நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 18 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9 தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:49:57. தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். அதிகாரம் அழுக்காராமை. குரல் எண் 116, பக்க எண் 35. விளக்கம்: பிறர்க்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளை கண்டு பொறாமைப்படுகின்றவனுடைய சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடும்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்கம் மக்களே.
4: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
5: தெரியாது சார்.
4: கோரி மேடு?
5: தெரியவே தெரியாது சார்.
4: கீழூர், அரியூர், பங்கூர்?
5: சத்தியமா தெரியாது சார்.
6: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
7: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே,
8: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா?

0: கேக்கிறது, எப்படி கேக்கிறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு
7: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
8: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
7: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
9: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
8: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
10: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: பொங்கல் 3 மணிக்கு.
1: My name is Divagavasini.
2: Hi, Mata Shetty Bolay. நான் உங்ககிட்ட விட்டு கதை சொல்ல போறேன்.
1: My name is Koshi.
3: Hi, நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
0: ரெயின்போ கிட்ஸ். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
4: தோலே

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மக்கிய கோழி எரு தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைதா செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நத்தைகளின் பங்கு. வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. இதில் செய்தி மலர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பிரதமரின் நாஷா முக்த் பாரத் சங்கல்ப் திட்டத்தின் தொடக்க

விழா. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மை பாரத் இணையதள பதிவு முகாமின் தொடக்க விழா. புதுச்சேரியில் நடைபெறும் மூன்றாவது உலக திரைப்பட திருவிழா குறித்த தகவல்கள். 7/25 நலமாய் வாழ, பச்சிலம் குழந்தைகளுக்கான பராமரிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. காலை 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 9:45 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும் பிரத்யேக முன்னெடுப்பு நிகழ்ச்சி அத்தியாயம் 6. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் எண் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். டெல்லியிலிருந்து அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்களின் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:00 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி வழி நேயர் விருப்பம். பகல் 12:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு. இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இதில் சுருள் பாசி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் 50 குடி கே கிருஷ்ணவேணி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து அலங்கார மீன் வளர்ப்பு குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மீன்வளத்துறை தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வி திருமூலன் அவர்களின் உரை. 8:02 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நேரில். 11:10 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் 10:00 வரை மணிக்கொரு முறையும், 10:58 12:00 மற்றும் 1:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம். மேலும் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சேவை செய்திகள். புதுச்சேரி விராவெளி உப்பளம் தொகுதி அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோயில் ஆடி மாத திருவிழாவில் இன்று காலை சிறப்பு அபிஷேகம், மாலை கும்பப்படையல். புதுவை பிள்ளைத்தோட்டம் அருள்மிகு ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவில் காலை மகா அபிஷேகம் மற்றும் விளையாட்டு உற்சவம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை தேவாங்கர் கீழ வீதியில் எழுந்தளியிருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன் தீமிதி விழாவில் இன்று சுந்தரி அபிமன்யு கல்யாணம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரம் ஜெயபுரம் திருக்கோவிலில் அருள்பாலிக்கும் அருள்மிகு அன்னை ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் ஆடி பெருவிழா வசந்த உற்சவத்தில் இன்று காலை திருத்தேர் வீதி உலா. புதுச்சேரி மூன்றாவது உலக திரைப்பட திருவிழா 2026 மூன்றாம் நாள் புதுச்சேரி சூஃப்ரன் வீதியில் உள்ள அலையான்ஸ் பிரான்சைஸ் த பாண்டிச்சேரியில் நடைபெறும். புதுவை சின்ன சுப்பராய பிள்ளை வீதி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவஸ்தானம் 45ஆம் ஆண்டு ஏகதின லட்சார்ச்சனை இன்று காலை மாலை இரவு நடைபெறும். இனி 1215 KHz முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9:00 வரையிலும் தகவல் தளம். 9:00 அரங்கிசை ஆர் வேதவள்ளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஏ கன்னியாகுமரி அவர்களின் வயலின், த
தஞ்சாவூர் நரேந்திரன் மிருதங்கம்,

கோவிந்தராஜன் அவர்களின் கடம். 12 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 போஸ்ட் பாக்ஸ் எண் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல். 12 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய திருவாசகம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மகளிர் நேரம் தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை 2:40 தாள தரங்கம் ஏ எஸ் ராஜா சிதம்பரம் ஜி மகேந்திரன் ஆகியோரின் தவில் வழங்கியிருப்பது கண்ட திருப்புடை தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ஷாசாங் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மாலை 4 ஆர் ஆர் கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம். எழுதியவர் ரம்யா அவர்கள், இசை கந்தசாமி அவர்கள், இயக்கம் கே வி நாராயணன் அவர்கள், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் மற்றும் ஜே ஜெயா அவர்கள். சென்னை அஞ்சல். 5 கிராமிய தென்றல் என் வெங்கடேசன் குழுவினர் வழங்கும் பம்பை உடுக்கை கதை பாடல்கள் முதற் பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா விழுப்புரம் மாவட்டம் வானூர் மட்டம் நெசல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. மாலை 6 திரைசை 6:20 மனோரஞ்சிதம் 6:50 நிகழ்ச்சி நிரல் 7 முதல் 7:15 வரை திரைசை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள் 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு குறித்து மாவட்டம் அற்பிசம் பாளையம் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாசமுருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 முதல் 8:58 வரை திரையிசை 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல் 9:30 சங்கீத வானிலை 10 ரவி பாசிரிய அகில பாரதிய சங்கீத் சபா சாத்விகா மோகன் அவர்களின் பாட்டு படைப்பு ஆகாஷ்வாணி ஹைதராபாத் டெல்லி அஞ்சல். 11 நிகழ்ச்சி நிரல் 11:10 முதன்மை அலைவரிசைகள் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மதியம் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 8:15 பகல் 2 3:05 இரவு 9 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 10 11 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
1: உழைப்புத்தான் நம்முடைய மூலதனம். நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய வீடு, நம்முடைய சொத்து, நம்முடைய நகைகள் இதை தான் மூலதனம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, உழைப்பு

0: மட்டும்தான் மூலதனம். அதுதான் நமக்கு நிரந்தரமானது. உப்பில்லாத சாப்பாடு எப்படி சுவையில்லாமல் போய்விடுமோ அதை போல உழைப்பில்லாத வாழ்க்கை சப்புன்னு போய்விடும், பிணிக்கு ஆளாகிவிடும். அதனால் நாம் உழைக்கணும். நம்ம சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட வண்டி எதிர்பார்க்குறோம், இல்லாட்டி யாரு கூடையாவது போய் அந்த இடத்துல இறங்கிக்கிறான்னு பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு உந்து வண்டியே வாடகைக்கு கொடுத்து போகிறோம். ஒரு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட நம்மளால் நடக்க முடியறதில்ல. அதனுடைய விளைவு நம்ம உடம்பில் வியர்வை வெளியேறாமல் கழிவு நீர் தங்கி உடலில் சர்க்கரை நோய், மன அழுத்த நோய், தேவையில்லாத கொழுப்பு சேர்ந்து மாத்திரைகளோடு யாத்திரை செய்ய வேண்டிய சூழல் உருவாகி விடுகிறது. இதை நாம் மாற்ற வேண்டும். அப்படி நாம் மாற்ற வேண்டுமானால் நாம் உழைக்க தயாராக வேண்டும். உடல் உழைப்பு ஒன்று தான் நம் உடல் ஆரோக்கியத்தையும் தரும், உயர்வையும் தரும். உழைப்பு தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். இன்றைக்கி இந்த உயர்ந்த நிலை மேலே யார் இருக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்கள்தான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அப்துல் கலாம் சின்ன வயசில் தன்னுடைய பள்ளிக்கூட படிப்புக்கு பணம் கட்டுவதற்காக உழைத்தார், ஜனாதிபதியாக இருக்கும்போதும் உழைத்தார். அப்படி உழைத்த உழைப்புத்தான் இன்றைக்கு எல்லோரும் அவரை பேச வைத்திருக்கிறது. குன்றினைப் போல உடல் வன்மை வேண்டும், கொடுமையை தீர்க்க போராட வேண்டும், தின்றதையே தின்று தெவிட்டுதல் இன்றி அன்றன்று வாழ்வில் புதுமை காண வேண்டுமென்றால் நீ உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு உன்னை உயர்த்தும், உன்னத வழியில் அழைத்து செல்லும். அப்படி அழைத்து செல்ல வேண்டுமானால் வியர்வையை சிந்த வேண்டும். இந்த வியர்வை சிந்துகிற மனிதன்தான் வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் ஆற்றலோடும் வீரத்தோடும் கொடையோடும் சிறப்போடும் இருப்பார்கள் என்பதை இலக்கியம் மட்டுமல்ல நடப்புகள் நமக்கு சொல்லித் தருகிறது. நிறைய பேர் இரவில் படுத்துக்கிட்டு தூக்கம் வரலையே அப்படின்னு ஏங்குறாங்க. அதற்கு காரணம், உழைப்பில்லை என்றால் தூக்கம் வராது. அப்படி உனக்கு தூக்கம் வரணும்னா நீ உழைக்கணும். உழைச்சின்னா உழைப்பவன் படுத்தவுடனே தூங்கிடுறான், அவனுக்கு ஃபேன் இல்லை, ஏசி பெட்டி செயல்படவில்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் இல்லை. அவனுடைய ஒரே கவலை படுத்தவுடனே தூங்கிடுவான். ஏன்னா அவனுடைய உழைப்பில் அவனை நன்கு தூக்கத்தை கொடுக்கிறது, மனதில் இருக்கிற அழுத்தத்தை போக்குகிறது, மனதில் இருக்கிற துன்பங்களை மாற்றுகிறது. எனவே உழைப்பால் உயர்வோம், உன்னதம் படைப்போம். கருங்கல் பாறையும் உடைந்து விடும், கைகளில் பூமி தவழ்ந்து விடும். உழைப்பே உனது மூலதனம் என்பதை தாராபாரதி சொன்னதைப் போல் உலக அரங்கிற்கு உழைப்பின் பெருமையை சொல்லி வைப்போம். உன்னதம் ஒன்றனை படைத்து நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: நேரம் 6:14:30. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15:40. நேயர்கள் கேட்கவிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். TL மகராஜன் குரலில்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 24 நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். மக்கிய கோழி எரு தயாரித்தல் குத்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: வாங்க, இந்த தீனி தீனி, இந்த பொறுக்குங்க பொறுக்குங்க. அது போறது மாமன் பொண்ணு மயிலு போல தெரியுது. ஆமா ஆமா, குடிக்க தண்ணி கொண்டு வரப்போகுது. சரி சரி,
3: கொண்ட சேவல் கூவும் நேரம் குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு.
4: என்னப்பா கோழியோட கோழி ஆயிட்ட?
2: கோழிகளுக்கு தீவனம் போடுறேன்பா, கம்பு கேவுரு.
4: ஓஹோ, சரி, கோழிக்கு தீவனம் போடுற. கோழியோட எச்சம்லாம் இருக்குல்ல?
2: ஆமா,
4: அதெல்லாம் ஏதாவது உரமாக்குறியா? என்ன செய்யற நீ?
2: அது என்ன காதமுத்து, கோழி எச்சத்தெல்லாம் கூட்டி குப்பையில கொட்ட வேண்டியதானே?
4: அப்பா, கோழி எச்சத்துல நிறைய சத்து இருக்குப்பா. விவசாய நிலத்துல அதை கொண்டு போய் போட்டோம்னா நல்ல மகசூல் கிடைக்கும்பா.
2: எது கோழி எச்சத்துல சத்து இருக்குதா? என்னப்பா நீ?
4: அப்பா, உண்மையதான்ப்பா நான் சொல்றேன். கோழி எச்சத்துல தழைச்சத்து 5% மேல இருக்குப்பா. மணிச்சத்து 2.5-3% இருக்குப்பா. சாம்பல் சத்து 2% மேல இருக்குப்பா.
2: என்னப்பா, இத்தனை வருஷமா நானு அந்த எச்சத்தெல்லாம் கூட்டி கூட்டி குப்பையிலே கூட்டினுக்கிறேன் நானு.
4: அப்பா, இது போக இன்னொன்னு சொல்றேங்கப்பா, கால்சியம் சத்து கிட்டத்தட்ட 4.5% 8%.

0: சதவீதம் வரைக்கும் இருக்குப்பா. தாமிரம், துத்தநாகம், இரும்பு, மேங்கனீஸ் இது மாதிரி சத்துக்களும் கோழி எச்சத்துல இருக்குப்பா.
1: அட என்னப்பா இது, இவ்வளவு சத்துக்கள் இருக்குது நமக்கு இன்னைக்குதான் தெரியுது.
0: அப்பா இதெல்லாம் போக நுணுக்கமான ஒரு சத்து, அந்த செல்லுலோஸ் நம்ம சொல்றோம் இல்லையா,
1: செல்லுலோஸ்.
0: ஆமா, அதாவது அந்த செல்லுலோஸ் தான் நம்ம வந்து ஆடு மாடெல்லாம் சாப்பிடுறது இல்ல, எல்லாம் அதுல கிடைக்கக்கூடிய ஒரு சத்து.
1: சரி சரி,
0: அது கூட கோழி எச்சத்துல இருக்குதுப்பா.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா.
1: காத்தமுத்த, அப்ப இந்த கோழி எச்சத்தை எல்லாம் உரமாக்கி லாபம் அடையலாம்னு சொல்ற?
0: ஆமாப்பா, எவ்வளவோ பேரு இந்த வெர்மி கம்போஸ்ட் சொல்றோம் இல்லையா, என்னது மண்புழு உரம்,
1: ஆமா
0: அது மாதிரி கோழி எச்சத்தையும் உரமாக்குறாங்கப்பா.
1: ஓஹோ, காத்தமுத்த, அப்ப இந்த மக்கிய கோழி எரு எப்படி தயாரிக்கலாம், அத பத்தி விவரமா சொல்லுப்பா எனக்கு.
0: எப்பா, கோழி கழிவுகளை நாம சேகரிச்சு வச்சுக்கணும்.
1: சரி,
0: அன்றாடம் நம்ம அதை சேகரிச்சு வச்சோம்னா ஒரு வாரத்துல கொஞ்சம் அதிகமா நமக்கு கிடைச்சோம். அப்புறம் அதை மக்குவதற்கு ஏதுவான ஒரு கரிமம் அல்லது தழைச்சத்து,
1: ஓஹோ
0: 2 சென்டிமீட்டருக்கு குறைவாக வெட்டப்பட்ட வைக்கோல், இது மூணுத்தையும் நல்லா கலந்துக்கணும்பா.
1: சரி சரி சரி,
0: 1 டன் இது மாதிரி சேர்த்த பிறகு அது கூட 1.5 கிலோ சிப்பி காளான்.
1: ஓஹோ,
0: இது கணக்கு. 1 டன் முடியல, 100 கிலோ தான் இருக்குன்னா 100 கிலோவுக்கு தகுந்த மாதிரி சிப்பி காளானையும் நீ குறைச்சிக்கணும். 1 டன்னுக்கு 1.5 கிலோ சிப்பி காளான்.
1: சரி,
0: இந்த மாதிரி அதை சேர்த்து 40-50% வரைக்கும் ஈரப்பதம் இருக்கு மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணி தெளிச்சு நல்லா குழகுழன்னு வச்சுக்கணும்பா. 15 நாளைக்கு ஒரு முறை நாம அதுக்கு பிறகு தண்ணி தெளிக்கணும்.
1: ஓஹோ,
0: 21, 35, 42வது நாள்ல நல்லா கிளறி விடணும்பா.
1: சரி,
0: இப்ப இதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும்னா 50வது நாள்ல கோழி பண்ணை கழிவு கலந்த வைக்கோல் கலவை,
1: ஓஹோ
0: இதுதான் முழுமையான மக்கிய உரமா கிடைச்சிரும்பா. இத ஒரு பாக்கெட்ல போட்டு 1 கிலோ 25 ரூபாய் வரைக்கும் விக்கிறாங்கப்பா.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா.
1: காத்தமுத்த, அப்ப கோழி பண்ண வச்சிருக்கலாம், இது ஒரு பெரிய லாபம்னு சொல்லு.
0: ஆமாப்பா, கோழி பண்ணையா இருக்குன்னா அங்க நிறைய அவங்களுக்கு கோழி எச்சம் கிடைக்கும்.
1: ஆமா,
0: அதுல இருந்து அவங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஒரு உரத்தை தயார் பண்ணலாம். 5-25 கிலோ கொண்ட பொட்டலமா வியாபார நோக்கத்துல கோழி எருவா அவங்க தயார் பண்ணி விக்கலாம்பா.
1: ஓஹோ, அப்ப என் வீட்டுல 10-15 கோழி இருக்குதே, எரு அதிகமா கிடைக்குமா இல்ல?
0: உன்னை பொறுத்த அளவுக்கு வந்து நீ பெரிய அளவுல செய்யணும்னு அவசியம் இல்ல. நீ கோழி எருவா நீ 50 நாள் மக்க வச்சுதான் போடணுங்கிற அவசியமும் இல்ல. நீ நேரடியாவே உன்னுடைய கோழியோடைய அந்த எச்சங்களை வயல்ல கொண்டு போய் போடலாம்.
1: ஓஹோ,
0: ஆமா,
1: அப்படியே எச்சத்தை அன்னைக்கே கூட்டி அப்படியே போடலாமா?
0: தாராளமா போடலாம்ப்பா. அந்த மாதிரி நீ போடும் போது அந்த வயலுக்கு தேவையான சத்துக்கள் அதுல இருந்து கிடைச்சிடும்பா. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த கோழி எச்சத்தை மீன்களுக்கு உணவா கொடுக்கறாங்க.
1: கேள்விப்பட்டிருக்கோம்.
0: இந்த மாதிரி பல வகையில நாம கோழி எச்சத்தை பயன்படுத்தலாம்பா.
1: காத்தமுத்த, ஒரு தெரியாத விஷயத்த சொல்லிக்கிறப்பா, நீ எனக்கு நீ சொன்ன மாதிரியா என் வீட்டுல இருக்கிற கோழி போடுற அந்த எச்சத்தை எல்லாம் நல்லா கூட்டி மக்கிய கோழி எருவா நான் மாத்தி என்னுடைய நிலத்துக்கும் சரி, இதன் மூலமா கோழியும் அதிகரிச்சு ஒரு பெரிய பண்ணையை உருவாக்கி அதன் மூலமா நல்ல வருமானம் பாக்குறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா, காத்தமுத்த உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன்.
1: சரி சரி,
0: எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீ இதுல செய்ப்பா.
1: சரிப்பா சரிப்பா.
0: சரி, நான் போயிட்டு வரட்டுமா?
1: ஆ, பார்த்து போயிட்டு வா காத்தமுத்த. இந்த தீவனா தீவனா, இந்தா இந்த கொத்திக்கோ கொத்திக்கோ கொத்திக்கோ. ஆமா, என்ன நம்ம ஊர்ல ரேடியோ பாடுத?
2: சிங்காரமா நல்ல ஒய்யாரமா ஏற்புடிக்க வேணும் அண்ணே அண்ணே.
1: அடடே, நண்ப குப்பம் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விடான்னு சொன்னா மறந்து
2: போயிட்டேன் பாரு.
1: சரி சரி சரி, விசேஷத்துக்கு கிளம்ப வேண்டிதான். சரி, இந்தா தீவனங்கள்லாம் பொறுக்கிட்டு இருங்க, நான் போய் மொய் வச்சுட்டு சாப்பிட்டு வந்துடுறேன்.

0: லட்சுமியே, லட்சுமியே,
1: என்னங்க?
0: மஞ்சள் நீராட்டு விழாக்கு போனோம், சைக்கிளை தொடச்சி வைமா, சட்டு புட்டுன்னு கிளம்புமா.
1: சரிங்க.

நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில். மக்கிய கோழி எரு தயாரித்தல் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்நாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான மருத்துவ உபகரணங்கள் மூலம் குறைந்த செலவில் அனைவருக்கும் சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சமூக பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட ஷெடியூல்டு மற்றும் பழங்குடியினருக்கான டாக்டர் அம்பேத்கர் தேசிய நிவாரண திட்டம் மத்திய அரசின் நிதியுதவி திட்டத்துடன் இணை

0: பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இத்திட்டத்தின் கீழ் சமூக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கான 9 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதிகள் தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடரவும் தமிழகத்தின் உரிமைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தாராபுரம் காங்கேயம் பகுதிகளில் நில உச்சவரம்பு சீர்திருத்த நடவடிக்கையின் பேரில் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள 5000 ஏக்கருக்கும் அதிகமான தரிசு நிலங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நெசவாளர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக தாராபுரத்தைச் சேர்ந்த 61 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை திரு கே ஏ செங்கோட்டையன் வழங்கினார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 273 பேருக்கு அவர் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது அரசின் கடமை என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களில் இளைஞர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் தாவேக அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தற்போதுள்ள 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே மகளிருக்கு 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று திரு முத்தரசன் வலியுறுத்தினார். மகளிர் கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேசிய கைத்தறி தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 5 மணி நேரத்தில் 1000 கைத்தறி ஓவியங்களை வரைந்து மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள கல்லூரி ஒன்றில் ஆடை வடிவமைப்பு மற்றும் துகிலியல் துறை மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் மகளிர் நெசவாளரின் பெருமையை போற்றும் வகையில் அவர்கள் நெசவு நெய்வது போன்று 1000 ஓவியங்களை 5 மணி நேரத்தில் வரைந்து நோபல் உலக சாதனை படைத்தனர். இந்த இருநாள் திருவிழாவில் பாரம்பரியமான கைத்தறியில் தயாராகும் ஜவுளிகள், பஞ்சிலிருந்து நூல் நூற்று அதனை ஜவுளியாக உற்பத்தி செய்யும் வரை செயல்படுத்தப்பட்டு வரும் நெசவு தொழில் குறித்த காட்சியும் இடம்பெற்றது. இதனை நெசவாளர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்றிரவு 1 மணி நேரம் கனமழை பெய்தது. கடும் வெப்பநிலை இருந்து வந்த நிலையில் இந்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைனில் உள்ள கீவ் பகுதியில் நேற்று ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்தனர்.

0: வந்துள்ளனர். அபுதாபியைச் சேர்ந்த எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் இத்தாலியின் முடிவிற்கு எதிராக எல்லைப் பகுதியில் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் அறிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தினத்த கொண்டாட்டத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் இந்திய விமானப்படையின் பேண்டு இசை நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. மோசமான வானிலை மற்றும் சீரமைப்பு பணிகள் காரணமாக பல்தால் பஹல்காம் வழியாக யாத்ரீகர்கள் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குரு தேஜ் பகதூர் ஜியின் 350வது ஆண்டு தியாக தினத்தை குறிக்கும் வகையில் நவி மும்பையில் நேற்று தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தேனம்பாக்கம் பெரியார் நகரில் உள்ள சமூக நீதி மாணவர் விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆய்வு செய்தார். கோவையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை சாலையில் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சீனாவில் ஹிஃபே நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய இளையோர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தமோச்சு மீத்தி தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா சீனாவின் கியூ ஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவில் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: FM ரெயின்போ புதுவை 102.8.
2: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55:30. நேயர்கள் கேட்கவிருப்பது சூழல் அறிவோம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
4: சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நத்தைகளின் பங்கு.
3: வழங்குபவர் இ. நாகப்பன் அவர்கள்.
5: நாம் மழைக்காலங்களில் தெருக்களிலும் மதில்களிலும் மற்றும் செடி மேலும் தாவரங்கள் மீதும் தவழ்ந்து செல்லும் நத்தைகளை பார்த்திருப்போம். நத்தைகளால் நம்முடைய இயற்கைக்கும் என்ன உறவு என்பதை இனி பார்ப்போம். நத்தைகள் என்பவை முதுகெலும்பு இல்லாத மெல்லுடலி தொகுதியைச் சேர்ந்த, தசையாலான உடலும் கடினமான சுண்ணாம்பு ஓடும் கொண்ட வியக்கத்தக்க சிறிய உயிரினமாகும். நிலம், நன்னீர் மற்றும் கடல் என அனைத்து இடங்களிலும் வாழும் தன்மை கொண்டவை. நத்தையின் முதுகில் உள்ள சுழல் வடிவ ஓடு அதன் மென்மையான உடலை எதிர்கடமிருந்தும் வறட்சியிலிருந்தும் பாதுகாக்கிறது. ஆபத்து காலத்தில் தன் முழு உடலையும் ஓட்டுக்குள் இழுத்து கொள்ளும் நத்தையின் நாக்கு ரேடுலா எனப்படும் ரிப்பன் போன்ற நாக்கு. இதில் ஆயிரக்கணக்கான பற்கள் சேர்ந்து இலைகள் மற்றும் உணவை

0: சுரண்டி சாப்பிட உதவுகின்றன. தரையில் வாழும் நத்தைகள் நுரையீரல் மூலம் சுவாசிக்கின்றன. கடல் நீரில் வாழும் நத்தைகள் செவுள்கள் மூலம் சுவாசிக்கின்றன. நன்னீர் நத்தைகள் குளங்கள், ஏரிகள், மெதுவாக ஓடும் நீர்நிலைகளில் வாழ்கின்றன. இவற்றின் உணவு தாவர இலைகள், பாசிகள், காளான்கள் மற்றும் அழுகிய தாவரங்களை உணவாக கொள்கின்றன. நத்தைகள் வலுவான தசைக்கால்களை கொண்டுள்ளன. அவை கரடு முரடான பரப்புகளில் ஊர்ந்து செல்லவும், அவற்றின் மென்மையான உடல்கள் வறண்டு போகாமல் இருக்கவும் வழுவழுப்பான சளியை பயன்படுத்தி அதன் மீது ஊர்ந்து செல்கின்றன. நத்தைகள் பூமியில் உள்ள அனைத்து வாழ்விடங்களிலும் வாழ்கின்றன. மரப்பட்டைகள், ஈரமான கழிவுகள், குப்பை குவியல்கள் மற்றும் பாசி போன்ற ஈரமான சூழல்களை அவை விரும்புகின்றன. நத்தைகள் முக்கியமாக தாவர வகைகள் மற்றும் இலைகள், பூக்கள், பழங்கள், தண்டுகள் மற்றும் தோட்டப்பயிர்களை உண்ணும். பெரிய நத்தைகள் மற்றும் சில கடல் சார்ந்த நத்தைகள் மாமிச உண்ணிகள். நத்தைகள் முக்கியமாக கால்சியம் நிறைந்த உணவை உண்கின்றன. அவை அவற்றின் ஓடுகளை அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கின்றன. 35 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட ஆப்பிரிக்கா நத்தை மிகப்பெரிய நத்தை ஆகும். வேகமான நத்தை ஹெலிக்ஸ் ஆஸ்பெர்ஸா ஆகும். இறைச்சிக்காக நத்தைகளை வளர்ப்பது ஹெலிகல்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது. நத்தைகளின் ஆயுட்காலம் 3 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகள் வரை. நத்தைகள் முதுகெலும் இல்லாதவை. பெரும்பாலான நத்தைகள் ஆண் பெண் உறுப்புகளை ஒரே உடலில் கொண்டு முட்டையிட்டு பெறுகின்றன. நத்தை கிராம மக்களின் உணவாகவும் உழவர்களின் நண்பனாகவும் உள்ளது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நத்தைகளின் பங்கு. வழங்கியவர் இ. நாகப்பன் அவர்கள்.

ஹலோ நேயர்களே, இன்று இரவு 7:30 நம்ம எஃப்எம் ரெயின்போல இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இதுல சுருள் பாசி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டிய பொருள்கள் தயாரித்தல் குறித்த கடலூர் மாவட்டம் ஐவதக்குடி கே கிருஷ்ணவேணி அவர்களுடன் நேர்முகம் காண்றவங்க ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதுக்கப்புறமா அலங்கார மீன் வளர்ப்பு குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மீன்வளத்துறை தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வே திருமூலன் அவர்களின் உரை இருக்கு. சோ கேட்க தவறாதீங்க, இன்னைக்கு 7:30 நம்ம எஃப்எம் பிரெயின் போல.

0: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க துணை அதிபர் திரு வான்ஸுடன் தொலைபேசி வாயிலாக நேற்று உரையாடியுள்ளார். இந்த உரையாடலின் போது இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய துறைகளில் உலகளாவிய உத்திசார் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக திரு மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளார். நேற்றிரவு புதுச்சேரி மக்கள் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதனை அவர் சந்தித்து பேசினார். திரு அமித்ஷாவின் வருகையொட்டி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் குறிப்பிட்ட வழித்தடங்களில் உள்ள மதுபான கடைகள், சாராய கடைகள் மற்றும் மதுபானம் வழங்கும் ஹோட்டல்கள், உணவகங்களை தற்காலிகமாக மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை நியூ லோக் நிவாஸ் முதல் ஹோட்டல் அதிதி சந்திப்பு, ECR சாலை, சிவாஜி சதுக்கம், லதா ஸ்டீல் ஹவுஸ், ராஜீவ்காந்தி சதுக்கம் மற்றும் கோரிமேடு PAP மைதானம் வரையிலான பகுதிகளில் உள்ள மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. கோரிமேடு PAP மைதானம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம், லதா ஸ்டீல் ஹவுஸ், ஏர்போர்ட் சாலை, லாஸ்பேட்டை NCC அலுவலகம் மற்றும் லாஸ்பேட்டை விமான நிலையம் வரையிலான வழித்தடத்திலும் மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறும் மதுபான கடை உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் இன்று காலை தென்கொரியாவின் ஆசன் நகரில் நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை

ஸ்மிதா சாலிஹா சீன வீராங்கனை கியூ ஹானை எதிர்கொள்கிறார். இப்போட்டி இந்திய நேரப்படி காலை 7:30 மணிக்கு துவங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:03 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்கள் கேட்கவிருப்பது புதுவை புதுமை.
2: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

0: உலக திரைப்பட திருவிழா 2026 ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாஷா முக்த பாரத் சங்கல்ப் திட்டத்தை கடந்த 2ஆம் தேதி காணொலி வாயிலாக தொடக்கி வைத்தார். அப்போது நாடு முழுவதும் இளைஞர்களுடன் கலந்துரையாடினார். இதன் நேரடி ஒளிபரப்பு புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் மாநாடு மற்றும் கலாச்சார மையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது போதை பழக்கமில்லாத இளைய இந்தியாவை உருவாக்க வேண்டியதன் அவசியம் குறித்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.
1: As we look around the world and within our own country, we realize that we are facing a crisis that threatens to derail our progress, destroy our cultural fabric and dismantle the very future we are trying to build for the country. A battle that we must collectively fight and win. The battle is against the menace of drug abuse and a primary weapon is the fight of the fight is Nasha Mukt Bharat Abhiyan, a visionary and a comprehensive movement initiated by our Honorable Prime Minister Sri Narendra Modi. Our Honorable Prime Minister has placed before the nation a grand defining vision, the vision of Vikasit Bharat, a fully developed India by the year 2047 when we'll be celebrating our centenary year. But what truly makes a nation developed? It is not merely the construction of towering skyscrapers, laying of high-speed expressways, export and foreign exchange reserves, the advancement in space technology. These are undoubtedly crucial pillars of development. But the absolute foundation of a developed nation is its human capital. And India has the youngest nation in the world, roughly 40% of the total population aged between 15 and 35. The energy, the intellect, the innovation, and the potential of Indian youth are the engines that will drive this nation towards realization of Vikasit Bharat 2047. Our Prime Minister has categorically repeatedly emphasized a fundamental truth. Vikasit Bharat is absolutely impossible without a Nasha Mukt or a drug-free India. The youth can channel their energy into the constructive nation building only if they are physically strong, mentally sound and emotionally resilient. Realizing that the menace of drug abuse could silently hollow out the strength of a nation, the Honorable Prime Minister envisioned a mass movement to confront this evil face to face. Nasha Mukt Bharat Abhiyan is not merely a government program but a solemn national pledge. A mandate is clear to free our youth from the brutal clutches of drug abuses and channelize the capabilities of a younger generation towards the holistic development of the nation. Let us not mince words. Creeps into our homes, schools, university campuses, often arriving distinguished as innocent curiosity, peer pressure, or a false sense of modernity.

0: இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி உரையாற்றிய போது,
1: ஒரு நாடு சிறந்த நாடாக வர வேண்டும், வளர்ச்சி அடைந்த நாடாக வர வேண்டும், உலக நாடுகளில் சிறந்த நாடாக திகழ வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நல்ல தொலைநோக்கு பார்வையோடு பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இருக்கின்றார்கள். எப்பொழுதும் இளைஞர்களை சந்தித்து பேச வேண்டும், எண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு வருவது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒன்று. சிறந்த நாடாக விளங்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் வரும்பொழுது உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது மட்டுமல்லாது மக்களுடைய மனநிலை, நல்ல சிந்தனை, ஒழுக்கம் இவற்றையெல்லாம் சார்ந்ததாகவும் அது இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணமாகும். குறிப்பாக இளைஞர்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணம். நம்முடைய இளைஞர்களை நாம் சரியான வழியில் கொண்டு செல்ல வேண்டும். எதிர்காலத்தில் நம்முடைய நாடு மேலும் மேலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று எண்ணினால் அது நம்முடைய இளைஞர்களுடைய கையில் இருக்கின்றது. அப்போ நல்ல பழக்க வழக்கங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டியது மிக அவசியமான ஒன்று. குறிப்பாக பள்ளி பருவத்திலிருந்தே அந்த நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் பிள்ளைகளுக்கு கொண்டு வர வேண்டும். இப்பொழுது நம்முடைய நாட்டில் இருக்கின்ற ஒரு நாம் அனைவரும் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பது, போதை பழக்க வழக்கங்களை நம்முடைய பிள்ளைகள் வந்து அறவே அழிக்க வேண்டும் என்பதுதான். போதைக்கு அடிமையான பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம், அவர்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை தினமும் காண்கின்றோம். பழக்கத்திற்கு அடிமையான பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கின்றார்கள் என்பதை யாரும் சரியாக புரிந்து கொள்ள முடியாத நிலை, அது ஒரு அழிவை நோக்கி செல்லக்கூடிய நிலையாகத்தான் அது இருப்பதை பார்க்கிறோம். அப்படி போதை பழக்க வழக்கங்களை நாம் அழித்து போதை பழக்க வழக்கங்கள் இல்லாத ஒரு இந்தியாவாக நம்முடைய நாடு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு பாரதனுடைய ஒரு எண்ணம், ஒரு தொலைநோக்கு பார்வை. அப்படி இருந்தால் நம்முடைய நாடு வளர்ந்த நாடாக, வளர்ச்சியான நாடாக, ஒரு சிறந்த நாடாக திகழ்வதற்கு நல்ல வாய்ப்பு உண்டு. இப்போ நல்ல இளைஞர்களை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது குறிப்பாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இப்படி எல்லோரு இடத்திலும் நாம் அதனை கவனத்தில் வைத்து கொண்டு பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும், பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். போதை பழக்க வழக்கங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது பள்ளியில் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் பிள்ளைகளுக்கு அதனை அந்த பழக்கத்தை உண்டாக்குகின்ற நிலையில் எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்கக்கூடாது, அந்த வாய்ப்பே இருக்கக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம் ஆகும். அதுக்கு எவ்வாறெல்லாம் அந்த தடை, எப்படிப்பட்ட தடையை கொண்டு வர முடியுமோ, அந்த பழக்கத்திற்கு ஆளாகாமல், போதை பழக்க வழக்கத்திற்கு ஆளாகாமல் எந்தெந்த நிலையில் நாம் முடிவுகள் எடுத்து அதை செயல்படுத்த வேண்டுமோ அதை செயல்படுத்த வேண்டும். அப்படி இருந்தால் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமருடைய ஒரு எண்ணம் சிறப்பாக விரைவாக நிறைவேற முடியும். அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும், வாழ வேண்டும், இருக்க வேண்டும். சமுதாயத்தில் சீர்கெடுகின்ற ஒரு நிலையில் போதை பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்கும்போது அதனை அழிக்க வேண்டியது நம் அனைவருடைய கடமையாகும். நல்ல பழக்க வழக்கத்திற்கு பிள்ளைகளை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமையாகும்.
0: புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு, தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், மை பாரத் திட்டத்தின் மாநில துணை இயக்குநர் திரு திரவின் சார்லஸ்டன், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மை பாரத் இணையதள பதிவு முகாம் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் மாநாடு மற்றும் கலாச்சார மையத்தில் கடந்த புதன்கிழமை அன்று நடைபெற்றது. அன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு முகாமை தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், மை பாரத் இணையதளத்தில் பதிவதன் மூலம் பல்வேறு திறன் மேம்பாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்கும் வாய்ப்பு உள்ளிட்ட அதன் சிறப்பம்சங்கள் குறித்து கூறினார்.
2: The purpose of Mera Yuva Bharat is to prepare first to sensitize to all of you which direction the country is going and what should be your contribution. Because you are going to handle this country after 10 years, 15 years. So you must be equipped yourself for that. You cannot be away from the reality that what this country needs. So that was one of the main purpose on which this thing. So India has becoming a global leader, but a nation's strength does not depend upon the kind of roads you have made, kind of infrastructure made, rails, airports you have made, but it depends upon the passion, integrity and heart of its youth. That is what I see here in all this thing. My Bharat is just more than just a digital portal. It's not just a routine website or administrative scheme. It is a national home for your aspirations, where your energy finds a noble purpose. Over 2.2 crore young men and women across India have already joined hands through this portal. It is a

0: massive family of dreamers and leaders of nation building. I'm very happy that today almost 2,000 students of this university are getting registered today. Uniting the youth power of India, as our Prime Minister Sri Narendra Modi wisely said, My Bharat is unique historic effort to unite India's youth power to construct a developed nation where no young voice is left, understanding governance from the inside.
1: புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு, மை பாரத் திட்டத்தின் புதுச்சேரி மாநில துணை இயக்குநர் திரு திரவின் சார்லஸ்டன், பேராசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அலையான் பிரான்சேஸ், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் மற்றும் புதுச்சேரி திரைப்படக் கழகம் ஆகியவை சார்பில் மூன்றாவது உலக திரைப்பட திருவிழா 2026 தற்பொழுது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி அலையான் பிரான்சேஸ் கலையரங்கில் நேற்று முன்தினம் தொடங்கிய இத்திரைப்பட திருவிழா இன்று மாலை வரை நடைபெறுகிறது. இந்த மூன்றாவது உலக திரைப்பட விழா குறித்து புதுச்சேரி திரைப்படக் கழகத்தின் செயலர் திரு ரவிச்சந்திரன் கூறுகையில்,
2: இந்த திரைப்பட விழாவிலே குறிப்பாக சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் விருது பெற்ற, விருதுக்கு தேர்வான படங்கள் மட்டுமே திரையிடப்படுகின்றது. பிரான்ஸ், ஜெர்மனி, கொலம்பியா, இலங்கை, இந்தியா, ஈரான், துனிசியா, தென்கொரியா, சீனா உள்ளிட்ட 10 நாடுகளைச் சேர்ந்த 10 திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. திரையிடல் சரியாக காலை 9 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி வரை நடைபெற இருக்கின்றது. நாம் பொதுவாக பார்க்கக்கூடிய சினிமாவுக்கும் இங்கே பார்க்கக்கூடிய சினிமாக்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. இங்கே எடுக்கக்கூடிய படங்கள் அனைத்துமே கருத்து செறிவு மிக்கதாகவும், அதே சமயம் நம்முடைய சிந்தனையை தூண்டக்கூடியதாகவும் மிக சிறப்பாக இருக்கும். அதுபோல் பல்வேறு புகழ்பெற்ற நாவல்களும் திரைப்படங்களாக திரையிடப்படுகின்றன. வரவேற்பு அப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து மற்ற திரையிடல் போல் ஒரு சினிமா தியேட்டரில் போய் திரைப்படங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு போல் இங்கே இருக்காது. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்கவே ஓரளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமான திரைப்படங்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அதை இங்கே விரும்பி வருவாங்க அப்படிங்கிறதான். அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில திரைப்படங்கள் எல்லாமே ஒரு தீர்வை சொல்கிற மாதிரி இருக்காது. அது வந்து அந்த பார்வையாளருடைய முடிவுக்கு விட்டுருவாங்க. ஸோ அது வந்து எல்லோரும் ஏற்றுக்க முடியும். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கல்ச்சர் அப்படிங்கிறது சுபமாக முடியணும், படம் சந்தோஷமாக முடியணும்னு நினைக்கிறது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அதை வந்து அந்த தீர்வு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்போ எல்லாரும் அதை வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
3: நேயர்களை இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
4: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பிற நாடுகள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சுதந்திர போராட்ட தியாகிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த செல்லுலார் சிறையை பார்வையிட்டார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து திரு சி பி ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக

0: வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தம்முடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது இரு நாடுகளுடனான ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், எரிசக்தி பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசித்ததாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையிலான பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கடல்சார் நிர்வாகத்தை நவீனமயமாக்கும் வகையில் இ சமுத்ரா இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கப்பல் கட்டுமானம், கடல்சார் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகள் அச்சமின்றி பாதுகாப்பாக பணியாற்றுவதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்று தொடங்குகிறது. நாட்டின் கலாச்சாரம், தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள 200க்கும் அதிகமான இந்திய தூதரகங்களிலும் இந்த தேசிய கொடி இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: உத்தராகண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 99 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 147,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். சோனித்பூர், நகோவான், கொலாட், சிவசாகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கிராமப்புற மக்கள் போதிய ஒத்துழைப்பு அளிக்காததன் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா கோஸ்டாரிக்கா இடையேயான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். அந்நாட்டு அதிபர் திரு அலாசானே கொத்தாராவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு பெசகிஸ்தான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்நாட்டு அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள ஷரத்துக்களை நிறைவேற்றும் வகையில் அமெரிக்கா செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் நோந்தாம்புரி மாகாணத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு பொது சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சம்பவத்தில் காயமடைந்த 14

0: 4 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொது இடங்களில் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்த கடும் கட்டுப்பாடுகள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு அனுதீன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வேலைவாய்ப்பை இழந்த வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் புதிய வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 60 நாட்கள் அந்நாட்டில் தங்கியிருக்க அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எனினும் இது தொடர்பான விதிமுறைகள் குறித்த முழு விபரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் தொமாச்சு மிட்டை தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னித் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சைனாவின் ஹெஃபே நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா சீனாவின் கியூஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவின் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. பெங்களூருவில் நடைபெற்ற மலேசியாவிற்கு எதிரான 21 வயதிற்குட்பட்டோருக்கான 2வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. கொலம்பியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அந்நாடு அவசர நிலையை அறிவித்துள்ளது. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் 20,000-க்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: FM ரெயின்போ புதுவை 102.8.
2: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகளுக்கான பராமரிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பிறந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய டேஞ்சர் சைன்ஸ், அதாவது ஆபத்து அறிகுறிகள் பற்றி என்னன்றத பாக்கலாம். குழந்தை பாத்தீங்கன்னா பிறந்த உடனே ரொம்ப சின்னதா தான் இருப்பாங்க. அதாவது நான் நார்மல் வெயிட்டே பாத்தீங்கன்னா 2.5-4 கிலோ தான். சோ அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி எல்லாம் அந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்காது. அவங்களுக்கு வந்து நோய் தொற்று வருவதற்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வருவதற்கெல்லாம் வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சுகர் குறையறது கொஞ்ச நேரம் பால் குடுக்கலனா கூட சுகர் குறையறது, இல்லைன்னா ஒழுங்காக ரேப் பண்ணலனா வந்து வெப்ப அளவு வந்து குறையறது, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஒரு பெரிய குழந்தையை கம்பேர் பண்ணும்போது ஒரு பிறந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உடல் வந்து மோசமாகறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு, ஒழுங்காக பராமரிக்கலனா. ஸோ வந்து ஆபத்துக்கான அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக பாலே கேட்காம அமைதியாக இருக்காங்க, அதாவது சோர்வாக இருக்கிறாங்க. இல்லைனா குழந்தை வந்து மூச்சு திணறுது, அள்ளு தூக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, வேக வேகமாக மூச்சு விடுறாங்கன்னு டவுட்டாக இருக்கு, ரொம்ப சோர்வா இருக்காங்க, இல்லனா உடல் வந்து ஜில்லுன் ஆயிடுது, இல்ல வந்து உடல் ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, இல்லனா வந்து ஃபிட்ஸ் மாதிரி வருது, அதாவது நொடிப்பு வலிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, கை கால் இழுக்கிறது, இல்ல கண்மொழி மேல பாக்குறது, இல்ல அப்படியே ஒரே இடத்துல பாத்துட்டு இருக்கிறது, இல்லனா மஞ்சக்காமலையால வந்து உடலே மஞ்சளா இருக்கு, இல்லனா வந்து கை

0: கால்லாம் வந்து ரொம்ப வெளூராயிடுச்சு, இல்லனா வந்து நீல நிறமா மாறிடுச்சு, இதெல்லாம் வந்து ஆபத்துக்கான அறிகுறிகள். இதெல்லாம் நீங்க உடனடியா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு சென்று குழந்தைய வந்து நீங்க பாக்கணும். அப்புறமேட்டு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஃபாலோ அப் பண்றது அப்படின்றத பத்தி இந்த செஷன்ல பார்ப்போம். சோ நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தையோட வெயிட் பத்தி நிறைய டவுட் இருக்கும். என் குழந்தை வந்து 2 500 கிலோ ஒரு 3 கிலோல பிறந்தாங்க, இப்ப நல்லா குறைஞ்சிட்டாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய மதருக்கு டவுட் இருக்கும். குழந்தை பிறந்த முதல் ஒரு வாரம் பாத்தீங்கன்னா உங்களோட எடை வந்து குறையதான் செய்யும், ஏறாது. சோ முதல் ஒரு வாரத்துல உடம்புல இருக்க நீர் சத்து எல்லாம் வந்து கொஞ்சம் குறையறதுனால 10% அவங்களோட எடை வந்து குறையும். சோ வந்து ஒரு 3 கிலோல பிறக்கிற குழந்தை ஒரு வாரத்துல வந்து ஒரு 300 கிராம் குறையறது வந்து ஒரு நார்மலான விஷயம். அதிகமான வெயிட் லாஸ் இருக்கக்கூடாது குழந்தைக்கு. ஒரு வாரத்துல குறைஞ்ச எடை வந்து அடுத்த ஒரு 3 நாள் இல்ல ஒரு அடுத்த ஒரு ஒரு வாரத்துல வந்து அவங்க வந்து பிறந்த எடைக்கே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாய்ப்பால்லாம் கரெக்டான அளவுல கிடைக்குது, உடல்ல வெப்பத்தெல்லாம் நீங்க கரெக்டான அளவுல பாதுகாக்கிறீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து வெயிட் கெயின் இருக்கும். சோ எவ்வளவு வெயிட் கெயின் இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நிறை மாத குழந்தைக்கு 20 முதல் 30 கிராம் வந்து வெயிட் கெயின் இருக்கும். இது பாத்தீங்கன்னா அந்த முதல் 3 மாசத்திற்கு. சோ முதல் 3 மாதத்திற்கு பிறகு அவங்களோட எடை கூடுதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 கிராம்ல இருந்து 20 கிராம் தான் வெயிட் கெயின் இருக்கும். சோ அந்த ரேப்பிடா வந்து முதல் 3 மாசத்துல வளர்ற குழந்தை ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமேட்டா கொஞ்சம் ஸ்லோவா வளர ஆரம்பிப்பாங்க. பட் ஆனா அப்பயும் வந்து வெயிட் கெயின் அதிகமா தான் இருக்கும். சோ 6 மாதத்திற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 to 400 கிராம் தான் வந்து வெயிட் வந்து ஏறுவாங்க. சோ 9 மாதத்திற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு 200 to 300 கிராம் தான் வந்து வெயிட் ஏறுவாங்க. ஒரு வயதுக்கு அப்புறமேட்டா வந்து அவங்க வெயிட் ஏறது வந்து குறைஞ்சிரும். சோ இது நிறைய மதர்ஸ்க்கு டவுட் இருக்கு. முதல் ஒரு வயசு வந்து என் குழந்தை கடகடன் வளர்ந்தாங்க, அதுக்கப்புறமேட்டா ஒரு வயசுக்கு அப்புறமேட்டா வந்து வளர்றது வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. பட் இது வந்து நார்மல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ். சோ நிறைய தாய்மார்கள் கேட்பாங்க, ஒரு வயசு கடந்த குழந்தைங்களை கடந்த தாய்மார்கள் கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து என் குழந்தை வந்து வெயிட் ஏற மாட்டாங்க, என் குழந்தை வந்து தாய்ப்பாலே கேட்டுட்டு இருக்காங்க, சாப்பாடு சரியா சாப்பிட மாட்டாங்க, அதனால வெயிட் ஏற மாட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி முதல் ஒரு வயசு வரைக்கும் வந்து நல்லா வெயிட் கெயின் இருக்கும். சோ ஒரு வயசுக்கு அப்புறமேட்டா வந்து வெயிட் கெயின் கொஞ்சமா ஸ்லோ ஆயிடும். நீங்க வந்து உங்க மருத்துவர்கிட்ட வந்து செக் பண்ணி வெயிட் ஹைட் எல்லாம் ஓரளவுக்கு ரேஞ்சில் இருக்கா, நார்மல் ரேஞ்சில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. சோ ஒரு வயசுக்கு அப்புறமேட்டா வந்து நம்ம இணை உணவுகள்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சாலுமே வந்து தாய்ப்பால் கண்டினியூ பண்றது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதிகமா கொடுக்கும். பிளஸ் அவங்களுக்கு வந்து அடிக்கடி நோய் வாய்ப்படுறதையும் வந்து குறைக்கும். வெயிட் ஏறல அப்படின்றதுக்காக தாய்ப்பால் நிறுத்திடலாமா அப்படின்றது நிறைய பேர் கன்சர்னா இருக்கும். நீங்க தாய்ப்பால் நிறுத்த கூடாது. 2 வயது இல்ல 2 வயதுக்கு மேற்பட்டு கூட நீங்க தாய்ப்பால் கொடுத்தாதான் குழந்தையோட இம்யூனிட்டி நல்லா இருக்கும். தாய்ப்பால் வந்து நீங்க நைட் டைம்ல கொடுத்துக்கிட்டு பகல் டைம்ல சாப்பாடு கொடுக்கறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைக்கு தாய்ப்பாலும் குடிப்பாங்க, ஓரளவுக்கு வெயிட்டும் ஏறுவாங்க. பட் ஆனா ஒரு வயசுக்கு அப்புறமேட்டா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வெயிட் கெயின் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும். சோ இதெல்லாம் பண்ணி நம்ம தாய்ப்பால் வந்து 2 வயசு வரைக்கும் மாதிரி குறைஞ்சபட்சம் கொடுக்கறதுனால குழந்தை வந்து லாங் டேர்ம்ல வந்து அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகளுக்கான பராமரிப்புகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:31 ஆகிட்டு இருக்கு. ஹாய், ஹலோ லிசனர்ஸ், வெல்கம் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போவின் வணக்கம் மக்களே. நம்ம ஷோவுக்காக நான் உங்க ஆர்ஜே தமிழ் வந்திருக்கேன். இன்னைக்கு சண்டே, எல்லாருக்கும் சூப்பரா போகட்டும் அப்படிங்கிற கிரீட்டிங்ஸோடையும் எல்லாருக்கும் ஒரு அழகான குட் மார்னிங்கோடையும் நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஷோல விதவிதமான வித்தியாசமான தகவல்கள் இருக்கு இந்த காலை வேளையில. அதே போல ஒரு சுவாரஸ்யமான ஃபேஸ்புக் கேள்வியும் கேட்போம் இல்லையா? சோ நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். சமீபத்தில் தொடங்கிய கோல்டன் ஸ்பைஸ் மிஷன் அப்படிங்கிறது எந்த பொருளுக்காக தொடங்கப்பட்டது

என்னப்பா வேகமாக சொல்கிற, எனக்கு மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுங்க. கோல்டன் ஸ்பைஸ் அப்படிங்கிற ஒரு மிஷன் தொடங்கியிருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். அது எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம ஃபேஸ்புக் க்வெஸ்சன். ஸோ இந்த ஃபேஸ்புக் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்ம எஃப்எம் பிரெயின்போவின் ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான சரியான பதில் என்ன அப்படிங்கறத யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதையும் நிகழ்ச்சியோட எண்ட்ல நான் சொல்றேன். சோ நம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான ஸ்டார்டிங் சாங் கேட்கலாம்.

வணக்கம் மக்களே, ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. மார்னிங் வேலையில மழை தூரல்ல நம்ம ஷோ சூப்பராகவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ நாம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலை வாய்ப்பு செய்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அந்த செய்தி எங்கப்பா, எந்த இடத்துல அப்படின்னு கேட்கறது நீங்க புரியுதுங்க. பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அதை பத்தின தகவல் தான் தெரிஞ்சுக்க போறோம். கெமிக்கல் டெக்னீஷியன் 60, கெமிக்கல் ஆப்ரேட்டர் 64, மெக்கானிக்கல் டெக்னீஷியன் 13, எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் 17 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 154 இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான கல்வி தகுதி என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிப்ளமோ வரைக்கும் படிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கான வயது தகுதி என்னன்னா 18-25 இருக்கணும். எந்த தேதிக்குள்ள இந்த வயது தகுதி அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா 1/7/2026 படி இந்த 18-25 இருக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கான தேர்ச்சி முறை, அதாவது எக்ஸாமினேஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல தான் இதுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கு, அதுவும் ஸ்கில் தேர்வு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பிக்க முறையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் இருக்கு. இதுக்கான விண்ணப்ப கட்டணம், அதாவது ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 590 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணமே இல்லையாங்க. இதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 13ஆம் தேதி தான். ஸோ இன்னும் ஃபர்தராக இதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாரத் பெட்ரோலியம் .in அப்படிங்கிற வெப்சைட்க்கு போனீங்கன்னா இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். போய் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிவிட்டு சூப்பராக ட்ரை பண்ணி ஜாப் வாங்க பாருங்கள்.

வணக்கம் மக்களே, ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின் போல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு மழைக்குருவி மாதிரி சாங்கை கேட்டுட்டு ஜாலியா பறந்துட்டு இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு சின்ன ரிமைண்டர் நான் கொடுத்துடணும் இல்லையா. இன்னைக்கான ஃபேஸ்புக் குவஸ்டின் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். சமீபத்தில் தொடங்கிய கோல்டன் ஸ்பைஸ் மிஷன் எந்த பொருளுக்காக தொடங்கப்பட்டது? சீக்கிரமா இந்த கேள்விக்கான ஆன்சரை ஃபேஸ்புக் பேஜ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் டைம் போனதுக்கு அப்புறம் ஐயோ நான் நினைச்சேன் பண்ண முடியலே அப்படின்னு யோசிக்க கூடாது. சீக்கிரமா கமெண்ட் பண்ணுங்க. உங்க நேம் எல்லாத்தையும் ஷோ எண்ட்ல நான் சொல்றேன்.

நேரம் 7:50 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் வணக்கம் மக்களே. நம்ம ஷோல இப்ப நாம தெரிஞ்சுக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். எங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம விமான நிலையத்துல, இந்திய விமான நிலையத்துல பாத்தீங்கன்னா சம் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இருக்கு. அதை பத்தின நியூஸ் தான் தெரிஞ்சுக்க போறேன். ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ்ல 129, மேனேஜர் பிரிவில் சிவில்ல பாத்தீங்கன்னா 145, நிதியில 34, ஆபரேஷன்ஸ்ல 28, எலக்ட்ரிக்கல்ல 16, தீயணைப்புல 14, மொத்தமா பாத்தீங்கன்னா 389 இடங்கள் இருக்கு. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஇ, பிடெக், சட்டம், எம்பிஏ, சிஏ இதெல்லாம் படிச்சிருக்கிறது தான் இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு சொல்லப்படுது. வயது பாத்தீங்கன்னா 7/9/2026 18 27 வரைக்கும், 18 32 வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தேர்ச்சி முறை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல தான் எல்லாமே எக்ஸாம்ஸ் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ, அதாவது நேர்முக தேர்வும் இருக்கு சொல்றாங்க. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன்ல தான். விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ₹1000. அதுலயும் பாத்தீங்கன்னா பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணமே இல்லையாங்க. சோ அடுத்ததா விண்ணப்பிக்க கடைசி நாள் என்ன அப்படிங்கிறது தான் உங்க எல்லாருக்கும் டவுட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டவுட்டையும் இப்ப கிளாரிஃபை பண்ணிடுறேன். கடைசி டேட் 7/9/2026, அதாவது 7/9/2026 தான் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்றதுக்கான கடைசி நாள். இதோட ஃபுல் டீடைல்ஸும் இன்னும் நல்லா பிரீஃபா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AAI.ARO அப்படிங்கிற இணையதள முகவரியில் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.

வணக்கம் மக்களே, ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக்கில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சமீபத்தில் தொடங்கிய கோல்டன் ஸ்பைஸ் மிஷன் எந்த பொருளுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கான கமெண்ட்ஸ் நிறையவே வந்திருக்கு. ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாக்டாங் டர்மரிக், அதாவது லாக்டாங் மஞ்சள் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இது தொடங்கப்பட்டிருக்கு. மிஷன் கோல்ட் ஸ்பைஸ் என்பது இந்தியாவின் உயர் ரக லாக்டாங் மஞ்சள் உற்பத்தியை மேம்படுத்தவும் அதன் தரத்தை சர்வதேச அளவில் உயர்த்துறதுக்காகவும் ஜூலை 2026 மத்திய அரசால தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை ஃபேஸ்புக்

கமெண்ட்ல கரெக்டா கொடுத்துருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய லிஸ்டே இருக்கு, இருக்கிறத டக்கு டக்குன்னு படிக்கிறேன். டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. ராமகிருஷ்ணன் கொழும்பம் கொண்டான்ல இருந்தும், நெல்லையில இருந்து பாரதியும், மதுரை சோ சண்முக சுந்தரம், புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், தில்லை வில்லாளன் ராஜன், புலுவாபாளையம் ஆனந்தமுருகன், இந்துமதி கலையரசன் பாண்டிச்சேரியிலிருந்தும், இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் பெரியவளையம், கி ரவிச்சந்திரன் அந்தோனிராஜ் சென்னையிலிருந்தும், செஞ்சிலிருந்து கலைவாணி கணிஷ்மாவும், பாண்டியிலிருந்து ஹேமலதாவும் இதுக்கான ஆன்சரை பேஸ்புக் பேஜ்ல சூப்பரா கமெண்ட் பண்ணிருக்காங்க, கரெக்டாவும் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள் சொல்லிட்டு நம்ம ஷோவோட லாஸ்ட் சாங்கை கேட்கலாம், பிகில் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க துணை அதிபர் திரு வேன்ஸுடன் தொலைபேசி வாயிலாக நேற்று உரையாடியுள்ளார். இந்த உரையாடலின்போது இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய துறைகளில் உலகளாவிய உத்திசார் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக திரு மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளார். முன்னதாக அவர் நேற்று திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். வெளியுறவு இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் நேற்று ஐவரி கோஸ்ட் அதிபர் திரு அலசேன் உட்டாராவை அந்நாட்டில் உள்ள அபிட்ஜான் நகரில் சந்தித்து பேசினார். அச்சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வளர்ந்து வரும் கூட்டாண்மை குறித்து விவாதித்ததாகவும் மேலும் இந்தியா ஐவரி கோஸ்ட் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்தவும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் ஆவலாக உள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நேற்று நடைபெற்ற 11வது பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வீழ்த்தி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாக இருக்க எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்களோடு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக இங்க நான் ஸ்டூடியோல இருந்து தீபா பேசிட்டு இருக்கேன். நம்மளோட ஆர்ஜே ஒரு பயங்கரமான மிட்டப் கொடுக்கற ஆர்ஜே தான் போயிருக்காங்கன்ற ஒரு தகவல் நம்மளோட சேட்டலைட் தகவல் கொடுத்திருக்கு. சோ நம்ம வந்து டைரக்டா அவர்கிட்ட போயிடுவோம். எந்த ஊர்ல இருந்து நம்ம கூட கனெக்ட் ஆக போறான்னு தெரியல. சோ கம்ப்யூட்டர் ஜி கனெக்ட் த கால்.
2: வணக்கம் மக்களே, நான் உங்க ஆஜே ஆனந்த் பேசிருக்கேன். இன்னைக்கு நம்ம புதுவை ஷோக்காக நான் வந்திருக்கிற பகுதின்னு சொல்ல முடியாது, இது ஊரும் சொல்ல முடியாது, இது ஒரு பிரபலமான ஒரு சாலை சொல்லலாம். அதாவது பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா வந்து ஒரு வயதாவூர் சாலை, ஒரு நூறடி சாலை, ஒரு அண்ணா சாலை, ஒரு காமராஜர் சாலை, அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு ரோடு வந்து அங்கதான் நான் நினைச்சு இருக்கேன். இது வந்து ஒரு 30 வருஷம் முடி இந்த சாலை வந்து அவ்வளவு ஃபேமஸ் கிடையாது, ஆனா இப்ப வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஃபேமஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒத்தடி பாதை இல்ல ஒரு மாட்டு வண்டி போற அளவுக்கு தான் ஒரு சின்ன ஒரு பாதையா இருந்த ஒரு பகுதி தான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அகலமான சாலை ஆயிட்டு ரொம்ப ரொம்ப பிஸி ஒரு ஷெட்யூல்ல இருக்கு இந்த ஒரு ஏரியா சொல்லலாம். இந்த சாலை என்ன சாலை, ரொம்ப பில்டப் கொடுத்துட்டேன். இந்த சாலை வந்து பெரம்பை சாலை, பெரம்பை ரோடு அழைக்கப்படுற இந்த சாலை வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா புதுவை மாநிலம் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மூலகுளம் பகுதியில் ஆரம்பிச்சு புதுவை மாநிலம் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட உளவாய்க்கால் பகுதியில் முடியுது. ஒரு 4 to 5 kilometers இந்த சாலை எடுத்து சொல்லலாம். இந்த சாலைக்கு ஏன் பெரம்பை சாலைன்னு பேர் வந்துச்சுன்னா இது தமிழக பகுதியான வானூர் மாவட்ட வானூர் வட்டத்துக்கு உட்பட்ட ஒரு பெரம்பை கிராமம் ஒன்று நம்ம இந்த பகுதியில் கிராஸ் ஆகும். ஸோ இந்த மூலகுளம் டு பெரம்பை இந்த சாலை தான் பெரம்பை சாலைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த சாலை வந்து உளவாய்க்கால் அதை 10 கண்ணு கிட்ட அந்த பகுதி வரைக்கும் போகணும் சொல்லலாம். இந்த சாலையை ஒட்டி என்னென்ன ஊர்கள் இருக்குன்னா மூலகுளம், பாரிஸ் நகர், திருமலை தாயார் நகர், ஆதிகேசவ நகர், ஐயனா நகர், டாக்டர் ராதாகிருஷ்ண நகர், பிச்சவரன்பேட், முத்துப்பிள்ளைப்பாளையம், கோபாலங்கடை, கல்மேடுப்பேட், தர்மாபுரி, குறும்பட்டு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரசூர், அப்புறம் பெரம்பை, வாழப்பட்டாம்பாளையம், பொறையூர், அப்புறம் அகரம், உளவாய்க்கால், இந்த பகுதிகள்லாம் இந்த சாலையை ஒட்டி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 30 வருஷம் முடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஒத்தடி பாதை இந்த புல் இந்த ரோடு பக்கத்துலேயுமே ரெண்டு பக்கமே வந்து மரமாக இருக்குமா, போக வந்து ரொம்ப இருட்டா இருக்கும், வெளிச்சம் கூட இருக்காது, விளக்கு எதுவுமே இருக்காது, ரெண்டு பக்கமும் வந்து வாய்க்கால்களா இருக்கும், ரெண்டு பக்கமும் வந்து வயல்வெளிகளா இருக்கும், போகவே பயப்படுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் நிறைய தகவல் ஏன்ட்டே இருக்கு, பட் இங்க இருக்க உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த பெருமை சாலையை பத்தி. வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் விஜயராணி.
2: விஜயராணி, ராணி, ஓகே. ராணி மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் இங்க பழக்கடை வச்சிருக்கேன்.
2: பார்த்து நிறைய பழம் இருந்தது, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அவர் பையிட்டு வந்திருக்கேன், போக கொடுத்துருங்க. எத்தனை வருஷம் அந்த கடை வச்சிருக்கீங்க?
3: 6 வருஷமா வச்சிருக்கிறேன்.
2: சொல்லுங்க, நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க?
3: நான் பிச்சோரம் சேர்ந்தவங்க.
2: இந்த பெரம்பல சாலையை வந்து பாத்துருக்கீங்களா, முன்னாடி எப்படி இருக்கும்?
3: ஆமாங்க, நான் பிறந்த வளர்ந்ததுல இருந்து இந்த ஊர் தான். ஆனா முன்னாடி எல்லாம் அப்படியே கல்லு மூடும், ஒத்தடி பாதை போல இருக்கும், சுத்தி மரங்க, வாச்சா ஓடும், வாச்சா தண்ணி ஓடும். அதுல அந்த பக்கம் இந்த பக்கமும் வயல்வெளி நிறைய இருந்து இப்போ வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆகி நல்ல ஊரு பெரிய அளவுக்கு ஆயிடுச்சு.
2: வயல்வெளியே கிடையாது, அந்த தடையமே இல்ல. இப்ப
3: அந்த நாள்ல இருந்த ஒரு சின்ன தடையம் கூட இப்ப இல்ல. இங்க
2: இந்த வாய்க்கால வந்து ஏரி தண்ணி ஓடுன்னு சொன்னாங்க. என்ன, எந்த ஏரி தண்ணி ஓடு? இந்த பக்கம்
3: உச்சேரிட்டு ஏரி தண்ணி, இந்த ரெண்டு பக்கமுமே ஓடும். அந்த ஏரி தண்ணிலதான் எல்லாரும் குளிப்பாங்க, விளையாடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. அந்த நாள்ல
2: சொல்லும் போதே ஆசையா இருக்கானு, இறங்க பயமா இருக்கு, இப்ப வேற மாதிரி இருக்கு. இன்னொன்னு, இப்ப இந்த சாலை வந்து பெரம்பை சாலைன்னு யார் பேர் வச்சாங்க வந்துருங்களா?
3: அங்க வந்து இது தமிழ்நாட்டு கிராமம் ஒண்ணு பெரம்பன்னு ஒரு ஊர் இருந்ததுனால அது பெரம்ப ரோடுன்ற மாதிரி பேர் வச்சுட்டாங்க.
2: இந்த ரோடு வந்து அங்க போய் கடைசியா முடியும்ன்றதுனால?
3: ஆமா, மூலவளத்து ரோடு போய் அந்த பெரம்ப ரோட்ல முடியும், அதனால பெரம்ப ரோடு பெரம்ப ரோடுன்னு ஆயிடுச்சு.
2: இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு 4 to 5 kilometers தான் இந்த ரோடு இருக்கும், சுத்தி வயல்வெளியா இருந்து சொன்னாங்க. என்னென்னலாம் பயிர் வச்சிருப்பாங்க
3: இங்க? எல்லாம் நிறைய நெல், மரவள்ளி கிழங்கு, மல்லாட்டை, இது மாதிரி ஐட்டங்கள் தான் நிறைய போடுவாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் நெல் தான் நிறைய விளைச்சல் விளையுங்க. மல்லாட்டை அது போகத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி போடுவாங்க, கரும்பு போடுவாங்க, இதெல்லாம் நிறைய விளைச்சல் இங்க இருக்கும்.
2: இப்போ வந்து ரொம்ப பிஸியா

0: இருக்கு இந்த ரோடு. இன்னைக்கு ஏதோ சண்டேன்றதுனால நான் கொஞ்சம் இங்க நிக்க இடம் இருக்கு, நாளையில இருந்து இருக்க இடம் இருக்குமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியான ஒரு ஷெட்யூல் இங்க இருக்கும். என்ன நிறைய காலேஜஸ் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு. அப்ப இருந்த ஒரு ஊர் இப்ப இப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இல்ல பழசெல்லாம் எதிர்பார்க்கறீங்களா?
1: சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா பழைய கிராமம் இல்ல இங்க. இப்ப இப்ப வந்து டெவலப் பண்ணா மூளைக்கு மூளை ஸ்கூலு காலேஜ் 7 மணிக்கு வந்தான்னு வச்சுங்க, நச நச நச நசன்னு வெறும் காரம் வண்டி இங்க நிறைய போகும். நிறைய பஸ்ஸு, காலேஜ் பஸ் ஸ்கூல் பஸ்ன்னு நிறைய போயின்னு இருக்கும். ஆனா இந்த டிராபிக்கும் அதிகமா இருக்கும் இந்த இடத்துல.
0: இந்த இடத்துல கூட நீங்க பழக்கடை வச்சு சமாளிக்கிறீங்களா? தான் யோசிக்கிறேன். வியாபாரம் எப்படி போகுது?
1: வியாபாரம் நல்லா போகுதுங்க.
0: இந்த ஊர் இந்த சாலை வந்து எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது உங்களுக்கு தெரியுங்களா? இதை சுத்தி என்னென்ன ஊர்கள் உங்களுக்கு தெரியுங்களா?
1: இது வந்து மூலகுளம் ஆரம்பிச்சு இங்க இருந்து பெரம்பில போய் முடியும். இங்க இருந்து மூலகுளம், பிச்சவரம் போயிட்டு அம்மா நகர், நடுப்பாளையம், வாழைப்பட்டாம்பாளையம், இது அப்படியே லைனா போவோம். அதோட பெரம்பு போய் முடிஞ்சிடும். அண்ணாண்ட பாத்தீங்கன்னா உலவாய்க்கா, பொறையூர் அப்படி நேரா போயிட்டு பத்துக்கண்ணூர் ரோட்ல போய் முடியும்.
0: பத்துக்கண்ணூர் டு திருக்கண்ணூர் ரோடு போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பயிர் எல்லாம் வச்சேன்னு சொல்றீங்க, தண்ணி எப்படி வருஷம் ஃபுல்லா போயிட்டு இருக்குமா ஏரியில இருந்து? எப்படி
1: தண்ணி வந்து ஏரி தண்ணி வாய்க்கா தண்ணி தான் அப்பெல்லாம் சமைக்கிறதுக்கே யூஸ் பண்ணுவாங்களாம், எங்களுக்கு தெரியாது. ஆனா தாயாலாம் சொல்லுவாங்க. ஆனா நாங்க இருக்கும்போது அந்த தண்ணியில தான் குளிப்போம். அங்க ஒரு பாலம் மாரி அது பனை மரத்தை வெட்டி வாய்க்கா மாரி போட்டு அது மேல நடந்து போயின்னு இருப்போம். அது மாதிரிலாம் இருந்தது. ஆனா தண்ணி வந்து இங்க எல்லா இடத்துல நிறைய மோட்டர் இருந்ததுனால, மோட்டர் வசதி நிறைய இருந்ததுனால தண்ணி எனி டைம் இந்த ஊர்ல இருந்துன்னே இருக்கும். அதனால பயிர் வசதி இங்க நல்லா இருக்கும்.
0: சொல்லும் போது ஒரு மினி ஆட்டோகிராஃப் படத்தை பார்த்த மாதிரி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அப்ப வந்து இந்த ரோட்ல நடமாடவே முடியாது, ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் வந்து லைட் இருக்காது, வெளிச்சமே இருக்காது, நைட்ல வந்து இந்த பக்கம் போகவே முடியாதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம்
1: உண்மையா? ஆமாங்க, ஒரே கரிக்கலா இருக்கும் இருட்டு. இங்க இருந்து மூலகுளம் வரலுமே லைட்டு கிடையாதுங்க, அங்க இருந்து பெரம்பு ரோடு வரலும் லைட்டு கிடையாது. இந்த நடுவுல இந்த ரெண்டு ஒரு கிராமத்துல மட்டும்தான் லைட்டு. அப்ப அம்மா நகர்ன்றது கூட இப்ப வந்ததுதான். அங்கேயும் அங்கேயும் ஊர் கிடையாது. இங்க இருந்து போனீங்கன்னா வாழைப்பட்டாம்பாளையம் அங்கதான் கொஞ்சம் லைட்டை பார்க்கலாம். அண்ணாண்டா பெரம்ப அதோட போய் அது இதுக்கு இடையில எங்கேயுமே லைட்டு கிடையாது, அப்படி ஒரு இருட்டு. ஆனா ஒரு 7-8 மணிக்கு மேல வரணும்னா நம்ம பயந்து பயந்து தான் வரணும் அந்த ரோடு.
0: இப்ப எழுந்துட்டு வரணும், வாங்க.
1: பயந்து பயந்து தான் அந்த ரோடை கடந்து வரணும் நம்ம. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு லைட்டு, இப்ப எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த நேரத்துல வேணா எல்லாரும் வாலிபு பிள்ளைங்க கூட போயிட்டு வரலாம். இப்ப
0: அந்த அளவுக்கு வெளிச்சம் அதிகமா இருக்கு, ஃபுல் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துருச்சுங்க.
1: ஆமாங்க.
0: சரி, இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த பெரம்பசாலையில?
1: எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆனாலும் எங்கள் ஊரில் டைம் பிரகாரம் பஸ் வர மாதிரி மக்கள் நடந்து போறாங்க.
0: நீங்கள் பஸ் வர பஸ்ஸை யூஸ் பண்ணீங்க, வேணா நானே உங்களுக்கு பஸ் விடுவேன், ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நல்லா புது பழமா இருக்கு, எடுத்து வைங்க, நான் வந்து வாங்கிட்டு போறேன், ஓகேங்களா?
1: பாய்.
0: ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து பெரம்பசாலையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய தகவல்கள் பெரம்பை சாலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8.
2: தேங்க்யூ ஆனந்த். ஸோ சூப்பராக வந்து பயங்கரமாக ஒரு எக்ஸ்பிரஷனோட அந்த ஒரு அவர் சொன்ன மாதிரியே ஆட்டோகிராஃப் படத்துக்கு நம்ம போன மாதிரி தான் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கு கோட் திரைப்பட பாடல் வருது, கேளுங்க.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: Bismil, the brave freedom fighters, through their indomitable courage and dedication, conveyed to the British regime that the resources of the country belonged to its people. And now, for a look at today's newspapers, it's over to Saira Mujtaba.
1: Thank you, Shagun. You will power Viksit Bharat journey, says Modi to Gen Z at IIT, headlines The Asian Age. PM asked students to put nation's interests over personal gains, leads Hindustan Times. Meta told to give plan to revamp algorithms, writes the Tribune. CBI charge sheet names three NT experts as key links in NEET UG 2026 paper leak, informs the Statesman. Ladakh logs 56.15% surge in July footfall of tourists, reads a top story in the Asian Age. The paper adds, PM push gave domestic tourism boost. Ladakh's tourism sector is experiencing one of its strongest phases in recent years, with visitor numbers climbing sharply and consistently throughout 2026. The Financial Express writes, no charges for UPI users, small merchants, clarifies the government. In a piece titled Growing Old, the Statesman argues, for generations, aging was associated with restraint. People slowed down, spent less, took fewer risks and gradually ceded social and economic space to younger generations. That understanding is being overturned. Longer life expectancy, better healthcare and rising wealth have transformed retirement from a brief closing chapter into a life state that can last three decades. And finally, Hilsa fish spotted in Ganga near Ghazipur in UP decades after barrage cut off migration route, informs Hindustan Times. And with that, it's back to you, Shagun.
0: Thank you, Saira. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi and US Vice President J.D. Vance discuss ways to further strengthen comprehensive global strategic partnership in key areas. Har Ghar Tiranga campaign begins today, coinciding with 150th anniversary of India's national song, Vande Mataram. Appointment of 30 judges for High Courts of Madras, Calcutta, Madhya Pradesh and Karnataka notified. Amarnath Yatra to remain suspended from both Pahalgam and Baltal routes due to repair of tracks and forecast of bad weather. IMD issues orange alert for heavy rainfall in Uttarakhand and Chhattisgarh today. Sagnik Roy and Sayantan Koshari win gold medal in under 31 pairs at 9th World Bridge Federation Youth Transnational Championships. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நம்ம நிகழ்ச்சி வந்து பெரம்பை ரோட்ல இருந்து போயிட்டு இருக்க. ஆர்ஜே ஆனந்த் அங்க இருந்து நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காரு. தொடர்ந்து பேசலாம் வாங்க.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் தான் உங்க ஆர்ஜே ஆனந்த் பேசிருக்கேன். மக்களே, இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ வந்து பெரம்பை சாலை அந்த பகுதியில் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு இளம் பெண் காத்துட்டு இருக்காங்க. பேசலாம், வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேர் சொல்லுங்க.
6: அஞ்சலை.
5: அஞ்சலை, இளம் பெண் சொன்னால அஞ்சலையா தான் சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: என்ன பண்றது காலேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு பெரம்பை போற வரைக்கும் என்னெல்லாம் பாத்துருப்பீங்க? கம்பு, நெல்
5: விளையாட்டு,
6: வயல்வெளி
5: தான் இருக்குமா? இப்ப
6: எல்லாம் எதுவுமே இல்ல. கம்பு, மல்லாட்டை, கேவுரு, நெல்லு எடுத்துக்கிறாங்க. எல்லா விவசாய பயிர் தொழிலும் பண்ணாங்க.
5: வீடுகள் அதிகமா இருக்காது,
6: வீடு எல்லாம் எங்கேயோ.

0: குடிசை வீடு இருக்கும். இந்த ஏரியாவில பிச்சோரம்பட்டில கம்மியான குடிசை வீடு தான் நிறைய இருந்தது.
1: அப்பெல்லாம் குடிசை வீடுகள்தான் இருக்கும். அப்பலாம்
0: மண் ரோடு தான், வெறும் மண் ரோடு தான்.
1: இப்ப ஒரு ரெண்டு வாகனம் கூட போக முடியாது ரோட்ல, அவ்வளவு சின்ன ரோடா?
0: சின்ன ரோடு தான். ஒரு வண்டி ஒத்தடி பாதை, ஏதாவது வண்டி இப்போ வண்டிக்கு தான் சைக்கிளுக்கு தான் அதிகமாக போவோம்.
1: அவ்வளோ சின்ன ஒரு ரோடு தான் இப்போ இப்படி இருக்கு,
0: இன்னைக்கு பெருசாகிட்டு.
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வந்து டிராஃபிக், உங்கள் ஏரியா பக்கம் வரும்போது டிராஃபிக் அதிகமாக, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு தகரமான ரோடாக இருந்தாலும் டிராஃபிக் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருந்துச்சு உங்கள் ஏரியாவில். நீங்கள் இப்போ எதனா ஃபீல் பண்ணுறீங்களா நம்மளுக்கு அப்படியே இருந்துக்கலாம்டா இது தேவையா அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை இன்னும் எதிர்பார்க்குறீங்களா அதிகமாக வளர்ச்சி?
0: எதிர்பார்க்க
1: அதாவது நீங்கள் ஒழுங்காக ஒட்டினதும் ஆகாது, இன்னும் வளர்ச்சி எதிர்பார்க்குறீங்களா?
0: நம்மளுக்கு என்ன வளர்ச்சி இனிமே?
1: அதாவது இந்த பகுதியை சொல்றேன்,
0: இந்த பகுதி இதோட போறோம்
1: போதுன்றீங்களா? சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சாரியை ஒட்டி என்னென்ன கோவில்கள் இருக்கு?
0: இந்த ஐனா கோயில் இருக்குது, ஐனா அப்பா மதுரை இறங்குறாரு, மீனாட்சி அம்மா கோயில் இருக்கு பிச்சோரம்பேட்டில், அதோட வந்து ஓம் செட்டி கோயில் இருந்தது, காளி கோயில். ஆமா, ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் வந்து காளி கோயில் தான்.
1: அது கோபாலங்கடையில் இருக்கு.
0: கோபாலங்கடையில் இருக்குது, கோபாலங்கடை.
1: இந்த ரோடு

0: புரிஞ்சுங்களா? சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சாரியை ஒட்டி என்னென்ன கோவில்கள் இருக்கு?
1: இந்த ஐனா கோயில் இருக்குது, ஐனா இருப்பா மதுரை இறங்குறாரு, மீனாட்சி அம்மா கோயில் இருக்குது பிச்சோரம்பேட்டில், அதோட வந்து ஓம் செட்டி கோயில் இருந்தது, காளி கோயில். ஆமா, ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் வந்து காளி கோயில் தான்.
0: கோபாலங்கடையில இருக்கு,
1: கோபாலங்கடையில இருக்குது.
0: இந்த ரோட்ல வந்து ரெண்டு பக்கம் பெரிய பெரிய வாய்க்கா இருக்கு. இந்த ரோட்ல வந்து ரெண்டு பக்கம் பெரிய பெரிய வாய்க்கா இருக்கு. அதாவது இந்த வாய்க்கால ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தண்ணி பாய்ஞ்சிருக்கு. அது என்ன தண்ணி, எந்த ஏரியிலிருந்து தண்ணி போயிருக்கு?
1: உசேலிருந்து அந்த தண்ணி வந்துருக்குது. எல்லாமே இந்த இடத்த எல்லாம் குளிச்சிடுறாங்க, எல்லாமே வலையும் பண்ணிக்கிறாங்க இந்த தண்ணியில.
0: சரி, இப்போ இந்த வாய்க்கா வந்து இவ்வளவு பெரிய வாய்க்கா இருக்கு, அப்ப வந்து வருஷம் ஃபுல்லா தண்ணி ஃபுல்லாவே போகுங்களா?
1: தண்ணி ஃபுல்லாலாம் போகல, இப்பெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. உச்சை தண்ணி
0: இப்ப கட் பண்ணிட்டாங்க, ஒரு 30 வருஷத்துக்கு
1: அப்பெல்லாம் உச்சை தண்ணி தான் வந்துருக்கு.
0: இந்த தண்ணி நேரம் எங்க போய் முடியும்?
1: அது எங்க கடல் போகுமா?
0: இல்ல, இப்ப இந்த தண்ணி வந்து வேல்ராம்பட்டி வரைக்கும் போகுன்றாங்க. இப்ப வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இப்ப நீங்க கோயில் பத்தி தான் சொல்றீங்க, இந்த சாலையை ஒட்டி ஏன்னா திருவிழாக்கள் எதனா ஃபேமஸா இருக்கா? இருக்குங்களா? சரி, இப்ப உங்களுக்கு எதுவும் அவ்வளவு இல்லதான் தெரியும். நீங்க எந்த ஊர் மேம்?
1: நாங்களா? சொல்லலாமா?
0: நீங்க வந்து திண்டிவனத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்க.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 8:38, 24 மணி துளிகள்ல நம்மளோட ஆர்ஜி ஆனந்த் பெருமை ரோட்ல இருந்து நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காரு. சோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் தான் உங்க ஆர்ஜி ஆனந்த் பேசுறேன். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து பெரம்பை சாலை சொல்லப்படுற பெரம்பை ரோடு போயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது இப்போ மூலவர்கள் வந்து நீங்க பெரம்பை போயிட்டு இருக்கும் போது பெரம்பையில ஒரு 4 ரோடு கட் ஆகும். அது என்னன்னா, நீங்க லெப்ட்ல கட் பண்ணீங்கன்னா அரசூர், கோட்டமேடு, அப்புறம் வந்து மூலக்கடை, விளையனூர், இந்த பகுதியில் நீங்க கிராஸ் பண்ணிடலாம். நீங்க ரைட்ல கிராஸ் பண்ணீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியத்துக்குள்ள பூத்தரை கிராமம் அந்த பக்கத்துக்கு நீங்க போகலாம். நீங்க ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா 10 கண்ணு போகலாம். சோ அந்த பக்கம் வந்து ஒரு பெரிய ஏரியாக்கு சொல்லலாம். சோ இப்ப வந்து பெரம்பை சாலையை பத்தி சொல்றதுக்காக ஒருத்தர் காத்திருக்க பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் சார்.
3: உங்க பேர் சொல்லுங்க.
4: முனிசாமி.
3: என்ன பண்றீங்க சார்?
4: நான் வந்து கவர்மெண்ட் அரசாங்க ஊழியில வந்து ரிட்டையர் பண்ணி.
3: ஓகே, இப்ப சொல்லுங்க, எத்தனை வருஷமா வந்து இந்த ஊர்ல இருக்கீங்க?
4: உங்க ஒரு 60-70 வருஷம் இருக்கும்.
3: கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து நீங்க சின்ன வயசுல தானே இருக்கீங்க?
4: ஆமா.
3: நீங்க பார்க்கும்போது இந்த சாலை எப்படி இருக்கும்?
4: சாலை வந்து பெரும்பாலும் வந்து குண்டு குழியமா இருக்கு. அப்ப அது இந்த வர வர மேம்பாடு இது வந்து பண்ணி இப்போ தார் சாலையா மாத்தாங்க.
3: அப்போ வந்து குண்டும் குழியுமா இருக்கும், வந்து ஒத்தடி பாத மாதிரி இருந்தீங்களா?
4: ஒத்தடி பாத மாதிரி சிறிய இது வந்து இப்போ வந்து அகலப்படுத்தப்பட்டு பெரிய ரோடா இருக்காங்க. இப்ப வில்லியனூருக்கு, வில்லியனூருக்கு விழுப்புரத்துக்கு பைபாஸ் மாதிரி வில்லியனூர்ல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் இது இருந்தோம்னா இந்த வழியா பைபாஸ் போய் வில்லியனூர் போயிட்டு
3: இருக்கு. ஷார்ட்கட், வில்லியனூருக்கு ஷார்ட்கட் இப்படி போலான்றீங்க?
4: ஆமா ஆமா.
3: இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணுங்க, வில்லியனூருக்கு எல்லாம் அப்ப போகணும்னா எப்படி போவீங்க?
4: வில்லியனூருக்கு அப்புறம் போனோம். அந்த
3: அப்பெல்லாம் வந்து வாகன வசதி இருக்காது, ஏன்னா ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கு. நடந்து போவீங்களா இல்ல எப்படி?
4: இல்ல நடந்து தான் போவோம். நடந்து அப்பெல்லாம் ஒரு வண்டி வசதி எல்லாம் கிடையாது, நடந்து தான் போவோம். குறுக்கு அந்த இது சொன்ன மாதிரி பெரம்பரோட போனோம்னா ரைட் சைட்ல ஒரு இது போவோம். அப்ப வந்து தமிழ்நாடு இருக்கும், தமிழ்நாடு பெரம்பரோட அது தமிழ்நாடு போய் வில்லியனூர் அப்படியே ஷார்ட்கட்ல போயிடும்.
3: நடந்துதான் போவீங்க?
4: ஆமா, நடந்து தான் போவோம்.
3: ஒரு குறிப்பிட்ட வண்டி வசதி இல்ல.
4: ஆமா,
3: இப்ப வந்து இப்ப ரோடும் ரொம்ப அகலமாயிடுச்சு, எல்லா வசதியும் வந்துடுச்சு. நீங்க எதை மிஸ் பண்றீங்க? அந்த காலத்தை மிஸ் பண்றீங்களா இல்ல இதுப்பா நல்லா இருக்குப்பா இங்க போதும்பா இவ்வளவு வளர்ச்சி போதுன்றீங்களா?
4: இப்ப இருக்கிற வளர்ச்சி வேற வளர்ச்சி தான்.
3: எங்க பார்த்தாலும் வந்து காலேஜ், ஸ்கூல் இருக்கு, ரொம்ப அதிகமான வளர்ச்சி.
4: பெரம்பை ரோடு வந்து ரொம்ப டெவலப் ஆச்சு. இப்போ ரெண்டு ஆதித்யா காலேஜ்
3: எங்க பார்த்தாலும் இப்போ பிரைவேட் காலேஜ் இருக்கு,
4: பிரைவேட் காலேஜ்,
3: ஸ்கூல்ஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு,
4: நிறைய ஹாஸ்பிட்டல்.
3: இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இப்போ வந்து இந்த ஊசுட்டேரி பாசனம் வைக்க ரெண்டு பக்கம் போதும்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு தண்ணி போயிருக்கு, என்னென்னலாம் பயிர் வச்சிருப்பாங்க?
4: அவங்க வந்து வாழ்வாதாரமே இந்த ஊசுட்டேரி, ஊசுட்டேரின்னு ஒரு ஏரி இருக்குது. அதுல இருந்து ரெண்டு இப்போ சார் சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமா பிரிச்சு வாய்க்கால போயிட்டு அந்த பயிர்களுக்கு பாய்ச்சாங்க. இப்போ அதெல்லாம் வந்து
3: நீங்க என்ன பயிர் வச்சிருக்கீங்க?
4: இல்ல சார், நான் வந்து அரசாங்க ஊழியர்.
3: நீங்க என்னென்ன பயிர் பாத்துருக்கீங்க?
4: வந்து பெரும்பாலும் வந்து நெல் தான் இது பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு மேல பண்ணதான் அந்த அக்ரிகல்ச்சர் பண்ண விவசாயம் பண்ணணும்னு
3: இருந்தது. காமராசர் வேளாண் அறிவு பக்கத்துல இருக்கு,
4: விவசாயம் பண்ண ஒண்ணு இருக்குது. அது பெரிய இது, பெரிய பகுதி, அது அரசாங்கமே எடுத்து நடத்தி இது பண்ணுவாங்க.
3: இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்க அப்பெல்லாம் போகும்போது இங்க எந்த வசதி இருக்காது, விளக்கு எந்த ஒரு லைட் வசதி இருக்காது, நைட்ல போகவே முடியாது, பயமா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க எதுவுமே போயிருக்கீங்களா நைட்ல இந்த பக்கம்?
4: போயிருக்கோம்.
3: அப்பெல்லாம் எப்படி இருக்கும் பாக்குறது இந்த ஏரியா?
4: இப்பெல்லாம் ரொம்ப ஒரு அது மரம் செடி கொடுனா வந்து அடர்த்தியா இருக்கும், போறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும். இப்ப எல்லாம் இது பண்ணி டெவலப் ஆகி ரோடு வந்து நல்லா.
3: இப்ப உங்களுக்கு ஒரு அடிப்படை வசதி, ஒரு அடிப்படை தேவைன்னா நீங்க எங்க போய் பொருள் வாங்குவீங்க? வில்லியனூர் போவீங்களா இல்ல மூலகுளமா இல்ல பாண்டிச்சேரியா? அந்த பாண்டிச்சேரி
4: அங்க எங்க ஊர் கிராமம் வந்து பிச்சோரம்பேட்டுங்க. பிச்சோரம்பேடு வந்து பாண்டிச்சேரிக்கும் பாண்டிச்சேரி மார்க்கெட்டுக்கும் வில்லியனூர் மார்க்கெட்டும் மையத்துல அமைஞ்சிருக்கு.
3: எந்த மார்க்கெட் வேணா போலான்றீங்களா?
4: ஆமா, எப்படி ஓடாலும் போயிடும். நாங்களே
3: எல்லா பொருளும் பக்கத்துல கிடைக்குதுங்களா?
4: ஆமா, எல்லாமே கிடைக்குது.
3: இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டிராபிக் ரொம்ப வந்து, அதுவும் இந்த சண்டேனால கொஞ்சம் நிக்க முடியுது, மற்ற நாள் எல்லாம் நிக்க முடியாதுன்றாங்க. அதுவும் இந்த 8 to 10 இந்த பக்கம் வரவே முடியாது, அவ்வளவு டிராபிக்.

0: இருக்கு, எல்லாமே ஒரு அபரிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றாங்க. இந்த வளர்ச்சி வந்து உங்களுக்கு இன்னும் எதிர்பார்க்குறீங்களா?
1: இன்னும் எதிர்பார்க்குறேன்னா இப்போ நிறைய ஸ்கூலு காலேஜ் எல்லாம் வந்துது, ஆபீஸ் எல்லாம் நல்லா வந்துட்டு இப்போ டெவலப் ஆயிடுச்சு. இதில் அந்த பீக் டைம்னாக அந்த ஸ்கூல் டைம்ல, ஸ்கூல் டைம்ல ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்கும்.
0: அது இன்னும் வந்து சாலையை பெருசாக பண்ணுறீங்க சார்,
1: விரிவுபடுத்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் டபுள் ரோடா போட்டாங்கன்னாக்கா சேஃப்டி பாதுகாப்பு இருக்கும்.
0: கண்டிப்பா பெரம்பை சாலை இன்னும் பெருசா பண்றீங்க.
1: ஆமா, இப்போ டபுள் ரோடு போட்டாங்க, போட்டாங்க, இன்னும் விரிவுபடுத்தினாங்கன்னா.
0: இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பெரம்பையை தாண்டி போனீங்கன்னா இன்னும் வயல்வெளிகள் இருக்கு. அந்த பக்கம் ரெண்டு பக்கம் வயல்வெளிகள், பெரம்பையில இருந்து அந்த உழவைக்கல் புறக்கும் இன்னும் வயல்வெளிகள் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இன்னும் அவங்க வந்து வயல்வெளியை வச்சுட்டு இருக்காங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க.
1: இல்ல, மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால அவங்க அந்த ரோடு ஓரமா வந்து பிளாட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாட் போட விவசாயமே இப்ப குறைஞ்சு போச்சு.
0: ஆமா, ஆனா இன்னும் அங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க.
1: இன்னும் பண்ணிருக்காங்க, பக்கத்துல பண்ணிருக்காங்க.
2: ஓ, நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு இருந்தாரு ஆர்ஜி ஆனந்த் பெருமை ரோட பத்தி. ஸோ திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஒரு பாடலுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து கனெக்ட் பண்ணுவோம் அவரை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் 8:49 நிமிடம் ஆயாச்சு. சோ நம்ம நிகழ்ச்சி வந்து பெருமை ரோட்ல இருந்து போயிட்டு இருக்க RJ ஆனந்தோட தொடர்ந்து பேசலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் தான் உங்க RJ ஆனந்த் பேசுறேன். மக்களை இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ வந்து புதுவை மாநிலம் அந்த உழவரை தொகுதிக்கு உட்பட்ட இந்த பெரம்பை சாலை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இந்த பெரம்பை சாலையை பத்தி சொல்லணும்னா வந்து ஆல்ரெடியா சொல்லியிருப்பாங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒத்தடி பாதை தான் இருந்தது. ஒரு சைக்கிள் போற அளவுக்கும் ஒரு நடந்து போற அளவுக்கும் ஒரு சின்ன ஒரு பாதையா இருந்த ஒரு பகுதி தான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல ஒரு வளர்ச்சி அடைந்து சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரெண்டு பக்கமுமே இந்த சாலையை ஒட்டி ரெண்டு பக்கமுமே பனைமரங்கள் அப்பெல்லாம் வந்து அடர்த்தியா இருந்ததா சொல்றாங்க. அதோட தடைகள் இன்னும் இருக்கு. ஏன்னா இங்க ஒரு நிறைய பனைமரங்கள் ஒரு தோப்பு மாதிரி இருக்கு இன்னும் அந்த பகுதியில் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து விவசாய நிலங்களும் இருந்ததா சொல்றாங்க. அதுக்கு வந்து ஊசுட்டேரி தண்ணி வந்து பாசனத்துக்கு யூஸ் பண்ணதா சொன்னாங்க. அதோட தடயங்களும் இன்னும் இருக்கு. இந்த பெரம்பை பகுதிக்கு போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து விளைநிலங்கள் இன்னும் அதிகமா இருக்கு. நெல் பயிர்கள் தான் பயிரிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் வந்து ஊசுட்டேரி தண்ணியை வந்து பயன்படுத்துறாங்க, மோட்டர் தண்ணியும் பயன்படுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சாலையை சுத்தி இந்த சாலை எங்க பார்த்தாலும் வந்து ஸ்கூல்ஸ் அதிகமா இருக்கு, காலேஜஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கு, தியேட்டர்ஸ் இருக்கு. ஸோ வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு பகுதினு சொல்லலாம். இன்னும் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். எங்க பார்த்தாலும் கடை வீதிகள் அதிகமா இருக்கு. மக்கள் வந்து மக்கள் தொகை அதிகரிச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். சாலை வசதி ரொம்ப அதிகமா இருக்கு. மின் விளக்குகள் எல்லாமே இங்க பக்காவா இருக்கு. மக்கள் தொகை இந்த பகுதியை சுத்தி அதிகரிச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். கோவில்கள் புராதன கோவில்கள் அதிகமா இருக்கு. ஸோ எல்லாமே இந்த ஏரியா சுற்றி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 4 to 5 kilometers தான் இந்த பெரம்பை சாலை இருக்கு. ஸோ நீங்களும் வந்து ஃப்ரீயாக இந்த பெரம்பை சாலைக்கு வந்து பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைய நம்ம புதிய நிகழ்ச்சியை நான் இங்கே நிறைவு செஞ்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதில் நான் RJ ஆனந்த்.
1: நிறைய விஷயங்கள், பெருமை ரோட்ல இவ்வளவு அம்சங்கள் இருக்கா அப்படின்ற வியக்கிற அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க, நன்றி. சோ நிறைய பாடல கேட்கலாம் வாங்க. ரெட்ரோ திரைப்படத்துல இருந்து.

0: நேரம் 8:55. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
0: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: கடற்கரை ஓரமா ஒரு பெரியவர் கையால மணலை கீறிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். என்னத்தையும் தேடிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. மெதுவா கிட்டத்தில் போய் என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவர் சாவகாசமா நிமிந்து பார்த்து நிம்மதியை தேடிட்டு இருக்கிறேன்னார். நாங்கள் ஒரு மாதிரி ஆயிட்டோம். இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, சார் மணலில் வந்து கிழிஞ்சல் தான் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது அப்படின்னோம். சரி, இன்னைக்கு வசமா நம்மகிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினச்சி அவர் பக்கமாக போய் உட்காந்துக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெரிய மன்னர் இருந்தார். அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு குறை, அது என்னென்னா நிம்மதி இல்லைங்கிற குறை. அரண்மனையில் தினமும் கலை நிகழ்ச்சி நாட்டியம் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் நிம்மதி இல்லை. சரி, நிம்மதி எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பித்தார். உடனே அதுக்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்கினார். நாட்டில் உள்ள தத்துவ மேதைகளை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னார். எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்து நிம்மதி எங்கே இருக்குது அப்படின்னு விசாரித்தார். அவங்களுக்கு அது தெரிஞ்சால் ஏன் இப்படி ராஜா முன்னாடி வந்து நின்றுட்டுருக்க போகிறாங்க? ராஜாவோட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பதிலும் ராஜாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. சரி, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களையெல்லாம் அனுப்பி வச்சுட்டார். ஒரு நாள் அவர் மாளிகையில் உப்பருகையில் நின்றுட்டுருக்கிறார். அந்த சமயத்தில் தெருவில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப உல்லாசமாக பாட்டு பாடிக்கிட்டே போய்கிட்டுருக்கிறான். குரலில் ஒரு சந்தோஷம், நடையில் ஒரு மிடுக்கு. அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கவலை இருக்கிறதா தெரியல. உடனே ராஜா இதை பார்த்தார். ஏவலாளிகளை வந்து கைதட்டி கூப்பிட்டார். உடனே ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை இங்கே அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார். இவங்க உடனே ஓடி போய் அவனை கூப்பிட்டாங்க, அரண்மனைக்கு வாழ்ந்தாங்க. அவன் வரல, அரண்மனைக்குள்ளே அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். ராஜா கிட்ட வந்து விஷயத்தை சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா அப்படின்னு. சரி, அவன் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு விசாரித்தார். இவங்க மறுபடியும் தெருவுக்கு போய் கேட்டாங்க. என்னை பார்க்கணும்னா ராஜா விருப்பப்பட்டார்னா அவரை வேணும்னா இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அதை வந்து ராஜா கிட்ட சொன்னாங்க. அவருக்கு கோபம் வரல. இவ்வளவு சுதந்திர உணர்வோடு இருக்கிறவன் சாதாரண ஆளாக இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சார். உடனே கிடுகிடுன்னு இறங்கி தெருவுக்கு வந்தார். பிச்சைக்காரங்கிட்ட போனார். நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக பாடிக்கிட்டு போறியே, அது எப்படி முடியுது உன்னால் அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா அவன், அதுக்கு இல்லை, எனக்கு அரண்மனையில் எவ்வளவோ சுகபோகங்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை. இது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த தேசத்தில் உள்ள அறிஞர்களையெல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன், அவங்களுக்கும் தெரியல. உன்னை கேட்டால் தெரியும்னு நினச்சேன், அதனால தான் சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ வரமாட்டேன்னுட்டியே அப்படின்னார். பிச்சைக்காரன் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கும் தடையாக இருக்கிறது இந்த மாளிகை.

0: நம்பிக்கை தான். இதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டால் நிம்மதி தேடிட்டு வந்துடும்னா, நான் அரசன், எனக்குன்னு கடமைகள் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்னார் ராஜா. ரெண்டும் ஒரே நேரத்தில் கிடைக்கணுங்கிறது முடியாத காரியம். உங்கள் சுகபோகத்துக்கு விலையாக தான் உங்கள் நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பாருங்கள், என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் எதுவும் போயிடுமோங்கிற பயமும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னா. அவன் ராஜா உடனே சந்தோஷப்பட்டு தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவனுக்கு பரிசாக கொடுத்தாரான். அவன் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்க மாட்டேன்னுட்டானான். இதை நீங்கள் எனக்கு கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்லை, அதே நேரத்தில் அதை வாங்கிக்கிட்டேன்னா அடுத்த வினாடியிலேருந்து அதை எப்படி காப்பாற்றுறதுங்கிற கவலை எனக்கு வந்து சேர்ந்துடும், அப்புறம் தூக்கம் வராது, நிம்மதி போயிடும் அப்படின்னானான். சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமாக பாடிக்கிட்டே போயிட்டான். நிம்மதி எங்கே இருக்குங்கிறதையும் ராஜா தெரிஞ்சுக்கிட்டார். அந்த இடத்துக்கு தன்னால் போக முடியாதுங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்படி இந்த கதையை அந்த கடற்கரையில் மணலை கீறிக்கிட்டே உட்காந்துருந்தார அந்த பெரியவர்கிட்ட சொல்லி முடித்தோம். அவர் முகத்தில் ஒரு தெளிவு தெரிஞ்சுது. எங்களை நிமிந்து பார்த்தார். ரொம்ப நன்றிங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிம்மதி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டோம். இனிமேல் இந்த பக்கம் வந்தால் உங்கள் கண்ணில் படாத இடமா பார்த்து உட்காரணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். சென்னை, கல்கத்தா, மத்திய பிரதேசம் மற்றும் கர்நாடக உயர்நீதிமன்றங்களுக்கு 30 நீதிபதிகளை மத்திய அரசு நியமித்துள்ளது. இதில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 15 நீதிபதிகளும், கல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு 8 நீதிபதிகளும், கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு 6 நீதிபதிகளும், மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்திற்கு 1 நீதிபதியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்திய தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற கொலிஜியம் ஆகியோருடன் கலந்தாலோசித்து குடியரசுத் தலைவரால் இந்த நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெளியுறவு இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் நேற்று ஐவரி கோஸ்ட் அதிபர் திரு அலசேன் உட்டாராவை அந்நாட்டில் உள்ள அபிட்ஜான் நகரில் சந்தித்து பேசினார். அச்சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வளர்ந்து வரும் கூட்டாண்மை குறித்து விவாதித்ததாகவும், மேலும் இந்தியா ஐவரி கோஸ்ட் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்தவும், பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் ஆவலாக உள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப்பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நேற்று நடைபெற்ற 11வது பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை, கோவை அணியையும் திருச்சி, சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டிகளில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும், நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வீழ்த்தி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

நேரம் 9:03 பதினெட்டு நொடியில நேயர்கள் கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சிக்காக மீண்டும் ஒரு அட்டகாசமான வணக்கத்துடன் நான் உங்க அன்பு தோழன் தமிழ். இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு மகிழலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச பாடல், அது இடம்பெற்ற படம், உங்க பேர், ஊர் இதெல்லாத்தையும் ரொம்ப கரெக்டா டைப் பண்ணி நான் சொல்ற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 7598510505 7598510105 அப்படிங்கிற இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸை எஃப்எம் ரெயின்போல கேட்டு மகிழுங்க. அதே போல இன்னைக்கு ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுத்துறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9:45 ஒரு ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கு. அதனால சீக்கிரமா உங்க பாடல்களை வாட்ஸ்அப் பண்ணி எஃப்எம் ரெயின் போல கேட்டு மகிடுங்க. நம்ம நிகழ்ச்சியின் தொடக்கமா வரும் பாடலை விருப்ப பாடலா வாட்ஸ்அப் மூலயமா கேட்டிருக்காரு கோவூர் சென்னையில இருந்து சூரியமூர்த்தி. அவருடைய பாடல் அபியும் நானும் திரைப்படத்துல இருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டு பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேரம் 9:10 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில ரெண்டாவது பாடல விருப்ப பாடலா கேட்டு குருமாம்பேட்டில இருந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. வால்டர் வெற்றிவேல் படத்துல இருந்து பாட்டு வேணுமா, அதுவும் பட்டு நிலா அப்படிங்கிற பாட்டு. இந்து குருமாம்பேட்டில இருந்து கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப். அவங்களுக்கான பாடல் எஃப்எம் ரெயின்போல வருது, கேட்டு மகிழலாம்.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: இன்னைக்கு நைட் 7:30 நம்ம எஃப்எம் ரெயின்போல இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி கேட்க தவறாதீர்கள்.
4: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
5: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
4: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
5: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
4: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
5: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: ஹர ஹர சூரியகர்.
3: வாட்ஸ்அப் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போல. அடுத்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்க. என்னப்பா ஒருத்தவங்க அனுப்புவாங்கன்னு பார்த்தா ஒரு மெசேஜில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, யாருங்கிறத சொல்லிடுறேன். கள்ளக்குறிச்சியிலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்ட ஒரே பாட்டு ஜென்டில்மேன் திரைப்படத்தில் இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போவிங் வாட்ஸ்அப்.

வழி உங்கள் சாய்ஸ். நேரம் பார்த்தீங்கன்னா 9:23 7 ஆகிட்டு இருக்கு. பாட்டு யாராவது ஒருத்தவங்க கேட்பாங்க, இல்லை அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கேட்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட இருக்கிற எல்லா கேங்க்கும் சேர்த்து ஒருத்தர் ஒரே வாட்ஸ்அப்பில் பாட்டு கேட்டிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திட்டக்குடி செல்வராசு. ஆனால் அவருக்கு மட்டும்தான் பாட்டு கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. நன்னை, ஐயப்பன், வில்லிவாக்கம், குபேந்திரன், முத்தரசநல்லூர், நவீன் சுந்தர், வாரியங்காவல், கதிரவன், கொளஞ்சிநாதன், பட்டாளம், ரமேஷ், குள்ளஞ்சாவடி, பாலமுருகன், வாங்கியூர், ராமசாமி, மேல்பட்டறை, ரஜினி சுகுமார், திருங்காட்டூர், ராஜேந்திரன், இவங்க எல்லாருக்கும் சேர்த்து அவர்கிட்ட ஒரு பாட்டு நம்ம எஃப்எம் ரெயின்போவில் வந்துட்டு இருக்கு. மணிதன் திரைப்படத்திலிருந்து.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500

0: ₹800 ஆர்டிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1500 தள்ளுபடியும் பெறுங்கள். உங்களின் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. அடுத்த பாடல விருப்ப பாடலா வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அவ்வை சண்முகி படத்திலிருந்து சாமிநாதன் அண்ட் சித்ரா திருச்சியிலிருந்து இந்த வாட்ஸ்அப்பை கொடுத்துருக்காங்க.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: நேரம் 9:34 கேட்டு இருக்கீங்க வாட்ஸ்அப் வழியின் நேயர் விருப்பம் FM ரெயின்போல. ரொம்ப ஜாலியாவே விதவிதமான வித்தியாசமான பாடல்களோட சூப்பரா போயிட்டு இருக்கு நம்ம வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாட்டு விருப்ப பாட்டு யாருப்பா கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆண்டிப்பட்டியில இருந்து செந்தில்குமார் வாட்ஸ்அப் பண்ணிருக்காரு. அவருடைய விருப்ப பாடல் துப்பாக்கி படத்துல இருந்து.

வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் 9:45 இன்னொரு ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால இன்னைக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின் கொஞ்சம் கம்மி தான், அதனால சீக்கிரம் பாட்டு கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய நேயர்கள் பாட்டும் கொடுத்துருந்தேன், ஆனால் நிறைய நேயர்கள் பாட்டு கேட்டிருந்தாங்க, அவங்க பாடலை இன்னைக்கு பிளே பண்ண முடியல இந்த டைம் கன்ஸ்ட்ரெயின் காரணமாக. அவங்க யார் யார் அப்படிங்கிற பேர் எல்லாத்தையுமே இப்போ சொல்லிடுறேன். ராதா பிரியா தேனி மாவட்டம்லேருந்தும், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து பாலமுருகன், ராம்பாக்கம் தாரணிகா, லூயிஸ் செல்வராஜ் வடவள்ளி கோவிலிருந்தும், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், செல்வம் பொம்மநாயக்கன்பட்டியிலிருந்தும், சத்யராஜ் பன்ருட்டியிலிருந்தும், குப்பநத்தம் ராமசாரும், ஓ டி சுரேசாரும், ராமகிருஷ்ணன் கொழும்பும் கொண்டான்லிருந்தும், மயிலை பட்டாபியிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசான லிஸ்ட் வந்திருக்கு, அந்த பேரையும் படிச்சிடுறேன். கண்ணன், சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, பத்மநாபன், பாலகுமார், ஜனனி. சோ இவங்களுமே பாடல் கேட்டிருக்காங்க. சோ இவங்களுக்குலாம் ஆனா இன்னைக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின் காரணமா ஒளிபரப்ப முடியல. சோ வரும் பாடலுடன் நம்ம வாட்ஸ்அப் வழி ஷோ நிறைவு பெறுகிறது. அண்ட் இந்த லாஸ்ட் சாங்க விருப்ப பாடலா கேட்டு வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க மணிமேகலை அழிச்சு குடியிலிருந்து.

0: தொடர்பது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற விடுதலை போராட்ட வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பாக சமூக ஊடக பதிவு ஒன்றில், இவ்வியக்கத்தில் பங்கேற்ற விடுதலை போராட்ட வீரர்களின் துணிச்சல் ஒவ்வொரு இந்தியருக்கும் எப்பொழுதும் ஒரு உத்வேகமாக திகழும் என்றும், வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கமானது நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கு புத்தாற்றலை புகுத்தியது எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை, கல்கத்தா, மத்திய பிரதேசம் மற்றும் கர்நாடக உயர்நீதிமன்றங்களுக்கு 30 நீதிபதிகளை மத்திய அரசு நியமித்துள்ளது. இதில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 15 நீதிபதிகளும், கல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு 8 நீதிபதிகளும், கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு 6 நீதிபதிகளும், மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்திற்கு 1 நீதிபதியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்திய தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற கொலிஜியம் ஆகியோருடன் கலந்தாலோசித்து குடியரசுத் தலைவரால் இந்த நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கி சிறப்பித்தார். இதற்கான விழா புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், காவல்துறை தலைமை இயக்குநர் திருமதி ஷாலினி சிங் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான பணிக்கு கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் திரு ரங்கசாமி குறிப்பிட்டுள்ளார். இவ்விருதானது புதுச்சேரி காவல்துறைக்கு பெருமை சேர்க்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டிகளில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும், நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:58 மணிக்கு

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கலந்திருக்கும் நேயர்களுக்கு இனியதொரு காலை வணக்கம். ஸோ பயங்கரமாக இன்னைக்கு நான் ரெடியாகி வந்திருக்கேன். ஸோ அதனால் பயங்கர டங் ஸ்லிப் ஆகுது. ஸோ என்ன மாதிரியான கண்டென்ட்டை வந்து கெட்ஸ் இட் கோக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது மாதிரி சொல்லிடுறேன். ஸோ நேரம் பார்த்தீங்கன்னா நேரம் 10:03 ஆயிட்டுருக்கு. ஸோ நம்ம கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன் இந்தியா. ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் இன் இந்தியா எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க தான் பண்ண ஞாபகம் வச்சுக்குவோம். செகண்ட் அண்ட் தேர்ட் எல்லாம் நம்ம ஞாபகமே வச்சுக்கிறது இல்லை. ஸோ வந்து இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹிஸ்ட்ரி என்னென்னு நம்ம பார்த்தோன்னா, நிலாவுக்கு வந்து கால் வைக்கிறதுக்காக நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து அனுப்பலை. ஸோ அதுக்கு பதில் அதுக்குன்னு ஒருத்தரை வந்து பிரத்யோகமாக வந்து தயார் பண்ணி அவர் அனுப்புனாங்க. பட் அவர் வந்து கால் வைக்கல. அவரோட பேர் நம்ம

நிகழ்ச்சியோட லாஸ்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா நிகழ்ச்சியில அந்த நிலாவில வந்து ஃபர்ஸ்ட் கால் வச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்க, எல்லாருமே நீங்க சொல்வீங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அவர் வந்து ஒரு கோ பைலட் தான். ஸோ ஆனா அதுக்காக தயார் பண்ணி அனுப்புறவங்க பேர் நம்ம ஞாபகம் வச்சுக்கல பாத்தீங்களா, ஆனா ஃபர்ஸ்ட் அப்படின்றத மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நாம கெட்ஸர் கோ நிகழ்ச்சியில வந்து ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, நம்மளோட ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்க ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க கால் பண்ணவே ஃப்ரம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போயிடலாமா? ஸோ கெட் செட் கோ நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபர்ஸ்ட் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி, இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு நீங்கள் கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் வாங்க. பையா திரைப்படத்துல இருந்து

0: கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 10:10 ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம நிகழ்ச்சி வந்து ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் இன் இந்தியா அப்படின்ற மாதிரியான கேள்வி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சொல்லியிருந்தோம். சோ நிகழ்ச்சியின் முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா. நிகழ்ச்சியில வரக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
1: ஆரிய பகுதியில இருந்து பலராமன் பேசுறேன்
0: மேடம். ஓகே பலராம் சார், சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? தேசிய பூங்கான்றது சரியான விடை. யாரெல்லாம் வந்து கரெக்டா கெஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். சோ ஏன், அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் ஹிஸ்டரி திரும்பி பார்ப்போம். ஸோ இந்த ஜிம் கார்பெட் அப்படின்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்ப கால பெயர் வந்து ஹெய்லி நேஷனல் பார்க், ஹெய்லி தேசிய பூங்கா அப்படின்றதா இதுக்கு ஒரு பழைய பெயர். அதுக்கப்புறமா வந்து புகழ்பெற்ற ஒரு வேட்டைக்காரரான வனவிலங்கு பாதுகாவலர் ஒருத்தர் இருந்தார், ஜிம் கார்பெட் அப்படின்னு. அவரோட பேரை தான் வந்து இந்த தேசிய பூங்காவுக்கு ஞாபகார்த்தமாக வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க சரிங்களா. அது அதே சமயத்தில் ஒரு சிறப்பான விஷயம் நம்ம சொல்லணும், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, 1973 இந்தியாவில் வந்து புலிகள் திட்டம், ப்ராஜெக்ட் ஆஃப் டைகர் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. அது முதல் முதல்ல தொடங்கப்பட்ட பூங்கா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா தான். ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஆமாம், இவ்வளோ விஷயம் சொன்னீங்களேம்மா, இந்த ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எங்கே இருக்குது நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களோட லைஃப் டைமில் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணி போய் பாருங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து சிங்கம் படத்துல இருந்து பாடல் வருது. நம்மளுடைய செகண்ட் க்வெஸ்சன் நம்ம போயிடலாம் சரிங்களா. நம்ம வந்து ஹிஸ்டரி, ஃபர்ஸ்ட் இன் ஹிஸ்டரி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்தியாவில் முதல் அணு ஆயுத சோதனைக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன? இந்தியாவின் முதல் அணு ஆயுத சோதனைக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், அந்த அதோட பேரை கேட்டிங்கன்னாவே வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு அணு ஆயுத சோதனைக்கு இப்படி ஒரு பெயர் வச்சுருப்பாங்களா அப்படின்னு தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய நீங்கள் பதிலை கால் பண்ணி சொல்லலாமே, எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்று எங்களுக்கு

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: நேர்களே, இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் 2 சிட்டி நிகழ்ச்சியினை இன்றிரவு 7:30 கேட்கலாம். இந்தியாவின் முதல் அணு ஆயுத சோதனைக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சி வரக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
4: வணக்கம்,
3: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க. ஆன்சர் செக் பண்ணிடலாமா?
4: ஸ்மைல் புத்தா.
3: ஸ்மைலிங் புத்தா, சரியான விடை கொடுத்திருக்கீங்க, நன்றி, பாராட்டுகள். ஓகே, நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், நிகழ்ச்சியில ஆன்சர் சொல்றதுக்காக வந்திருக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
5: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். மேம்
3: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க, உங்களோட ஆன்சர் செக் பண்ணிடலாமா? இந்தியாவின் முதல் அணு ஆயுத சோதனைக்கு வழங்கப்பட்ட பெயர்
5: என்ன?
3: நம்மளுடைய இந்தியாவில முதல் அணு ஆயுத சோதனைக்கு வழங்கப்பட்ட பெயர், சோ அது வந்து ஒரு ஒரு பிளேஸ்ல நடந்தது, பொக்ரேன் அப்படின்ற பிளேஸ்ல நடந்தது, பட் அதுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு நேம் கொடுத்திருக்காங்க.
5: பாபா கிடையாது.
3: ரொம்ப சைனா.

0: அந்த மாதிரி இதுலாம் வந்து புத்தா. வாவ் வாவ், எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். ஓகே சூப்பர்.
1: சூப்பர்.
0: ஓகே, ஸ்மைலிங் புத்தான்றதுதான் சரியான விடை.
1: ஓ, ஸ்மைலிங் புத்தா, அதுதான்.
0: ஓகே, நியர் பை ஆன்சர் கொடுத்துட்டு கெஸ் பண்ணதுக்கும் கரெக்டா அடிச்சதுக்கும் வந்து வாழ்த்துக்கள், நன்றி.
1: நீங்க கரெக்டா சூப்பரா ஃபீல் கொடுத்தீங்கல்ல மேம்.
0: ஓ, கொடுத்துட்டேனா?
1: கண்டுபிடிக்க முடிஞ்சது. எஸ் எஸ்.
0: ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்.
1: தேங்க் யூ சோ மச் மேம், பை பை.
0: ஓகே, நம்மளுடைய இந்தியாவில் முதல் அணு ஆயுத சோதனைக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்மைலிங் பூத்தான்றது சரியான விட. யாரெல்லாம் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு நிலைத்தன் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். ஸோ இது ஒரு ட்ரிக்கி கொஷின்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன் வந்து ஸ்மைலிங் பூத்தா அப்படின்ற ஒரு பெயர் வழங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு அமைதியான அணுக்கரு வெடிப்பு அப்படின்றதுனால அந்த அரசால வந்து வர்ணிக்கப்படுறதுனால ஸ்மைலிங் புத்தா அப்படின்ற பெயர் வந்து இதுக்கு இருக்கு. ஸோ இது எந்த இடத்துல வந்து எக்ஸாக்டா நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொக்ரேன் ராஜஸ்தான் அந்த பகுதியில தான் வந்து நடந்தது, May 18, 1974. சரிங்களா? ஸோ கூடுதல் இந்த செய்தியே போதும். ஸோ நம்ம எனிமி திரைப்படத்துல இருந்து பாடல் வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து க்வெஸ்சன் சொல்லிடுவோம். நம்மளோட கெட் செட் கோ நிகழ்ச்சியோட தேர்ட் க்வெஸ்சன் உங்களுக்காக என்னன்னா, நம்மளுடைய இந்தியாவில் முதல் பெண் ஆஸ்கர் விருது பெற்றவர். சரிங்களா? ஸோ நம்மளுடைய இந்தியாவின் முதல் பெண் ஆஸ்கர் விருது பெற்றவர் யார், இதுதான் கேள்வி. கண்டிப்பா இது ஒரு பயங்கர ட்ரிக்கியான க்வெஸ்சன். ஸோ இவங்களோட பேரை வந்து நம்ம வந்து யாருமே வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ கூடுதல் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கோ. இந்தியாவின் முதல் பெண் ஆஸ்கர் விருது பெற்றவர் யார்? சான்ஸ் கண்டுபிடிச்சு கால் பண்ணிங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்று எண்களுக்கு.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: கெட்ஸெட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:24 மணித்துளிகள்ல ஆன்சர் சொல்றதுக்காக நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு.
3: ஓகே பாபு சார், ஆன்சர் செக் பண்ணிடலாமா?
4: ஆமா மேடம், முதல் ஆஸ்கர் விருது வாங்கின பெண்மணி வந்து பானு அத்தையா.
3: அத்தையா, சூப்பர் சூப்பர், சரியான விடை கொடுத்து.
4: 1983 காந்தி திரைப்படத்துக்காக சிறந்த ஆடை வடிவமைப்புக்காக விருது
3: வாங்கின. வாவ் வாவ், எக்ஸலன்ட், தேங்க்யூ. இந்தியாவின் முதல் பெண் ஆஸ்கர் விருது பெற்றவர். இவங்களுடைய பேரை நம்ம மறக்கவே முடியாது. இப்ப நான் சொல்றக்கூடிய விஷயங்களை நீங்க கேட்டீங்கன்னா, சோ ஏன் எதுக்காக கொடுத்தாங்க ஆஸ்கர் அவார்டு அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம வந்து வைக்கும் போது, பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனுக்காக. எதுக்கு அப்படின்னா, காந்தி திரைப்படத்திற்காக கொடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து இப்ப நீங்க மறக்கவே மாட்டீங்க. ஸோ யாரு ஃபர்ஸ்ட் ஆஸ்கர் அவார்டு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லலாம் எக்ஸாக்டா. ஸோ நமக்கு நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து இந்திரன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கெட் செட் கோ நிகழ்ச்சியோட 4th க்வெஸ்சன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டம் எது? சரிங்களா, இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டம் எது? ஸோ அந்த திட்டத்தோட பேர் நீங்க சொல்ல போறீங்க. ஸோ கரெக்டா எக்ஸாக்டா கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 இந்த எண்களுக்கு. ஸோ மறுபடியும் க்வெஸ்சன் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டம் எது?

0: தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை. இந்தியாவின் முதல் விண்வெளி, அதாவது மனித விண்வெளி பயண திட்டம் எது? சோ அது எக்ஸாக்ட் அந்த பேரு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: ஓகே கலைவாணி மேடம், சொல்லுங்க, நம்ம ஆன்சர் செக் பண்ணிடலாம்.
2: ககன்யான் திட்டம் மேம், இது வந்து LV-M3 ராக்கெட் மூலம் வந்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புதல் வந்து இதனுடைய நோக்கம் மேம்.
0: ஓகே, அனுப்ப போறாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க் யூ.
2: தேங்க் யூ மேம்.
0: ஓகே, நன்றி கலைவாணி மேடம். சோ கரெக்டான விடை கொடுத்துருக்கீங்க. சோ நம்மளுடைய இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ககன்யான் திட்டம் நம்ம சொல்லலாம். சோ இதோட மெயின் சிறப்பு அம்சம் சொல்லிட்டாங்க. சோ மனிதர்களை வந்து பூமியின் வந்து தாழ்வட்ட பாதையிலிருந்து மேல அனுப்புறது, விண்வெளிக்கு அனுப்புறது, அதே சமயத்துல 3 நாள் தங்கியிருக்க செய்யறது, அதை எந்த ராக்கெட் மூலம் அனுப்புறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. LV-M3 இந்த ராக்கெட் மூலயமா வந்து விண்வெளிக்கு அனுப்புறது. சோ இதோட சிறப்பு அம்சம் அப்படின்னு நம்ம அங்க நம்மளோட விண்வெளி வீரர்களுக்குன்னு பார்த்தோம்னா, விண்கலத்துல விண்வெளி வீரர்களோட பாதுகாப்பிற்காக நவீன உயிர் காக்கும் அமைப்புகள், அது மட்டும் இல்லாம வியோமித்ரா அப்படின்ற ஒரு பெண் மனித உருவ ரோபோட்டையுமே வந்து அனுப்ப திட்டமிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப நம்மளுடைய உலக நாடுகளில் நம்மளுடைய நாடையும் வந்து பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு இது வந்து அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம், இந்த திட்டம் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்கோம். சரி, ஓகே, நிகழ்ச்சியோட நம்மளுடைய கெட் செட் கோ நிகழ்ச்சியோட 5th question உங்களுக்காக என்ன அப்படின்னா, எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சாலும் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான க்வெஸ்சன் தான் இது. ஸோ

நம்மளுடைய உலகிலே வந்து முதல் கணினி வைரஸ் எது? ஸோ அந்த வைரஸ்க்கான பேரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்கள் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல. ஸோ உலகின் முதல் கணினி வைரஸ் கம்ப்யூட்டர் வைரஸ் எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கால் பண்ண போறீங்க எஃப்எம் ரெயின்போக்கு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வருது கேட்கலாம் வாங்க. 1001 திரைப்படத்தில் இருந்து

0: வணக்கம். வணக்கம் சொல்வது யார், இங்கிருந்து?
1: சண்முகசுந்தரம்
0: சார், சொல்லுங்க, உலகின் முதல் கணினி வைரஸ் எது?
1: என்னோட
0: செல் வைரஸ் ஆயிடுச்சுப்பா, சோ வந்து ஃபார்மட் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா. பட் இந்த கிரீப்பர் வைரஸ பத்தி நீங்க வந்து கவலையப்பட வேண்டாம். இது வந்து எந்த வகையிலும் இது வந்து ஹார்ம்லெஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு டெஸ்ட் பர்பஸ்க்காக உருவாக்கியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஸ்கிரீன்ல ஆரம்ப காலத்துல இது எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து யாருமே வந்து அதை காப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு, திருடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் வந்து இந்த வைரஸ் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ நீங்க அதை ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து காப்பி பண்றீங்க அப்படின்னு போது என்ன வரும்னா, ஐ எம் த கிரீப்பர் கேட்ச் மீ இஃப் யூ கேன் அப்படின்னு வந்து நம்மளுடைய ஸ்கிரீன்ல வந்து இந்த வேர்ட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா யாருமே வந்து நம்மளுடைய முக்கியமான இதெல்லாம் வந்து காப்பி பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் லாஸ்ட் ஆயிடும் இல்லையா. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான். பட் இட் இஸ் வந்து ஒரு ஹார்ம்லெஸ் வைரஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உலகின் முதல் கணினி வைரஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்து கிரீப்பர் அப்படின்னு நீங்க சொல்லலாம் சரியா. ஸோ நம்மளுடைய கெட் செட் கோ நிகழ்ச்சியோட அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க போறோம். ஸோ நம்மளுடைய அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் வங்கி, நம்மளுடைய பேங்க், நம்மளுடைய இந்தியாவின் முதல் வங்கியானது எது? ஸோ அதுதான் உங்களுடைய கேள்வி, இந்தியாவின் முதல் வங்கியானது எது? ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: கெட்செட்கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:39 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில வந்து ஃபர்ஸ்ட் இன் ஹிஸ்ட்ரி நம்மளுடைய இந்தியா மற்றும் வேர்ல்டு எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இது வைரஸ் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே பயந்துடாதீங்க. ஸோ நம்ம வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தோம், உலகின் முதல் கணினி வைரஸ் கம்ப்யூட்டர் வைரஸ் எதுன்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் ஒரு எக்ஸ்பர்ட்டான நேயராக தான் இருக்கணும். ஏன்னா வந்து கண்டிப்பாக இது நம்ம யோசிக்கணும்னா கரெக்டான ஆன்சர் சொல்லணும்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சைடில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஸோ யார் அந்த எக்ஸ்பர்ட் தெரிஞ்சுக்கலாம்?

கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 10:46 ஆயிட்டிருக்கு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்தியாவின் முதல் வங்கியானது எது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ பயங்கர ரிஸ்கியான க்வெஸ்சன்ஸ், நம்மளுடைய நேர்கள்லாம் பயங்கர ட்ரை பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நான் ஆன்சர் சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லையா, நம்மளுடைய இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி எதுன்னு கேட்டிங்கன்னா பேங்க் ஆஃப் இந்துஸ்தான். ஸோ இது வந்து 1770 காலத்தில் கொல்கத்தாவில் வந்து நிறுவப்பட்டுச்சு. ஸோ இருந்தாலும் அதோடைய சோகமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா 19th century தொடர்ச்சியிலே வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் அப்படின்ற பிளேஸை வந்து தக்க வச்சுட்டு இருக்கிறது பேங்க் ஆஃப் இந்துஸ்தான். ஸோ நம்மளுடைய இந்தியாவின் முதல் வங்கியானது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம நிறைய வங்கியெல்லாம் யோசிக்கிட்டாவில் பேங்க் ஆஃப் இந்துஸ்தானை வந்து நம்ம டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் யாரெல்லாம் வந்து கெஸ் பண்ணி ஏய் நான் இதான்ப்பா கெஸ் பண்ண அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். ஸோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியோட 7th க்வெஸ்சனுக்கு போயிடலாமா? ஸோ நம்மளுடைய க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் பசுமை ரயில் நிலையம் எது? ஸோ இந்தியாவின் முதல் பசுமை ரயில் நிலையம் எது? ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணலாம். எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 என்ற எண்களில். ஸோ நம்மளுடைய இந்தியாவின் முதல் பசுமை ரயில் நிலையம் எது? ஸோ உங்களுக்காக பாடல் வருது கேட்கலாம் வாங்க. மன்மதன் திரைப்படத்துல இருந்து.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: இந்தியாவின் முதல் பசுமை ரயில் நிலையம் எது அப்படின்னு கேட்டோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் சென்னையில அந்தோனிராஜ் பேசுறேன் மேடம்.
2: ஓகே அந்தோனிராஜ் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? செக் பண்ணிடலாமா?
3: தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள செகந்திராபாத் ரயில் நிலையம்.
2: வாவ், எக்ஸலன்ட், தேங்க்யூ.
3: நன்றி மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
2: பாராட்டுக்கள் அந்தோனிராஜ் சார். சரியான வினை கொடுத்திருக்கீங்க.

தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய செகந்திராபாத் ரயில் நிலையம் தான். ஒய் பிகாஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கணும் இல்லையா? ஸோ இங்கே வந்து IGBC அப்படின்ற ஒரு சான்றிதழ் பெற்றிருக்காங்க. இந்திய பசுமை கட்டட பேரவையால் வழங்கப்பட்டிருக்கூடிய அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு. இந்த சான்றிதழோட முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம், இங்கே வந்து அவங்க வந்து மின் தேவைக்காக வந்து சோனார் பேனல்ஸ் வச்சுருக்காங்க, நீர் மேலாண்மை வச்சுருக்காங்க, அதே சமயத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக பிளாஸ்டிக் பாட்டில்களை நசுக்கக்கூடிய இயந்திரங்கள் அப்புறம் மரக்கன்றுகள் மூலமாக பசுமையான ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்தியாவின் முதல் பசுமை ரயில் நிலையம் அப்படின்னு பேரை வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் இன்னொரு கூடுதலான தகவல், இந்தியாவின் முதல் பசுமை ரயில் பாதை எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்க. அந்த ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, அது எங்கே தொடங்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருங்க. இது வந்து தமிழ்நாடு அப்படின்றதான சரியான விடை. ஸோ வந்து இது எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ராமேஸ்வரம் மானாமதுரைக்கு இடையே 114 கிலோமீட்டர் ரயில் பாதையில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ நிறைவா பாடல் கேட்கலாம் வாங்க, தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்பது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கி சிறப்பித்தார். இதற்கான விழா புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், காவல்துறை தலைமை இயக்குநர் திருமதி ஷாலினி சிங் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர். முன்னதாக இவ்விழாவில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சருக்கு வழங்கப்பட்ட காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை பெறுவது காவல் படையினரின் வாழ்வில் மிகச்சிறப்பான தருணங்களில் ஒன்று என குறிப்பிட்டு புதுச்சேரி காவல்துறையை திரு அமித்ஷா பாராட்டியுள்ளார். புதுச்சேரி சிறிய மாநிலமாக இருந்தாலும் சிறந்த மாநிலமாக திகழ்ந்து வருவதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது வழங்கும் விழாவில் பங்கேற்ற அவர், புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான பணிக்கு கிடைத்த வெற்றி இது என அவர் குறிப்பிட்டுள்ளார். காரைக்கால் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டிற்கான 11 வகுப்பு சேர்க்கைக்கு விண்ணப்பித்து இடம் கிடைக்காதவர்கள், இதுநாள் வரையில் எந்த பள்ளியிலும் சேராதவர்கள் மற்றும் குடியிருப்பு சான்றிதழ் இல்லாத பிற மாநில மாணவர்களுக்கான கலந்தாய்வு நாளை நடைபெறவுள்ளதாக மேல்நிலைக் கல்வி துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம்.

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேட்கறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
5: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். தாத்தா
5: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற விடுதலை போராட்ட வீரர்களுக்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இன்று அஞ்சலி செலுத்தினர். இது தொடர்பாக சமூக ஊடகப்பதிவு ஒன்றில், அவ்வீரர்களின் துணிச்சல், தியாகம் மற்றும் தேசப்பற்று ஆகியவை பல தலைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக துணை

குடியரசுத் தலைவர் புகழாரம் சூட்டியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கி இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மக்கள் தங்களது வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றவும் தேசபக்தி, தேசிய ஒற்றுமை மற்றும் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடும் நிகழ்வுகளில் பங்கேற்பதை ஊக்குவிப்பதை இவ்வியக்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கி சிறப்பித்தார். இதற்கான விழா புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பேசிய திரு அமித்ஷா, புதுச்சேரி காவல்துறையில் 5000-க்கும் குறைவான பணியாளர்களே இருந்தாலும் புதுச்சேரியை பாதுகாத்தல் மற்றும் வளமான ஆன்மீக பாரம்பரியம் கொண்ட இப்பகுதியின் கண்ணியம் மற்றும் கௌரவத்தை காத்தல் ஆகிய பொறுப்புகள் இக்காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் மூலமான பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் புதுச்சேரியில் நாளை நடைபெறவுள்ளது. மேட்டுப்பாளையம் அரசு ஆடவர் தொழில் பயிற்சி நிலையத்தில் நடைபெறவுள்ள இம்முகாமில் பொதுத்துறை, தனியார் துறை மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு தொழில் பழகுனர் பயிற்சிக்கு ஆள் எடுக்க உள்ளனர். 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள், ஐடிஐ, டிப்ளமோ மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என புதுச்சேரி அரசின் தொழிலாளர் துறை அறிவித்துள்ளது. கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் இன்று காலை தென்கொரியாவின் ஆசன் நகரில் நடைபெற்ற போட்டியில் இந்திய வீராங்கனை அஷ்மிதா சாலிஹா சீன வீராங்கனையான கியூ ஹானை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கந்திருக்கும் நேர்களுக்கு இனிதொரு மதிய வணக்கம். பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் தீபா. பேசுங்க தோழா நிகழ்ச்சி இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் மென். ஸோ ஆண்கள் மட்டுமே பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்க போறீங்க. ஸோ இன்னைக்கு நாம என்ன சுவாரஸ்யமான தலைப்பு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஆண்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு என்ன, ஸோ ஆண்களின் பொழுதுபோக்கு என்ன அப்படின்றத கேட்டிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பெஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து கிரிக்கெட் விளையாடுறது. அதை தவிர்த்து என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன்ஸை நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் இல்லையா, அவங்களோட விருப்பங்கள் மாறுபடும். அதே சமயத்தில் இருந்தாலும் சில சில யூனிக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்வீங்க. அந்த வீக்கெண்டு இல்லை என்னோட ரொம்ப பிடிச்ச ஹாபி, நீங்கள் ஒரு கரிக்குலம் தயார் பண்ணுறதுனா கூடமே அது உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் கேட்பாங்க. அப்புறம் உங்களுடைய ஹாபிஸ் கேட்பாங்க இல்லையா, சோ அதுல ஃபில் பண்றதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் கிடைக்கும் நமக்கு இந்த நிகழ்ச்சியில. சோ உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ண கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்று எண்களை டைட்டில் சொன்னதுதான்ப்பா. நம்மளுடைய லைன் வந்து பயங்கரமா பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. சோ நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் லக்கி நேர் யாருங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லக்கி நேயர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். ஆண்களின் பொழுதுபோக்கு. வணக்கம்.
2: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
2: ஆண்களினுடைய பொழுதுபோக்கு அப்படின்னா ஊர்
1: சுத்தறது தான்.
2: வீட்டுக்குள்ள ஆண்கள் இருக்கவே மாட்டாங்க. நாலு செவத்துல இந்த கொரோனா காலகட்டத்துல ஆண்கள் பட்ட பாடு ஒரு ஆணுக்கு தான் தெரியும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஜாலியா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவோம் மேம். ஒரு வாரம் பாத்தீங்கன்னா பார்க்குக்கு போவோம், அடுத்த வாரம் பீச்சுக்கு போவோம், அடுத்த வாரத்துக்கு படத்துக்கு போவோம், அடுத்த வாரத்துக்கு எதுவுமே இருக்காது, இருந்தாலும் லாங் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு நம்ம வெளியில போவோம். ஸோ ஆண்களுடைய பொழுதுபோக்கு அப்படின்னா என்டர்டெயின்

0: என்டர்டைன்மெண்ட் வெளியூர்
1: தான்,
0: பெங்களூர் அது மாதிரியான ஊர்கள்லாம் இருந்ததுன்னா கேட்கவே வேணாம்.
1: சொர்க்கம்லி
0: திருப்பதி, இந்த எம்ஜி ரோடு, அப்புறமா இந்த ஜேபி நகர், அப்புறமா ஜெய நகர், இந்த சைடு பனிசங்கரி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மெஜஸ்டிக் அந்த சைட்லாம் என்ன இல்ல அப்படிங்கிற மாதிரி மாலுக்கு போய் ஜஸ்ட் அப்படியே ஒரு சுத்தி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்க, டைம் போறதே தெரியாது.
1: பரவாயில்ல, அது சுத்தி பாக்குற இடம் காஸ்ட்லி, ஆனா வாங்கி சாப்பிடுறது வந்து ஹெல்தியாவும் கொஞ்சம் பட்ஜெட்டோட இருக்கிற மாதிரியும் சாப்பிடுறீங்க.
0: வாங்குவாங்க உண்மைதான், அதாவது மாச ஸ்டார்டிங் அப்படின்னா இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் அதே அடுத்த மாசம் பட்ஜெட் வந்ததுன்னா ஒதுக்கி அதை வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கான். பெங்களூர்ல அந்த ஹைவேஸ்ல சும்மா நச்சுக்கோ அந்த மடிவாலால இருந்து அட்டிப்பள்ளி வரைக்கும் இருக்கும், அங்க எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சானா சும்மாவே ஓட்டிட்டு இருப்பான் அது. அப்புறம் ஆமா, அந்த ஹொசூர்ல இருந்து அந்த கிருஷ்ணகிரி ஸ்டெச் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், இயற்கை சார்ந்தது. அந்த பைக் எடுத்தான் அப்படின்னா அதுதான் ஒரு நாலு இதுக்குள்ள டிவி கேக்குறது ரேடியோ கேக்குறது அந்த சாட்டர்டே சண்டே ஆச்சு அப்படின்னா வெளியில அதுவும் வீக்கெண்ட்ல ரெண்டு நாள் பச்சனே பெற்றது, மூணாவது நாள கடனை வாங்கியாவது நாலாவது நாள்ல கட்டி விட்டுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வெளியில போவோம். இதுதான் எங்களுடைய லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த பிரதானமா படத்துக்கு நாங்க ஜாஸ்தியா போவோம் பொழுதுபோக்கு அப்படின்னா, அதுவும் பெரிய ஸ்டார்ஸ்ல இருக்காங்களா விஜய் அஜித் படங்கள் எல்லாம் வரும்போது கண்டிப்பா நம்ம வந்து போய் பாக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டுக்கெல்லாம் காசு இல்ல அப்படின்னா என்ன சொல்லிடுவாங்க, ஏய் உங்ககிட்ட காசு இருந்தா போடுறா அடுத்த மாசம் நான் காசு கொடுத்துறேன்.
1: இன்னும் இப்படி ஒரு கேங் இருக்கு.
0: ஆமா, சில பேர் எதுக்குதான் நீ காசு கொடுத்துட்டு நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்ட்டுன்னு காசு இல்லாதவங்களுக்கு அவங்க கை காசை போட்டு ட்ரீட் கொடுத்த படத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போற ஆட்கள் இருக்காங்க. இப்ப பிரதானமா படம் அதுக்கு அடுத்து வெளியில சுத்துறது அப்படிங்கிற மாதிரிதான் ஆன்லைன் இந்திய அந்த ஒரு உலகம் அப்படிங்கிறது இருக்கும்.
1: இருக்கு, பியூட்டிஃபுல்லான வேர்ல்டு. ஓகே, தேங்க்யூ,
0: தேங்க்யூ சோ மச் மேம், பை பை.
2: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
4: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: பேசுங்க தொழில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில நேரம் பாத்தீங்கன்னா 12:08:46 ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரியை வந்து ஷேர் பண்ணதுக்காக நேர் வந்திருக்காங்க. ஆண்களின் பொழுதுபோக்கு எனக்கு இதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக வந்திருக்காங்க. யாருங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க
6: சுற்றி பாத்துட்டேங்க நான் போகாத ஊரே இல்ல. அதுக்கு முன்னாடி ஊருக்கு போகணும்னா கூட யோசனை பண்றதா இருக்கு. நீங்க பொழுது போக சொல்ல பொழுது போகுதாங்கிறீங்க, பொழுது போயிடுச்சுங்கிற கவலை எனக்கு இருக்குது.
1: என்ன சுத்தல உலகத்தை சுத்திட்டு இருக்கேன்.
6: ஒரு காலகட்டம் தாங்க அந்த ஊரை நம்ம வந்து பொழுதுபோக்குங்கிறது ஆண்களை பொறுத்தவரை ஒரு காலகட்டம்.
1: பேசக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பேச்சுலர் அவரு, அவருடைய அந்த ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிட்டாரு. அடுத்தது வந்து குடும்பஸ்தன் வரும்போது, ஒரு ஃபேமிலி மேன் வரும்போது அதுல துக்கங்கள்லாம் நிறைய இருக்கு.
6: ஒரு ஃபர்ஸ்ட் பாக வந்து ஜாலிங்க, செகண்ட் பாக வந்து ஜாலியா இருக்கணும்னு நினைச்சா கூட பல பொறுப்புகள் இருக்கிறதுனால நம்ம செய்ய முடியலங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சுன்னா ஃப்ரெண்டுங்களை கூட போன் பண்ணி பேசுவாங்க, அவ்வளவுதான் என்னுடைய பொழுதுபோக்கு. இப்ப ரொம்ப நேரம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்.

0: மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னு ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே ஒரு பேனம் எடுத்து ஆர்ட் மாதிரி பண்ணுவாங்க. அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுங்க. ஒரு பொம்மை மாரி போடுவாங்க, எனக்கு தேவைங்கிற ஒரு மாடல் கூட அதுல வரைஞ்சு பாத்துருவாங்க. என் தொழிலுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி என்னுடைய பொழுதுபோக்கு இப்ப போகுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து பிள்ளைங்க எல்லாமே இருக்கும்போது பார்த்தா கொஞ்சம் ஜாலியா கொஞ்சம் நேரம் பேசலாங்க. மத்தபடி எல்லாமே அவங்களுக்கு காலேஜ் போயிடறாங்க, நம்ம வீட்டுல கடையில இருக்கிறோம், சந்திக்கிற டைம் நம்ம கம்மியா தாங்க இருக்கு. ஒரு காலகட்டத்தை அனுபவிச்சுட்டோம், ஒரு வாய்ப்பு கூட ஃப்ரெண்டுங்களை கூட பேசுவோம். நைட்ல வந்து ஒரு 10 to 10:30 ஒரு செல்லு பாப்பாங்களா
1: பேசுங்க தொழில் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 12:11, 44 மணித்துளிகள்ல நம்ம வந்து ஒரு பாடல் கேட்க போறோம். என்ன திரைப்படம் அப்படின்னா, எங்கேயும் காதல் திரைப்படத்துல இருந்து பாடல் வருது. சோ உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணலாம். ஆண்களின் பொழுதுபோக்கு என்னென்னு கேட்டிருக்கோம். 2271760 மற்றும் 2271770 என்று எண்கள்ல ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம பாடல் கேட்கலாம்.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி, July 15 to August 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேர்கிலே, இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி இன்றிரவு 7:30 கேட்கலாம். பேசுங்க தோழா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 12:18 ஆயாச்சு. சோ நம்ம நிகழ்ச்சியில வந்து என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆண்களின் பொழுதுபோக்கு, உங்களுடைய பொழுதுபோக்குலாம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த கேள்வியே ரெண்டா பிரிச்சு நீங்க வந்து பிஃபோர் மேரேஜ், ஆப்டர் மேரேஜ் நீங்க கேட்கலாம் அப்படின்ற மாதிரியாக நம்மளுடைய நேர்கள்லாம் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து மேக்சிமம் வந்து படம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பைக் ரைடு போறது. இங்க நம்ம கொஞ்சம் கிராம பகுதியில போயிட்டு வச்சுக்கோங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்கப்பா. அது வந்து பயங்கரமா வந்து தப்பிச்சு போய் வீட்டுல எல்லாம் சண்டையெல்லாம் போட்டு அப்படி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற அப்படி இப்படி சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாடுவாங்க. சோ இப்படி சொல்லிட்டே இருக்கும் போதே நமக்கு வந்து ஒரு லைன் வந்திருக்காரு. சோ யார் எங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவருக்கு வந்து கால் கனெக்ட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: வணக்கம், நான் பாண்டியில இருந்து குமார் பேசுறேன்.
1: ஓகே குமார் சார், சொல்லுங்க உங்களுடைய பொழுதுபோக்குல என்னென்ன?
2: இந்த டாபிக் கொடுத்த தீபா மேடம்க்கு ஒரு நன்றி.
1: வா, தேங்க்யூ.
2: டாபிக் நல்லா இருந்துச்சு. ஸோ பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியில போறது, எல்லா பசங்களுக்கும் அதுதான் பெரிய விஷயமே.
1: ஓகே,
2: எங்கேயாவது வீட்டில எல்லாம் வெளியே போகணுங்கிறது தான் அவங்களுக்கு மொதல் பொழுதுபோக்காக இருக்கும். எனக்கு அதுவும் அதுதான், வெளியே எங்கேயாவது போகணுங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு போவோம். இது இல்லாமல் இருந்ததுன்னா சும்மா இருக்கிறோம் அப்படின்னா வீட்டில் ஏதாவது கேரம் போர்டு இருந்தது அது மாதிரி ஏதாவது விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவோம்.
1: புது படம்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபேன் செட்டோட போவீங்களா, இல்லை எனி புது படம் ரிலீஸ் ஆனாலும்?
2: இல்லை இல்லை, எல்லா புது படத்துக்கும் போகிற அளவுக்கு ஃபினான்ஷியலி சப்போர்ட் இல்லை. அதனால என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது முக்கியமான படம் ரிவ்யூ சொல்லுவாங்க இல்லையா, படம் இந்த படம் வந்திருக்கு, இந்த படம் நல்லா இருக்கு
1: அப்படின்ட்டு
2: ஏதோ ஒண்ணுங்க, அதை நம்பிதாங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ரிவ்யூ கேட்போம், ரிவ்யூ கேட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த படத்துக்கு எல்லாம் போயிடும். சிலது நீங்க சொன்ன மாதிரி ஃபேன் செட்டும் இருக்கு, இவர் படம் வந்துருச்சுடா கண்டிப்பா போனண்டா. இப்ப லாஸ்டா கூட ஒரு படம் போயிட்டு வந்தோம், ஜனநாயகன் படம், ஏன்னா திரும்ப பார்க்க முடியுமான்னு தெரியாதனால ஸோ அதுவும் போயிட்டு வந்தோம்.
1: ஓகே,
2: ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே போகிறதா தான் பொழுதுபோக்கு இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ.

பேசுங்க தோழா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 12:20 வந்து பயங்கரமா ஹாட் டாபிக் ஆயிடும் போல இருக்கு. சோ ஓகே, கூலா எடுத்துக்கோங்க. ஆண்களின் பொழுதுபோக்குலாம் என்ன அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. சோ உங்களுக்காக பாடல் வந்து கேட்கலாம் வாங்க. செல்லமே செல்லமா பாடல் கொடுக்குறோம் எஃப்எம் ரெயின்போல. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: பேசுங்க தோழா, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 12:24 இடத்துல நம்ம கூட பேச காத்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம். ஹலோ,
2: சொல்லுங்க.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து நம்ம லைவ்ல இருக்கோம்?
2: வணக்கம், புதுவில இருந்து ஆசை திங்கி பேசுறேன்.
1: ஓகே, சொல்லுங்க சார்.
2: இந்த ஆண்களின் அதாவது பொழுதுபோக்குன்னு எடுத்து இளமை காலத்துல இருக்கிற பொழுதுபோக்கு பாத்தீங்கன்னா, சினிமா பார்த்தல், பீச்சுக்கு போறது, மற்றபடி ஊருக்கு அதிகமா போயிட்டு வர முடியும் ஃப்ரீயா இருக்கிறதுனால எல்லா ரிலேஷனையும் கவர் பண்ணிடலாம். அதாவது ரிலேஷன்ஸ் பார்த்து இது பண்ணி பேசுறது அந்த இளமை பருவத்துல என்னால நிறைய முடிஞ்சது. எனக்கு கோவில்பட்டி, திருநெல்வேலி இங்கெல்லாம் ரிலேஷன்
1: இருக்கு, எதுவுமே கிட்ட கிடையாது.
2: கிட்ட கிடையாது, ஆனா பாத்தீங்கன்னா வாரம் ஒரு தடவை அங்க போயிட்டு
1: வந்துருவோம்.
2: நேற்றுதான் பார்த்த மாதிரி இருந்தது, அதுங்களும் வண்டிங்களாப்பாங்க. அந்த அளவுக்கு போவேன். அந்த இப்ப யாருமே பார்க்க முடியுதுல, ஒண்ணு இல்ல, ஃபேமிலி மேன் ஆனதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு பேர குழந்தைகள் ஆயிட்டு, இப்ப வந்து எனக்கு வந்து பேர குழந்தைகளை பாத்துக்கிறது, வாக்கிங் போகிறது, ரொம்ப செலவே இல்லாம ரொம்ப ரொம்ப ஒண்ணுமே செலவு பண்ண தேவை, ஒண்ணுமே தேவை, வீட்லயே உட்காந்துக்கலாம். இப்போ ரேடியோ மட்டும் வச்சுட்டா போதும், நீங்க ரேடியோ கேட்கறது செலவே இல்லாத நல்ல
1: பொழுதுபோக்கு.
2: ஆமா, காலையில இருந்து ரெயின்போ எஃப்எம்ல ஏகப்பட்ட பல சுவை நிகழ்ச்சிகள், நம்மும் பங்கு பெறலாம். அங்கே பராட்டம்.

0: பரவாயில்ல, நம்ம கேட்டு ரசிக்கிறதுக்கு அவ்வளவு இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது, தெரிஞ்ச விஷயங்களையும் திரும்ப தெரிஞ்சுக்க முடியுது.
1: என்ன மாதிரியான வித்தியாசங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க, வெரைட்டிஸா நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம கேக்குறோம். சோ வந்து நம்ம யூஸ்வலா பாட்டு கேக்குறது, பைக் ரைட் போறது, இதெல்லாம் வந்து ஒரு யூஸ்வலான ஒரு விஷயம். பட் இதையும் தாண்டி ஸ்பெசிபிக்கா சில விஷயங்கள் செய்வீங்க இல்லையா? புதுசா படம் ரிலீஸ் ஆனா போய் பாக்குறது, அதே மாதிரியான புது புக்கு யாராவது இந்த ஆர்த்தர் வந்து கொடுத்துருக்க புக்கு, இல்லைன்னா லைப்ரரிக்கு யூஸ்வலா போவோம், அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ ஷேர் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாருங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
1: நம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்
4: தண்டபாணி.
1: தண்டபாணி சார் சொல்லுங்க.
4: நமது பொழுதுபோக்கு காலையிலேயே பேப்பர் தான் மேடம். காலையில ஒரு மணி நேரம் அந்த பேப்பர் படிக்கிறது தான் சரியா
1: படிக்கிறது. ஓகே.
4: ஆமா, அந்த காப்பியை குடிச்சுக்கிட்டு அந்த பேப்பர் படிக்கிறது அவ்வளவு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும்.
1: ஓகே.
4: அடுத்தது வந்தாக்கா பாக்கிங் போறது.
1: ஓகே.
4: பாக்கிங் போனா அதுல ஒரு நேரம் போயிடுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான ஜாமான் காய்கறிகள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அதுல ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிடும். இப்படியே
1: தலைப்பு செய்தியில ஆரம்பிச்சு முடிச்சிட்டாரு தண்டபாணி சார். ரொம்ப ஒரு சிம்பிளான லைஃப் வந்து நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ண கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களை பேசிட்டு இருக்கோம். ஆண்களின் பொழுதுபோக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த புக்ஸ் படிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் ஓல்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரியான மைண்ட் வாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு. சரி, இருந்தாலும் ஏதாவது யூனிக்கா இருந்தா நீங்க சொல்லலாம். கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு உங்களுக்காக பாடல் பற்றி கேட்கலாமா? அருள் திரைப்படத்துல இருந்து

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: பிற்பகல் 3 மணிக்கு.
4: மை நேம் இஸ் ஸ்ரீவாகவசினி.
5: ஹாய், நான் தான் செட்டி போறேன். நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல
4: போறேன்.
5: ஹாய், நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
3: ரெயின்போ கிட்ஸ். ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
6: பேசுங்க தோழா. நிகழ்ச்சியோட நிறைவு தினத்துக்கு வந்தாச்சு. நேரம் பாத்தீங்கன்னா 12:34 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம நிகழ்ச்சி தவணை இன்னைக்கு ஆண்களின் பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ கண்டிப்பா பொழுதுபோக்கு இல்லாதவங்களும் இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. நிறைய விஷயங்களை செய்யுங்க. சோ லைஃப்ல வந்து ஒரு டைம் தான் நம்ம என்ஜாய், நமக்கு ஒரு லைஃப் தான். சோ அதுல நம்ம எவ்வளவு என்ஜாய் பண்ணுமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணிக்கோங்க. சோ நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நேருக்கு சார்பாக நன்றி. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் நம்ம பாடல் கேட்கலாம். தாம் தூம் திரைப்படத்துல இருந்து.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் பேரணிகள் நடத்தப்படுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமானில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வரும் 17 வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது.

0: 2022 தொடங்கிய இந்த இயக்கத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் இல்லங்களில் தேசியக் கொடி ஏற்றி வருவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு சூரியபாத் திட்டத்தின் கீழ் உலகின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்திய தூதரகத்தில் தொடங்கி மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து தூதரகங்களிலும் தேசியக் கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் இல்லந்தோறும் தேசியக்கொடி பேரணியை இன்று தொடங்கி வைக்கிறார். இதனிடையே உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் இல்லந்தோறும் தேசியக்கொடி இயக்க பேரணி இன்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள 20 மாவட்டங்களிலும் இல்லந்தோறும் தேசியக்கொடி இயக்கம் தொடங்கியுள்ளது. இதனையொட்டி வந்தே மாதரம் பாடல், பேரணி, கண்காட்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழில்நுட்பம், நம்பகத்தன்மை, காலக்கெடு ஆகியவற்றின் அடிப்படையில் குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை இன்று வழங்கி பேசிய அவர், இந்த குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி காவல்துறையில் 5000 குறைவானவர்களே பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். அப்பகுதியின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். பல்லாண்டுகளாக பிரான்ஸ் ஆட்சியில் புதுச்சேரி இருந்தபோதிலும் இந்திய கலாச்சாரத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் பேணி காத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு 13,762 கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல் ஜீவன், ஆயுஷ்மான் பாரத், நேரடி பண பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் புதுச்சேரியில் 770,000 பேர் பயனடைந்துள்ளதாக திரு அமித்ஷா கூறினார். வெள்ளையினே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இவர்களின் தைரியமும் தியாகமும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஊக்கசக்தியாக விளங்குவதாக தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தொடங்கிய வெள்ளையினை வெளியேறு நாட்டின் சுதந்திரப் போராட்டத்திற்கு புதிய உத்வேகம் அளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான சுதந்திரப் போராட்டத்திற்கு இந்த இயக்கம் வலு சேர்த்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெள்ளையினே வெளியேறு இயக்கம் தொடர்பாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் தைரியத்தையும் தேசப்பற்றையும் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என ஐக்கிய ஜனதாதளம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 15 மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்களுடன் கலந்து ஆலோசித்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் அதில் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என இளைஞர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் முதலமைச்சர் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என பிஜேபி கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: சீனாவில் டால்பின் புயல் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலால் 3,00,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஷாங்காயில் உள்ள 2 விமான நிலையங்களில் 1,300 மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இந்த புயலால் சீனா மற்றும் வடக்கு தைவான் பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜீஜியாங், ஃபியூஜியன் மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அமெரிக்கா இடையே பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் திரு விளாதிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். செர்பியா தலைநகர் பெல்கிரேடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின்படி

0: தினந்தோறும் அமெரிக்கா தடுப்பு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்க உள்ளதாக கூறியுள்ளார். செர்பியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டு அதிபர் திரு அலெக்சாண்டருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஐரோப்பிய யூனியனில் இணைவது குறித்தும் தடையற்ற வர்த்தகம் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். ஒடிசாவின் சம்பல்பூர், சுந்தர்கர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் பைத்ராணி, சலந்தி ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. பாபரக் மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழை வெள்ளத்தால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், நைனிடால், ஹரித்வார் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் எச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. கேரளத்தில் வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டயம், பந்தனம்திட்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயத்தில் 129 நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகேயுள்ள பகுதிகளில் பயிர் நிலங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருகின்றன. பயிர்களை காப்பதற்கான காவலில் இருந்த விவசாயி ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே காமையன்புரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பசுவசெட்டி தனது தோட்டத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளார். இரவு நேரத்தில் வரும் காட்டு யானையிடமிருந்து பயிர்களை காப்பதற்காக காவலில் இருந்தார். இன்று அதிகாலை தோட்டத்திற்குள் புகுந்த யானையை விரட்ட முயன்றபோது யானை துரத்தி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை ஒட்டிய பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் யானை தாக்கி 4 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா வென்றார். இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் அவர் 14-21, 21-14, 21-14 என்ற செட்கணக்கில் சீனாவின் ஹாங் கியாங் ஜியை வென்றார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி பயிற்சி ஆட்டத்தின் 3வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இலங்கை கிரிக்கெட் 11 அணி 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 106 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை கிரிக்கெட் 11 அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று ஹாங்காங் சீன அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா வென்றிருக்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்தின் நேரம் 12:50 FM ரெயின்போவில் தொடர்வது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள்.
4: அவர்கள் இந்த விஷயத்தை பேசி முடித்தவுடன் மீண்டும் தங்களது பிறந்த ஊர் ஞாபகங்களை பற்றி பேச தொடங்கினார்கள். அவனும் மிகவும் குஷாலாக பேசினான். அவளோ தனது கடந்து போன வாழ்வின் நினைவுலகத்தில் தன்னை மறந்து சுற்றித் திரிந்தாள். அது ஒரு சதுப்பு நிலம் போல் தோன்றியது. சதுப்பு நிலத்தில் சிறு சிறு மண் குன்றுகள், குன்றுகளின் மீது குத்து குத்தான காட்டுப்பூச்செடிகள், குன்றுகளுக்கிடையே வெண்மையான பேர்ச் மரக்கன்றுகளும் குத்து புல்செடிகளும் அடர்ந்து வளர்ந்திருந்தன. மெல்லிய பூச்செடிகள் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தன.

மரக்கன்றுகள் சிறுக சிறுக வளர்ச்சி பெற்று 5 வருஷங்களுக்கு பிறகு அந்த பிடிப்பற்ற நிலத்தில் காலூன்றி நிற்க முடியாமல் முடிசாய்ந்து விழுந்து அதிலேயே அழுகி போயின. இந்த காட்சியை கண்டபோது அவளது இதயத்தில் ஒரு பெரும் சோக உணர்ச்சி கவிழ்ந்து சூழ்ந்தது. மீண்டும் அவளது மனக்கண் முன்னால் ஒரு இளம் பெண்ணின் உருவம் தோன்றியது. அந்த இளம் பெண்ணின் முகம் துடிப்பும் எடுப்பும் நிறைந்து உறுதியை பிரதிபலிக்கும் உணர்ச்சியோடு விளங்கியது. அந்த பெண் தன்னந்தனியாக தள்ளாடி தள்ளாடி கொட்டும் பனிமழையின் ஊடாக நடந்து சென்றாள். அவளது மகன் சிறையில் இருந்தான். அவன் தூங்கிவிடவில்லை. வெறுமனே படுத்துக்கொண்டு ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். அவன் அவளை பற்றி, தன் தாயை பற்றி சிந்திக்கவில்லை. இப்போது அவனது அன்பை கவர்ந்திருப்பது தாயல்ல, வேறொருத்தி. கட்டுலைந்து சிதறிப்போன மேகத்திரல்களைப் போல வேதனை தரும் சிந்தனைகள் அவளை சூழ்ந்தன. அவளது ஆத்மாவையே இருளில் மூழ்கடித்தன. அம்மா, நீங்கள் களைத்து போயிருக்கிறீர்கள், சரி நாம் படுக்கலாம் என்று ஈகோர் புன்னகை செய்து கொண்டே சொன்னான். அவனிடம் விடை பெற்றுக் கொண்டு சமையலறையை நோக்கி ஜாக்கிரதையாக வந்தாள். அவளது இதயம் முழுவதிலும் நமைச்சல் தரும் கசப்புணர்ச்சி நிரம்பியிருந்தது. மறுநாள் காலையில் சாப்பிடும்போது ஈகோர் சொன்னான், அவர்கள் உங்களை பிடித்து இந்த துவேஷ பிரசுரங்கள் எல்லாம் எங்கிருந்து கிடைத்தன என்று கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? அது ஒன்றும் நீங்கள் கேட்டு தெரிய வேண்டியதில்லை என்பேன் என்றாள். அப்படி சொன்னால் அவர்கள் அதை ஒப்புக்கொண்டு உங்களை விட்டுவிட மாட்டார்கள் என்றான் ஈகோர். கேட்டு தெரிய வேண்டியதுதான் தங்கள் வேலை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே உங்களை அப்படியும் இப்படியும் புரட்டி புரட்டி கேள்வி கேட்டு உண்மையை உங்கள் வாயிலிருந்து பிடுங்க பார்ப்பார்கள். எப்படி கேட்டாலும் நான் சொல்லவே மாட்டேன். சிறையில் போடுவார்கள். போடட்டுமே, அதற்காவது நான் லாயக்கு என்றால் கடவுளுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் என்று பெருமூச்சுடன் சொன்னாள் அவள். என்னை யார் விரும்புகிறார்கள்? ஒருவரும் இல்லை. அவர்கள் என்னை சித்திரவதை செய்ய மாட்டார்கள் இல்லையா என்று அவளை கூர்மையாக பார்த்து கொண்டே சொன்னான் இகோர். சித்திரவதை செய்ய மாட்டார்கள், ஆனால் தங்கள் நலனை தாங்களே பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் கெட்டிக்காரத்தனம். ஆமாம், அதை நீங்கள் சொல்லிதான் அப்பா எனக்கு தெரிய வேண்டும் என்று சிறு சிரிப்புடன் சொன்னாள் தாய். இகோர் பதிலே பேசாமல் அறைக்குள் மேலும் கீழுமாக நடந்தான். பிறகு அவள் பக்கம் திரும்பி சொன்னான், அம்மா இது கஷ்டம்தான். உங்களுக்கு எவ்வளவு கடினமாயிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். எல்லோருக்கும் தான் கஷ்டமாயிருக்கிறது என கையை ஆட்டிக்கொண்டே பதிலளித்தாள் அவள். புரிந்து கொண்டவர்களுக்கு அத்தனை சிரமம் இல்லை. எந்த நன்மைக்காக மக்கள் இப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நானும் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாய் புரிந்து கொண்டு வருகிறேன். அதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொண்டால் ஒவ்வொருவரும் உங்களை விரும்புவார்கள் அம்மா, ஒவ்வொருவரும் விரும்புவார்கள் என்று மனப்பூர்வமாக சொன்னான் ஈகோர். அவள் அவனை லேசாக பார்த்து புன்னகை புரிந்தாள். மத்தியானத்தில் அவள் தொழிற்சாலைக்கு புறப்பட தயாரானாள். போவதற்கு முன் அந்த பிரசுரங்களை தன் ஆடைக்குள் வெளியே தெரியாமல் நாசுக்காக வைத்து கட்டிக்கொண்டாள். அவள் எல்லாவற்றையும் ஒழித்து வைத்துக் கொண்ட லாவகத்தை கண்டு திருப்தியோடு சப்பு கொட்டினான் இகோர். சோ குட் என்று கத்தினான். முதல் புட்டி பீரை குடித்த உற்சாகத்தில் ஜெர்மானியர்கள் இப்படித்தான் சொல்வார்கள். இந்த பிரசுரங்களை உடையிலேயே புதிந்து வைத்துக் கொண்டதால் ஆள் வித்தியாசமாக தோன்றவில்லை அம்மா. நீங்கள் இப்பொழுதும் சதைவிழத் தொடங்கும் நடுத்தர வயது பெண் போலவே நெட்டையாக இருக்கிறீர்கள். விகாரம் தென்படவில்லை. கடவுள் உங்கள் சேவையை ஆசிர்வதிக்கட்டும். அரை மணி நேரத்திற்கு பின் அவள் தொழிற்சாலையின் வாசலில் நின்றாள். அமைதியும் நம்பிக்கையும் நிறைந்தவளாய் தன் கையில் உள்ள கூடைகளின் கனத்தால் குனிந்து போய் நின்றாள். தொழிற்சாலைக்குள் பிரவேசிக்கும் ஒவ்வொரு தொழிலாளியையும் அங்கு நின்ற 2 காவலாளிகளும் சோதனை போட்டு உள்ளே விட்டார்கள். இதனால் அந்த தொழிலாளிகள் கொதிப்படைந்து அந்த காவலாளிகளின் மீது தாறுமாறாக வசைமாறி பெய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். ஒரு புறத்தில் படப்படக்கும் கண்களும் சிவந்த முகமும் நீண்டுயர்ந்த கால்களும் கொண்ட ஒருவனும் போலீஸ்காரனும் நின்று கொண்டிருந்தார்கள். தாய் தனது அன்னக்காவடியின் நுகக்காலை ஒரு தோளிலிருந்து மறுத்தோளுக்கு மாற்றினாள். அந்த நெட்டைக் காவலனை
புருவங்களுக்கு மேலாக

0: லேசாக பார்த்தாள். அவன் ஒரு வேவுக்காரன் என்று சந்தேகம் அவளுக்கு தட்டியது.
1: ஏ பிசாசுகளா, நீங்கள் எங்கள் பைகளை சோதனை போட்டு என்ன பிரயோஜனம்? எங்கள் தலையை அல்லவா சோதனை போட வேண்டும்
0: என்று நெட்டையான சுருண்ட மயிர் தலையனான ஒரு தொழிலாளி தன்னை சோதனையிட்ட காவலாளிகளை பார்த்து கத்தினான்.
1: உன் தலையில உண்ணி புழுவை தவிர வேற என்ன இருக்கும் என்று பதில் கொடுத்தான் காவலாளிகளில் ஒருவன். பின்ன உண்ணி புழுவை பிடிச்சு பத்திரம் பண்ண எங்களை விடு என்று எரிந்து விழுந்தான் தொழிலாளி.
0: அந்த வேவுக்காரன் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கசப்போடு காரி உமிழ்ந்தான்.
1: என்னை உள்ளே போக விடு, இந்த மாதிரி சுமையை தாங்கிக் கொண்டு நின்றால் என் முதுகுதான் முறிந்து போகும் என்று சொன்னாள் தாய். போ போய் தலை
0: என்று எரிச்சலோடு கத்தினான் காவலாளி.
1: வருகிற போதே திண்டு முண்டு பேசிக்கொண்டேதான் வருகிறது என்று முணங்கிக் கொண்டான்.
0: தாய் உள்ளே வந்து தனது வழக்கமான இடத்திற்கு சென்று கூடைகளை கீழே இறக்கினாள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: ஏய், இங்க தாதா கிங்.
4: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.
5: பாட்டு பாடவா?
6: வேணா வேணா.
5: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
7: மனம் விரும்புதே,
1: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
6: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
8: தினமும் மாலை 6:20 முதல் 8:00 வரை
6: மனம் விரும்புதே.

0: பிறப்பகல் 3 மணிக்கு.
1: My name is Divagavashini.
2: Hi, Nada Shetty Bole. நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல போறேன்.
3: My name is Soshi.
4: Hi, நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
5: ரெயின்போ கிட்ஸ்.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்
6: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
7: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கி இம்மாதம் 17 தேதி வரை நடைபெறவுள்ளது. மக்கள் தங்களது வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றவும் தேசபக்தி, தேசிய ஒற்றுமை மற்றும் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடும் நிகழ்வுகளில் பங்கேற்கவும் ஊக்குவிப்பதை இந்த இயக்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் பேசிய திரு அமித்ஷா, காலனித்துவ கால சட்டங்களுக்கு மாற்றாக பிரதமர் திரு மோடி அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் தொழில்நுட்பம், காலக்கெடு மற்றும் நம்பிக்கை ஆகிய 3 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த கல்வியாண்டில் சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற மாஹேவில் உள்ள பி எம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழா நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய மண்டல நிர்வாகி திரு அங்கித் குமார், மாணவர்

அவர்கள் சுதந்திரத்துடன் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். புதுச்சேரி பாகூர் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் பண்டசோழநல்லூர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதன் காரணமாக முள்ளோடை, மூர்த்திக்குப்பம் ஒரு பகுதி, கொரவள்ளிமேடு, வண்ணாங்குளம், மதிகிருஷ்ணாபுரம் மற்றும் சுள்ளியாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இன்று நடைபெற்ற உயரம் தாண்டுதலில் இந்தியாவின் வசந்த்குமார் மேஹ்வால் வெள்ளிப்பதக்கமும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கான் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தியறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காட்சியில் கண்டிருக்கும் நேருக்கு இனிவதொரு மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதியே, மக்களிடம் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் தீபா. ஸோ இது மகளிருக்கான நிகழ்ச்சி, மகளிர் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட ஒரு பாட்டில் கேட்க போகிறீங்க. ஸோ கால் பண்ணிங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்று எண்களுக்கு.

0: ஹாய் ஸ்டேக்கே மகளிர் உங்க சோஸ் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்திருக்கோம். அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: ஓகே கலைவாணி மேடம், சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் வந்து சுறா வாங்க கடல் எல்ல நான் சிங்கம் பத்த புல்ல அந்த சாங் மேம்.
0: ஓகே கொடுத்துடலாம், நன்றி.
1: தேங்க்யூ மேம்.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: ஹாய் ஸ்நேகிதி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்திருக்கிற அழைப்பாளர் வணக்கம்.
3: தோழிக்கு வணக்கம் சொல்வது பர்வின் சிறுவமலை. எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: எனக்கு வந்து உன் கண்ணில் நீர் வழிந்த படத்துல இருந்து கண்ணில் என்ன காரணம் வந்த
2: பாடல். என் கண்ணில நீர் வழிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க?
3: நான் அழகா துடைச்சிட்டு இனிமேல் அழுவதீங்க பாடுவீங்க. சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றேன்.
2: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ பர்வின் அந்த பாடல் வந்து தெற்கு கேட்டேன். ஷேர் பண்ணுங்க.
3: தேங்க்யூமா.

0: உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 1:14 நிமிடம் 44 மணி தொழில ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்க போறாங்க. நம்ம நேர் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம்? பாடல் வந்துட்டே இருக்கு, கேக்கலாம். நேற்றிலே இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் 2 சிட்டி இன்றிரவு 7:30 கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி.
1: ஹாய் ஸ்னேகி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 1:25 இல்லை எக்ஸாக்டா 26 ஆயிடுச்சு. ஸோ நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சேகராப்பட்டில இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் தமிழ்ச்செல்வி மேடம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: இதயத்துக்கு பிடித்த இதமான பாடல், இதய கோவில் படத்திலிருந்து.

என்ன ஒரு ரைமிங்கான ஒரு இதுல வந்து ஒரு பாட்டு முடிச்சிருக்கீங்க. ஓ சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. வெல் தென், உங்களுக்காக இந்த பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என்ன பாடல்
3: கேட்டேன்?

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
6: என்ன சொல்ற?

0: அப்பா
1: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
2: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
3: என்ன சொல்றதுல
4: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
0: ஹாய் ஸ்னேக்னி, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது மகளிருக்கான ஷோ, மகளிர் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட விருப்ப பாடலை கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. ஸோ ஃபோன் நம்பரும் சொல்றோம், 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை நீங்க கேட்கலாம்.

0: ஐசக் வி மக்னெட் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 1:43 விடத்த பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: நான் கவிதா, திண்டிவனத்துல இருந்து பேசுறேன் மேம்.
0: ஓகே கவிதா மேடம், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: கனிக்காட்ராஜாவில இருந்து சந்தன காற்றே சிந்த நிலூத்தே சந்தோஷ பாட்டே
0: வாங்க.
1: சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும், அதனால கேட்டேன். எல்லாரும் சோகப்பட்டா கேட்டு இருந்தாங்க, அதனால நான் இதை கேட்டேன்.
0: ஓகே மேடம், கண்டிப்பா விருப்ப பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: சாய்ஸ் நேக்னே மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 1:48 மணித்துறைகளில் பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேம், குட் ஆஃப்டர்நூன். ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்துங்க மேம்.
0: ஓகே சார்.
1: ஹாய் சிநேகிதியே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், பாராட்டுகள்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ. சொல்லுங்க.
1: எனக்கு வந்து ஆண்பாவம் படத்துல இருந்து என்னை பாட சொன்னதே நான் கண்டபடி பாடி போடுவேன்.
0: மகளிர் வந்து
1: மாட எனக்கும் ஞானம்.
0: மகளிர் ஷோக்கு வந்து ஆண் பாவம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நீங்க பாடவும் சொல்லக்கூடாதுன்னு நீங்க ரூல்ஸ் எல்லாம் போடுறீங்க.
1: பாடவும் பாடவும் செஞ்சு
0: ஹேமலதா மேடமோட பாடல் வந்துட்டே இருக்கு, என்னை பாட சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வரும் இந்த பாடலோடு மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில பாடல் கேட்ட மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. மற்றும் எஃப்எம் ரெயின்போல அடுத்த நிகழ்ச்சி 2:15 காலத்து வென்று கானங்கள் நிகழ்ச்சி வழங்குறதுக்காக நம்மளோட ஆர்ஜே பவானி வந்துட்டாங்க. சோ கீப் லிசனிங். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: எல்லாமே மாச ஹிட்டு.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கருப்பு வெள்ளை காட்சிகளில் காலத்தின் வாசம் இன்னும் வாழ்கிறது. வண்ணங்கள் இல்லாவிட்டாலும் உணர்வுகள் ஆயிரம் வண்ணம் பேசுகின்றன. ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு காவியம், ஒவ்வொரு வசனமும் ஒரு ஓவியம். செயற்கை மின்னல்கள் இல்லாமல் செயலின் உண்மையால் மனம் வென்ற காலம் அது. காதல் கண்களில் மலர்ந்தது, கண்ணீரில் கவிதை பிறந்தது. நடிப்பின் நிழலில் வாழ்ந்த கலைஞர்கள் நம் நினைவில் என்றும் ஒளிரும் நட்சத்திரங்கள். கருப்பு வெள்ளை திரை மட்டுமல்ல, அது ஒரு தலைமுறையின் இதய துடிப்பு. காலம் மாறினாலும் தொழில்நுட்பம் உயர்ந்தாலும் அந்த பழைய படங்களின் அழகு என்றுமே அழியாது. வண்ணம் இல்லாத திரை என்றாலும் வாழ்க்கையின் எல்லா வண்ணங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்தது கருப்பு வெள்ளை திரைப்படங்கள். அத்தகைய பாடல்களை வழங்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள்.

நேர்களே, இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி இன்று இரவு 7:30 கேட்கலாம். வண்ணம் இல்லாத காட்சிகள்தான், ஆனால் வண்ணமயமான உணர்வுகளை தந்த பாடல்கள் நம் கருப்பு வெள்ளை பாடல்கள். இதோ காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இதே போன்று பல பாடல்கள் உங்களின் அணிவகுப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள்.

நேர்களை நமது எஃப்எம் ரெயின் புதுவை 102.8 காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சி கேட்டிருக்க இதே நேரத்தில் நம்முடைய முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. கருப்பு வெள்ளை காலத்தின் இனிய பாடல்கள் மனதை வருடும் என்றென்றும் நிலைக்கும் இசை கேட்கலாம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் 2:30 23 நொடிகளில் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி. மெட்டில் மாயம், வரிகளில் கவிதை, அதுவே கருப்பு வெள்ளை தமிழ் பாடலின் பெருமை. பாடல் கேட்கலாம் சித்தி திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நம்முடைய முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு கிராமிய தென்றல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்க இந்த நிகழ்ச்சியில எம் வெங்கடேசன் குழுவினர் வழங்கும் பம்பை உடுக்கை கதைப்பாடுகளின் முதற்பகுதி ஒளிபரப்பாக இருக்க நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நம்ம முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு கிராமிய தென்றல். தலைமுறைகள் மாறினாலும் கருப்பு வெள்ளை தமிழ் பாடல்கள் இனிமை என்றும் மாறாது. பாடல் கேட்கலாம் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:34:59.

நேர்களே, இன்று மாலை 5:30 நம்முடைய முதன்மை அலைவரிசையில் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நெசல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி ஒளிபரப்பாக இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நம்முடைய முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5:30 சிறுவர் பூங்கா.

0: இதயத்தை வருடும் இசை என்றாலே அது கருப்பு வெள்ளை பாடல்கள் தான். பாடல் கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: பிற்பகல் 3 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
2: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
0: கருப்பு வெள்ளை பாடல்கள் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் கேட்கலாம் கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவனின் இசையில் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்று இரவு 7:30 நம்முடைய முதன்மை அலைவரிசையில் உழவர் உலகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில உழவருடன் சந்திப்பு குறித்து விழுப்புரம் வட்டம் அம்பிசாம்பாளையம் கிராம உழவர் ஆர். ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னீர்செய்தி ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. இன்று இரவு 7:30 நம்முடைய முதன்மை அலைவரிசையில் உழவர் உலகம்.

மெட்டில் மந்திரம், வரிகளில் கவிதை, அதுவே பழைய கருப்பு வெள்ளை பாடல்கள். கேட்கலாம் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில். கன்னித்தாய் திரைப்படத்திலிருந்து வரும் பாடல். நேரம் 2:44, 20 நொடிகள்.

நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. குட்டீஸ் சுட்டீஸ் உங்க டேலண்டை வெளிப்படுத்த ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் தான் ரெயின்போ கிட்ஸ். ஸோ மறக்காம நீங்க டயல் பண்ணுங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்க திறமை இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டுங்க. 2271760 2275230 அப்படிங்கிற இந்த நம்பரை டயல் பண்றது மூலியமா. கேட்டவுடன் மனதை அமைதிப்படுத்தும் மெல்லிசையின் பொக்கிஷம், காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:48:35.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஒருமுறை கேட்டால் போதும், ஆயில் முழுவதும் மனதில் ஒலிக்கும் இட்டுகள், காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குழந்தைகள் சிரிக்கும் பொழுது காலை பனித்துளியும் புன்னகைக்கும். அவர்கள் பேசும் மழலை மொழியில் உலகமே இனிமையை உணரும். கள்ளமில்லா மனமும் கபடமில்லா அன்பும் அவர்களின் கண்களில் ஒளிரும் தூய்மையான உலகத்தின் பிரதிபலிப்பு. விழுந்தாலும் எழுந்து நிற்கும் துணிச்சல், தோற்றாலும் மீண்டும் முயலும் நம்பிக்கை, ஒவ்வொரு குழந்தையும் வாழ்க்கையை வாழ கற்றுத்தரும் ஆசிரியர்கள். ஒரு சிறிய புன்னகையால் ஆயிரம் இதயங்களை வெல்லும் சக்தி, ஒரு சிறிய அணைப்பால் எல்லா கவலைகளையும் மறக்கச் செய்யும் மந்திரம். அன்பை விதைப்போம், அறிவை வளர்ப்போம், கனவுகளுக்கு சிறகுகள் கொடுப்போம். ஏனெனில் இன்றைய குழந்தைகள்தான் நாளைய உலகின் நம்பிக்கையும் நம் தேசத்தின் ஒளிமுகு எதிர்காலமும். அதற்காக தாங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல் சண்டேல மட்டும் பிற்பகல் 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ் எஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில குட்டீஸ் சுட்டீஸ் நீங்களும் பங்கேற்கணும், உங்களுடைய டேலண்டை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டயல் பண்ணுங்க 2271760 2275230 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. நீங்க வெளியூர் குட்டீஸா கவலையே படாதீங்க, 0413 அப்படிங்கிற கோட் நம்பரை சேர்த்து டயல் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணலாம் வீக்கெண்ட் ஸ்பெஷல் எஃப்எம் ரெயின்போவில். இது ரெயின்போ கிட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே பவானி.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு

உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு குட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? ஓகே, சாப்பிட்டாச்சா குட்டி? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? பழைய சோறுமா? காம்பினேஷன் சூப்பரா இருக்கே. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டீங்களா? ஜாலியா?
1: எஸ்
0: எஸ் ஓகே, அதே என்ஜாய்.

0: என்னோட பேசிடலாமா? எஸ். சோ என்ன கிளாஸ் படிக்கிறாங்க இந்த குட்டி?
1: KG 2
0: படிக்கிறீங்களா? அப்போ டெய்லி நீங்க ஸ்கூலுக்கு போயிடுவீங்களா சமத்து குட்டியா? எஸ். அப்போ ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி தான் கேட்கணும் போல, எவ்வளோ பேசினாலும். அப்படியா? ஆமா. சரி சரி. ஸோ உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் KG 2? மேக்ஸ். அப்போ நேயர்களுக்காக மேக்ஸ்ல ஏதாவது சூப்பரா சொல்றீங்களா? சொல்லுங்க. அழகா நம்ப நேச சமத்து குட்டிய கேட்ட உடனே சொல்லிட்டீங்களே, ரொம்ப போல்டான குட்டியா தான் இருக்கீங்க நீங்க. உங்களுக்கு வேற என்னலாம் தெரியும்? அப்படியா? இப்ப அணுங்களா, நாங்களும் ஒரு முறை கேக்குறோம் பாடுங்க.
1: Welcome to all I am Dimitan. I am going to explain about Ringarani. Ringarani means growing plants, roots, flowers and vegetables without harming the environment.
0: So,
1: vegetables and bulbs, it can waste rainwater and sunlight.
0: அப்படி
1: தேங்க்யூ,
0: ரொம்ப அழகா KG 2 படிச்சாலும் EVS என்னமா வெளுத்து கட்டுறீங்க இல்லையா? பாட்டு பாடுங்க, பாட்டு பாடுங்க, பாடுங்க, பாடுங்க.
1: உடை ஒன்றும் இல்லை, அரை மூட்டி கண்ணா, உடை ஒன்றும் இல்லை கண்ணா, உடை ஒன்றும் இல்லை பொமிந்தா, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றாய்
0: பொழுதும்
1: குட்டிக்குமிந்தா.

0: எல்லாரும் இப்போ என்னோட பேசிட்டு இருக்க அந்த குட்டி குழந்தை தான் அந்த டைமண்ட் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ரொம்ப அழகாக பாடுறீங்க. உங்களுக்கு மேக்ஸ் மட்டும் இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறது நீங்க பேசுறதுலேருந்தே தெரியுது. ஆமா, அச்சு சமத்து குட்டி ரொம்ப அழகா பேசுனீங்க, வாழ்த்துக்கள்.
1: Thank you.
0: Welcome.
1: Bye-bye.
0: Bye. ஒவ்வொரு குழந்தையுமே ஒரு வானவில் மாறிங்க. அந்த நிறங்கள் நம்மளோட உலகத்தை எவ்வளோ அழகாக தெரியுமா. இப்போ பேசின குழந்தை இருக்காங்கல்ல, எவ்வளோ அழகாக பேசியிருக்காங்கல்ல. ஸோ ஒவ்வொரு மழலையை போய் கேட்கும் பொழுதுமே வள்ளுவர் சொல்வார் இல்லையா, மழலை சொல் கேளாதவர் தான் இந்த குழலும் யாழும் இனிமையும் சொல்வாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தை பேசுறதுமே அவ்வளோ அழகு இல்லை, அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாக இருக்கும் பொழுது கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை பறக்காம கேட்டுட்டே இருங்க. 2277 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க, குட்டி சுட்டி உங்க டேலண்ட் வெளிப்படுத்தலாம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரெயின்போ கிட்ஸ்.

0: நேர்களை நமது எஃப்எம் பிரேம் புதுவை 102.8 தினம் தோறும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலி நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 2271760202752305 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. எஸ் உங்களுடைய நடிப்பு சேனல்ட்டை நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா மறக்காம இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எக்கச்சக்கமான நகைச்சுவை துணுக்குகளோட நம்மளுடைய ஆர்ஜஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய என் ரஜினி, கமல், சிவாஜி அப்படின்னு நடிப்பு அரக்கடை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ரொம்ப ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஸோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. தினம்தோறும் எஃப்எம் 102.8 மாலை 4 மணிக்கு காட் கேமரா ரோலிங்.
1: ஹே, எனக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
2: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
1: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
1: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும்
7: என்ன தப்பு
6: பண்ணதே? நான்
7: தான் வெளியில போக
6: விடுற, வெளியே போக விடுற.
8: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
9: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
10: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
9: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
11: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
0: குழந்தைகள் தாங்க நம்மளுடைய எதிர்காலத்தின் தூண்கள்னு சொல்லலாம். குழந்தைகளின் கற்பனைக்கு எல்லையே இல்லைங்க, அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பலம்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட பலமான குழந்தைகள் டயல் பண்ணுங்க, உங்க திறமையை வெளிப்படுத்துங்க. ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில நேரம் சரியா 3:19:38 ஆகியாச்சு. 2271760202753 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்றது மூலியமா நீங்க பங்கேற்கலாம், உங்க டேலண்டை வெளிப்படுத்தலாம். ஸோ மறக்காம நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கோங்க. இன்னும் 45 நிமிடங்கள் இருக்கு, மறக்காம டயல் பண்ணுங்க.
12: சொல்லா, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் டோர்.

0: இன்ன மயில
1: வேற லெவல் பா.
2: குழந்தைகளின் ஆர்வம் தான் புதிய கண்டுபிடிக்கோட முதல் விதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஆர்வமான குழந்தைகள் நம்ம ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் பங்கிருக்கணும்னு நினைச்சிக்கன்னா டயல் பண்ணுங்க 2271760 2272523 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு.
3: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
4: டேய் இப்போ நான் பாடுற மூலியடா இருக்கிறேன்.
3: மாமா நீ அசி
4: என்னடா திட்டியா?
3: இல்லடா அசினா மாசு மக்கா மிஷி.

0: மகாமிஷி நேர்லி நமது எஃப்எம் பிரேம்ல புதுவை 102.8 தினந்தோறும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ஒளிபரப்பாக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜி பீச்ல இருந்துகிட்டு நம்மளோட நேயர்களோட பேசி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபன்னான எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்கு, நீங்களும் நிகழ்ச்சியில பங்கேற்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாலை 5 மணிக்கு நம்ம பீச்சுக்கு போனா போதுங்க. நம்ம ஆர்ஜி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நிகழ்ச்சியில பங்கேறுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தினந்தோறும் மாலை 5 மணிக்கு எஃப்எம் பிரேம்ல புதுவை 102.8 மட்டும் அலையோடு விளையாடு.
1: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: ஒவ்வொரு குழந்தையோட மனசும் ஒரு வெள்ளை காகிதம் போல. அதுல நாம என்ன எழுதுறோமோ அதுதாங்க அவங்களோட எதிர்காலம் அப்படிங்கறதுனால. சோ நம்ம நிறைய நல்ல விஷயங்களை எழுதலாம். புதுவை 102.8 ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் குட்டிஸ் சிட்டிஸ் வாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. 2271760 2273 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்றது மூலமா.

0: ஒவ்வொரு குழந்தையுமே இறைவன் இந்த உலகுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பரிசு இல்லையா? சோ அந்த பரிசுல ஒரு பரிசனோட பேச காத்துட்டு இருக்கு, பேசிடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சில்லுக்குட்டி, உங்க பேர் சொல்லுங்க.
1: சுபஸ்ரீ.
0: சுபஸ்ரீ, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்ன கிளாஸ் படிக்கிறீங்களா? சரி சரி. சண்டே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சண்டே ரொம்ப பிடிக்குமா? வீட்ல இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே,
1: சாப்பிட்டாச்சா?
0: நானும் சாப்பிட்டோம். உங்களோட பேசிட்டே இருக்கேன்னா நிறைய சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. ஸ்வீட்டா பேசிட்டு இருக்கீங்க, நிறைய ஸ்வீட் சாப்பிட்டு இருக்கேன் இன்னைக்கு நானு. சொல்லுங்க சுபஸ்ரீ செல்லுக்குட்டி, என்ன ஷேர் பண்ணிக்க போறீங்க இன்னைக்கு?
1: பாட்டு பாட.
0: பாட்டு பாட போறீங்களா? ஓகே, அதை கேட்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். பாடுங்க.
1: கண்ணை எரியாய் பெருங்கடலே, நீதான் இரவும் உறங்காயோ கடலே, அழுவும் பகலும் அலைக்கடலே, உனக்கு அழுப்பும் இலையோ கருங்கடலே, பொங்கு திரைகளோ கடலே, அவை புறவின் இடைதாமோ கடலே, எங்கும் உணதலியோ கடலே, அஞ்சு இடியின் முழக்கமோ கடலே, மலையை மெய் தொடக்கம் கடலே, எண்ணில் நகர மினிலும் கடலே, விளைக்கோள் முத்தளிக்கும் கடலே,
0: ஆத்தரோட பேரோட சேர்த்தே சொல்லியாச்சு. தமிழ் புக்ல இருந்து அப்படியே சொல்லிட்டீங்களா? அப்போ சுபஸ்ரீக்கு தமிழ் ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: வேற என்ன சப்ஜெக்ட்லாம் ரொம்ப பிடிக்கும் சுபஸ்ரீக்கு?
1: என்னடா
0: திருக்குறள்?

0: சொல்றீங்களா? ஓ, தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சுதரமும் திருக்குறள் நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்கலாம், எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப ஆர்வமா பேசுங்க.
1: அதில் முதல எழுத்தெல்லாம் ஆதி மகன் முதற்கே உலகு கற்றுனால் அயப்பன் கோய் பாலையும் நட்டால் பழகி முதல் ஏகினால் நான் அணி செய்தால் நேரத்தில் நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமல் இளம் அடி செய்தற்கு யாண்டு முடிமையிலே முசேயுடன் சேராவுடன் குறிசல் புகழ் பிடுதல் மாட்டு வாழ்ந்த உலகம் வழங்கி வைத்தான் அந்த நிழல் பார்த்து துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாக்கு துப்பாய தூ மழை.
0: தேங்க்யூ, ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க சுபஸ்ரீ. ரொம்ப நீங்க ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போது ரொம்ப தெளிவா சொல்றீங்க, அவ்வளோ அழகா தமிழை உச்சரிக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் என்னெல்லாம் தெரியும் சுபஸ்ரீக்கு? கேட்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். இங்கிலீஷ்ல என்னெல்லாம் சொல்வீங்க? இங்கிலீஷ்ல என்னெல்லாம் சொல்வீங்க? ஒரு பாட்டு சொல்றீங்களா? ஓகே சொல்லுங்க, கேக்கலாம்.
1: Often auntie to give their sister something to cook. Be humble like your bond. Think no one to harm. You will be free to spread your charm. Thank you.
0: நீங்க பேசுறது எல்லாமே அழகா பாடுற மாதிரியே இருக்கு. இன்ப தேன் வந்து பாயுது காது நிலையன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கு நீங்க பேசுறது.

0: Thank you. பழனைகள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இனிமைதாங்க. திரும்ப திரும்ப அந்த வள்ளுவருடைய வாக்கு தான் ஞாபகம் வருது இல்லையா, குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னு. அப்பப்பா ஒவ்வொரு இனிமையான வார்த்தையும் கேட்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த சந்தோஷத்தில் குட்டி சுட்டிஸ் நீங்களும் பங்கெடுத்துன்னு நினைச்சிக்கன்னா மறக்காம டயல் பண்ணுங்க எஃப்எம் பிரெயின் போக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பாடல் கேட்கலாமா?
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ஸோ விளம்பரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்த விளம்பரத்துக்கு அப்புறம் ஒரு பாட்டு கேட்கலாம்னு பாட்டோட ரொம்ப இனிமையாக நம்ம குட்டிஸ் பேச போகிறாங்க, கேட்டுடலாமா? வணக்கம் குட்டி.
1: குட் மார்னிங் மேம்.
0: குட் மார்னிங். இப்போ தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்களோ?
1: இல்ல மேம்.
0: குட் மார்னிங் எல்லாம் பலமா இருக்கே குட் ஈவினிங் சொல்ற நேரத்துல. ஓகே சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? சாய் வருண் கிருஷ்ணா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? என்ன ஸ்டாண்டர்ட் மா? 5th படிக்கிறீங்களா? ஓகே. சோ இதுக்கு முன்னாடி சுபாஷின் ஒரு குட்டி கால் பண்ணாங்க, அவங்களும் 5th படிக்கிறேன்னு சொன்னாங்க, நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சோ அந்த மாதிரி நம்ம வருண் கிருஷ்ணா கிட்ட எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? வருண், ஹலோ வருண்.
1: ஹலோ மேம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு உங்களோட டேலண்ட் எல்லாம் நீங்க சொல்லலாம். கதை சொல்ல போறீங்களா? திருக்குறள் சொல்ல போறீங்களா?
1: பாட்டு பாட்டு சொல்றேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: கனிடு ஏறிய சுளையும் முட்டை கரீடு ஏறிய சாரும் நனிப்பசும் நனிப்பசு ஏறிய தேனும் பாய்த்தும் பாகிடு ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரினும் இன்னும் தமிழும் என்னும் புயற்
0: தெரியும். அப்படியா, எங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறோமே, கொஞ்சம் கேளுங்களேன்.
1: குட்டி
0: முளைக்கு தெரியலையே, உங்கள மாதிரி பெரிய முளைக்காரங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அமேசான் ரிவர் பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து அவ்வளவு பெருசா இருக்கும்னு சொல்லிருக்காங்க இல்லையா, வேர்ல்ட்லயே கிட்டத்தட்ட வந்து 20% ஃப்ரெஷ் வாட்டர் வந்து கேரி பண்ணிட்டு வர்றதுதான் அமேசான் ரிவர், கரெக்டா? ஓ தேங்க்யூ. ஸோ நீங்க கேட்டு நான் பதில் சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பாருங்க, இந்த குட்டி மனசுக்குள்ள இருந்து எவ்வளோ பெரிய பெரிய கேள்விகள் எல்லாம் வருது குட்டீஸ். ஸோ நீங்களும் டயல் பண்ணுங்க நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு, இந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். வரும், இன்னும் என்ன சொல்ல போறீங்க?

0: நேர்களே, ஒவ்வொரு குழந்தைகிட்டிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்க அவ்வளோ இனிமையாக இருக்கு இல்லையா? ஸோ மழலை குரலில் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும், நீங்களும் அவளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் குட்டி சுட்டு டயல் பண்ணுங்க. ஃபம் ரெயின்போக்கு 2271760 2272530 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல். ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில ஒரு குட்டி ஸ்வைப் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் குட்டி.

0: மதிய வணக்கம் சொல்லக்கூடிய குட்டி யாரு, எங்க இருந்து கால் பண்றீங்க?
1: பாளையத்திலிருந்து
0: பேசுறீங்களா? சொல்லுங்க அரணி குட்டி, எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: கிளாஸ் படிக்கிறீங்க? அப்படிங்களா, சரி. உங்களுக்கு ஸ்கூலுக்கு போக ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல என்ன சப்ஜெக்ட்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? உங்களோட பிடி பீரியட் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்களா? என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஹரிணிக்கு? பிடிக்கும். என்ன பிடிக்கும் கேம்ஸ்ல? என்ன சொல்ல போறீங்க? ரைம் சொல்ல போறீங்களா, ஸ்டோரி சொல்ல போறீங்களா, திருக்குறள் சொல்ல போறீங்களா, இல்ல பாட்டு ஆத்திச்சுடி சொல்ல போறீங்களா? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ்.
1: ஆறுவது சினம், உயர்வது கரவேல்,
0: ஈவது
1: ஈவது விளக்கே, உடையது வினம்பே,
0: ஊக்கமது
1: கைவிரே.
0: ஓ, இதான் ஹைட் அண்ட் சீக்கா? நீங்க பாதி சொல்வீங்க, மீதி நான் சொல்லிடுவேன். கண்டுபிடிச்சு கரெக்டா? ஐயம் இட்டு உன்
1: ஐயம் இட்டு ஒன்
0: ஒப்புரவு
1: ஒழுகு.
0: சூப்பர்.
1: போதுவது ஒழியல்,
0: அவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாங்களா? ஆனா அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க ரொம்ப அழகா ரிப்ளிகேட் பண்றீங்க, சூப்பரா சொன்னீங்க ஹரிணி.
1: Thank you.
0: வெல்கம். சொன்னிகள் பங்கெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். Be happy.
1: ரொம்ப கஷ்டப்பட்டாளாம். அதுல ரெண்டு பாக்கெட் இருக்கும், ஒண்ணு வந்து மல்லாட்ட கேக் வச்சிருப்பா, வந்து ஜெல்லி வச்சிருப்பா. அவ வீட்டு பக்கத்துல ஒரு மரம் இருக்கும், மேங்கோ ட்ரீ.
0: மேங்கோ ட்ரீ,
1: மேங்கோ ட்ரீட பழம் விழும் போதெல்லாம் அவ வந்து குடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா அவன் கால் வேலை செய்யல சொல்லிட்டு அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு
0: இருந்தான்.
1: அவளுக்கு அவ சென்னையெல்லாம் போயி நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் செஞ்சுக்கா, இன்னும் அவனுக்கு வந்து சரியாவே ஆவல. வந்து ரன்னிங் ரேஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதனால அவ வந்து வீல் சேர் ரேஸ்ல கலந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருந்தா. அவ பெருசாவ அவள் வந்து நியூஸ் பேப்பர்

0: ஒண்ணு நியூஸ்ல எல்லாம் நிறைய போட்டாங்களா. அவ்வளவுதான்.
1: சூப்பர்ல. சோ நம்ம கிட்ட என்ன டிசபிலிட்டி இருந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவா மாத்தி லைஃப்ல முன்னேறலாம் அப்படிங்கறத அழகா ஸ்டோரி மூலமா சொல்லிட்டீங்க ஹரிணி. சூப்பரா இருந்தது உங்க மோட்டிவேஷனல் ஸ்டோரி.
0: தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ. டேக் கேர். பாய்.
0: பாய்.
1: சின்ன குழந்தைங்க பேசுற ஒவ்வொரு விஷயமும் ஒரு காவியம்னு சொல்லாங்க. அந்த குழந்தைகள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமான கவிதைகள்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி கவிதைகள் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நம்ம எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 தினம்தோறும் மாலை 6:20 மனம் விரும்பிய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்குங்க. சோ இந்த நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணி
2: பாட்டு பாடவா?
3: வேணாம் வேணாம்.
2: பாட்டு கேட்கவா?
4: இது ஓகே.
5: மனம் விரும்புதே.
2: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
3: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
4: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
3: மனம் விரும்புதே.
6: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
7: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல். சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
6: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
1: ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி நிர்வாகம் சூப்பரான பாடல் வந்துருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சுல்தான் திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் சூப்பரான குட் ஈவினிங் சொல்லிக்கிறேன். நான் உங்க ஆனந்தி, கட் கேமரா ரோலிங்ல. சோ ஏன் கூட இருக்கக்கூடிய ஆர்ஜி
2: வந்துவிட்டேன். இதோ உங்கள் ஆர்ஜே பவானி.
1: ஏதோ மேஜிக் ஷோல சொல்ற மாதிரி
2: வந்துவிட்டேன்.
1: ஆமா, கிட் ஷோல இருந்து இன்னும் அவங்க வெளியில வரல. சோ அதனாலதான் அதே மாதிரி கிட் மாதிரியே இருக்காங்க. அதாவது நம்ம ராபிட், முயல் குட்டி இல்லையா?
2: கிட் மாதிரி இல்ல,
1: கிட் தானா? ஓகே, சோ
2: இதை கட்டி போட்டோம்.
1: ஒரு பெரிய உண்மையை வந்து ஒத்துக்க போறேன். அந்த டயலாக் வந்து நான் வெளியிலேயே வந்து நான் ப்ளே பண்ண போறேன். சோ இந்த டயலாக் வந்து எத்தனை பேரோட மைண்ட் வாய்ஸா இருக்கு அப்படினு மட்டும் நம்ம யோசிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம டயலாக் கேக்கலாம்.
2: கேட்டிடலாம்.
3: சாமி, இது உங்க கை இல்ல, காலா நினைச்சுக்கங்க. சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏதோ ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன்.
4: என்னது ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான்? டேய், இங்கிலீஷ் ஆச்சே, இழுத்து இழுத்தாண்ட பேசுவாங்க.
1: என்னையே பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஹலோ
5: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
5: ஆனந்தாங்கில இருந்து ஐயப்பன்.
2: ஐயப்பன் சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப ரொம்ப நலமா இருக்கோம். சோ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நினைக்கிறோம்.
5: இல்ல, எனக்காக ஒரு வாட்டி டயலாக் போடுங்க.
1: சோ டயலாக் போட்டாதான் பேசுவீங்க இல்லையா?
5: ஆமா.
1: சரி, நாங்க போடுறோம், கேளுங்க. ஓகே,
5: சரி.
3: சாமி, இது உங்க கை இல்ல, காலா நினைச்சுக்கங்க. சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏதோ ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன்.
4: என்னது ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான்? டேய், இங்கிலீஷ் ஆச்சே, இழுத்து இழுத்தாண்ட பேசுவாங்க.
1: சோ இந்த டயலாக் வந்து கேட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஹலோ,
5: கேட்டீங்களா
2: டயலாக்?

0: கேட்டாச்சு இப்ப சொல்ல போறீங்க அவ்வளவுதானே?
1: ஆமா
0: ஆமா சொல்லிடலாம். கட் கேமரா ரோலிங்.
1: சாமி இது உங்க கையில காலா நினைச்சு கேட்டுக்கிறேன். சத்தியமா சொல்றேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. நீங்க தமிழ்லயே சொல்லுங்க, நான் தாராளமா கேட்டுக்கிறேன். என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கான் இங்கிலீஷ்ல? அது
2: பொறிக்கலங்கி
1: பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ்.
2: அப்ப மத்தவங்க எல்லாம் இங்கிலீஷ் இல்லையா? நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நன்றி. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து ஐயப்பன் சார் வந்து எவ்வளவு ஒரு ஸ்போர்ட்டிவா அழகா வந்து அந்த டைலாக் வந்து பேசிட்டாங்க இல்லையா. அதுலயும் வந்து அதுக்கு அடுத்தது அந்த பொறி அந்த பொறி உருண்டை இதெல்லாம் வந்துச்சு பாத்தியா, அந்த டைலாக் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ நேயர்களே, இந்த ஷோல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 அண்ட் 2272530. சோ கட் கேமரா ரோலிங்ல அடுத்ததா உங்களுக்காக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா பாட்டு நம்ம கேட்கலாம்.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. 4:11 நிமிடம் ஆகுது. சைஃபம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. கட் கேமரா ரோலிங். சோ நிகழ்ச்சியில பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ஜான்சி ராணி, கெனடி நகர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஓகே ஜான்சி ராணி மேம், இன்னைக்கு எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன். நல்லா தான் இருக்கீங்க இல்ல?
1: நல்லா தான் இருக்கேன்.
0: அந்த ராகலாம் இழுக்காம நல்லா இருக்கேன். நல்லா பிரிஸ்கா சொல்லணும். ஓகே
1: ஓகே மேடம்.
0: சரி ஓகே. டைலாக் கேட்டீங்களா?
1: கேட்டேன்.
0: ஓகே, பேச ரெடியா?
1: பேசிடலாம் மேடம்.
0: ஓகே சொல்லுங்க. கட் கேமரா ரோலிங்.
1: நினச்சுக்கோங்க. சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது சாமி. ஏதோ ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தை வச்சுதான் ஓடிட்டு இருக்கேன்.
0: உண்மையை சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணிடுச்சா?
1: இல்ல அது உண்மைதான். இந்த இந்த நாட்டுல யாருக்குமே வந்து நல்ல இங்கிலீஷ் தெரியாது. எல்லாரும் ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தை வச்சுதான் ஓடிட்டு
0: இருக்காங்க. எடுக்க கூடாது, நம்மள நிறைய பேருக்குன்னு சொல்லிடணும் இல்லையா?
1: அப்படிதான் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ வச்சே மெயின்டெயின்
0: பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் இல்லையா?
1: ஆமா ஆமா,
0: அதேதான். சூப்பர்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, தேங்க் யூ சோ மச். பாருங்க, ஜான்சி ராணி மேம் வந்துட்டு அப்படியே வந்தாலும் எவ்வளவு சூப்பரா வந்து பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நிகழ்ச்சியில பேச காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டரியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க மேம்.
0: ரொம்ப நல்லா இருக்கு. ஆரம்பிக்கிறப்பவே மிக்க மகிழ்ச்சின்னு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி ஆரம்பிக்கிறாரு பாத்தீங்களா நம்ம சந்திரசேகர்.
3: ஏன்னா இது காமெடி ஷோ.
2: எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கழிச்சு சீக்கிரமா பேசிட்டேன், அதனால ரொம்ப ஹாப்பி.
0: அடுத்து ஏதாவது வேலைக்கு போறீங்களா?
2: இல்ல அப்படி இல்ல, ரிங்க் அடிச்சு அடிச்சு டயர்டா போயிடுமா. இன்னைக்கு சீக்கிரமா கிடைச்சோன்னா ஹாப்பி
0: ஆயிடுச்சு. டயலாக் கேட்டாச்சு இல்லையா?
2: எனக்கு இன்னொரு வாட்டி டயலாக் போடுங்களேன் மேம்.
0: போட்டே ஆகணும்.

0: அந்த டயலாக்
1: ஓட்டே ஆகணும்.
0: ஓகே கேக்கல, டயலாக் கேக்கலாம்.
2: சாமி இது உங்க கையில் காலா நினைச்சுக்கங்க, சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஏதோ ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன்.
3: என்னது ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான், டேய் இங்கிலீஷ் ஆச்சே, இழுத்து இழுத்தாண்ட பேசுவாங்க.
0: சோ இது வந்து நான் என்னோட மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பத்தின ஒரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு நான் சொன்னாலும் சொன்னேன், அதை திரும்ப திரும்ப போடுங்க போடுங்க நேயர்கள் எல்லாம் வந்து கேக்குறாங்க.
1: இதுக்கப்புறம் இது உங்க உண்மை இல்ல,
0: எல்லாருடைய உண்மை.
1: ஆமா நம்மன்னு சேர்த்து.
0: ஓகே சரி பேசலாமா?
4: ஆ பேசலாம் பேசலாம்.
1: ஓகே கட் கேமரா ரோலிங்.
2: சாமி நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சாமி, நான் உங்ககிட்ட இங்கிலீஷ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் சொன்னேன், ஆனா எனக்கு இங்கிலீஷ் அப்படிங்கறது சுத்தமா தெரியவே தெரியாது சாமி, தமிழ் மாத்திரம்தான் தெரியும்.
4: என்னடா இவ வாட்டுக்கு இழுத்துட்டு இருக்கான், அவன் என்ன பேசுறான் அப்படிங்கறது நமக்கு புரிய மாட்டேங்குது. சரி நாமளும் ஏதோ ஒரு இழுவ மாதிரி இழுப்போம்.
0: நீங்க
4: நடுப்புற ஏதாவது பேசிருந்தீங்கன்னா இருக்கிற அந்த டைலாகும் போயிட்டு நல்ல வேலை
0: தப்பிச்சுட்டேன் நானு.
4: இல்ல சொல்லுவாங்கல்ல ஏதாவது சில பேர் மனப்பாடம் பண்ணிருக்கோம், நடுப்புற பேசிட்டா என்ன பேசணுங்கறதே
0: மறந்துடுவாங்க. பேசணும்னே அவசியம் இல்ல, பேசிட்டு இருக்கிறப்பவே மறந்துடுவா என்ன பேசிட்டு
4: இருக்கேன். அப்படிப்பட்ட நபர்களா நீங்க?
0: அதே நபர் தானே. ஓகே சரி, இப்ப இந்த டயலாக் வந்து நீங்க ஆக்சுவலா டிஃபரெண்ட் டோன்ல எல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க, பட் இத வந்து ஒரு பாட்டு பாடுற மாதிரி நீங்க ட்ரை பண்ணது இல்ல இல்ல?
4: ஆமா
0: பாட்டு பாடுற மாதிரி இந்த டயலாக சொல்லுங்களேன் பாக்கலாம், ட்ரை பண்ணி பாப்போம்.
4: ஓகே சாமி உங்ககிட்ட நானு இங்கிலீஷ் தெரியும்னு சொல்லிக்கிட்டேன் சாமி, ஆனா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ் மாத்திரம் தான் தெரியும், நீங்க என்ன மன்னிச்சுக்கோங்க. டேய் டேய் அட டேய் டேய் அட டேய்
1: டேய்
0: அதாவது
4: சொல்லுவாங்க உலக தமிழ் தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக்குற மாதிரி வானொலி வரலாற்றில் முதல் முறையாக என்ன பாடவே வச்சுங்க ஒரு
0: பாட்டு.
4: அந்த பாட்டு முடியும் போது அப்படின்னு நல்லா இருக்கும் இல்லையா, அதனாலதான் ஒரு இம்ப்ரோவைசேஷன்.
0: அதுதான் வந்து ஃபினிஷிங் டச் அப்படின்றது. கடைசியா அந்த இப்படி ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஒன்னு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் டச் இது.
4: ஆமா
0: ஆமா கண்டிப்பா உங்களுக்கு அந்த தனித்துவமும் அதிகமாவே இருக்கு. சூப்பர்,
1: நடிகர்ல ஒரு பாடகரா பன்முக திறமையை நம்ம எடுத்துட்டு வரோம், நாம ஒரு டைரக்டரா மாறிட்டோம்
0: பறக்க வேண்டியதுதான். சரி ஓகே, சோ இந்த ஷோல நீங்களும் பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 and 2275230.
5: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம், கொசு உற்பத்தியை தடுப்போம், டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
6: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
0: Welcome back to the show, cut camera rolling. So பவானி என்ன ஆச்சு, என்ன கொட்டாவிலா விடுறீங்க?
1: அப்படி இல்ல, அந்த டைலாக் வந்து என்ன கேட்டுட்டே இருந்தேனா அது எனக்குள்ள போய் பதிஞ்சு அப்படியே காத்தா வெளியில வந்துட்டு இருக்கு. இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் எங்க போனாலும் இங்கிலீஷா தெரியுது இப்ப என் கண்ணுக்கு.
0: கண்ணுக்கு தெரியுதா? சரி ஓகே, சோ அடுத்து ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க?
7: நான் முதலியார்பேட்டையில இருந்து தங்கபாண்டி பேசுறேன் மேடம்.
0: ஓகே,
7: நீங்க இருவரும் நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கோம். நீங்க
7: நிலையத்தில் சற்று முன் பிறந்த பச்சிளம் குழந்தை நான் நலமா?
0: வாழ்க்கை
7: எந்திர
0: வாழ்க்கை.
7: ஆமா இந்த நாப்பாணியத்துக்கு ஓரம் போட்டுருவேன்.
0: சரி ஓகே, டயலாக் கேட்டாச்சா?
7: கேட்டாச்சு மேடம்.
0: என்னாச்சு, பேசலாமா?
7: பேசலாம் மேடம்.
0: சரி,
1: கட் கேமரா ரோலிங்.
8: சாமி, இது உங்க கை இல்ல, உங்க காலான நினைச்சுக்கீங்க. ஏதோ சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஏதோ எனக்கு ஒன்னு ரெண்டு தெரிஞ்சதை வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். என்ன ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கான் தனியா இங்கிலீஷ்ல? அது அப்படித்தான் இழுத்து இழுத்து பேசுவான்.
0: அப்படியா, நீங்க எப்படி பேசுவீங்க?
7: நானும் இழுத்து இழுத்தான் மேடம் பேசுவேன். முழுசா யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாதுல்ல, முக்காவாசிப்பா எல்லாமே தங்கி இங்கிலீஷ் தானே வருது. தங்கி
0: இன்னைக்கு எல்லாரும் மாறி மாறி உண்மையை சொல்றீங்க. பல தெய்வங்கள் இன்னைக்கு நம்ம ஷோல வந்துட்டு இருக்கு.
7: நம்ம ஒரு டயலாக் சொல்லுவாங்களா?
0: கண்டிப்பா.
7: நம்ம எஃப்எம்ல சொன்னது தான் மனசுல பதிஞ்சு போய் கிடக்கு. அடடடடே, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொன்னேனே, அதை ரசிச்சு அனுபவிச்சு தான் சொல்லியிருக்கான். கும்பப்பு போல இட்லி, அளவான காரத்துல சிகப்பான தக்காளி சட்னி, கள்ளிப்பால் போல திக்கான காஃபி, வெத்தலை பாக்கு போட்டு மறுத்து மறுத்து
1: போனேன்.
7: வெத்தலை பாக்கு போட்டா நாக்கு மறுத்துதானே போவோம்.
0: போடக்கூடாது, தப்பு.
7: அதே விசு சார் கிட்ட சொல்லுங்க.
0: இப்ப டயலாக் சொன்னது நீங்க தானே, நாங்க உங்ககிட்டதான் சொல்லுவோம்.
7: மனசுல வடிவேல் சொன்னது காலையில 9:30 வரது, பள்ளி போல சிவத்தோட செவரா ஓட்டி இருந்துட்டு அதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு.
0: என்ன
7: மேடம், உங்களுக்கு நம்ம பியூட்டிஃபுல் மேடம்.
0: நான் பறக்கறேன்.
1: வேணா, 1 hour ஷோ இருக்கு, கீழே இறங்கிடுங்க.
0: அவர் என்ன பறக்க வைக்கிறாரு, நான் என்ன பண்றது?
7: அருண் பாண்டியன் ரோஜா மலர் படத்துல பாடிட்டாருங்களா உங்க பேரை வச்சு?
0: சரி ஓகே, விட்டுருவோம்.
7: வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. பாருங்க, இவரே விருப்பப்பட்டீங்க

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இன் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நகைச்சுவைக்கு பஞ்சமில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம கற்கம ரோல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பீங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. நேரம் சரியா 4:26:35 நொடிகள் ஆகியாச்சுங்க. ஆனந்தி
4: அப்பா என்னமா மூச்சு விடாம எப்படி எல்லாம் பேசுறாங்க அப்பா. ஓகே,
3: எல்லாம் எங்க குருநாதர் ஆனந்தியோட ட்ரைனிங்.
4: ஐயோ என்ன விட்டுடுங்க. சரி ஓகே, அடுத்து பாருங்க ஒரு நேயர் நம்ம பேசுறத கேட்டு சிரிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே வணக்கம்.
5: வணக்கம் மேடம், இருவருக்கும் வணக்கம் சொல்லுது. வாழப்பட்டாமலையின் கலா.
4: ஓகே சொல்லுங்க, என்ன என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க?
5: அவங்க ஆனா நானும் தமிழ் அப்படியே பொருளும் மேடம் கிட்ட நானும் அதை கவனிச்சிருக்கேன். அப்படியே குருநாதன் சொல்லிட்டாங்க பாத்தீங்களா அவங்களே,
4: எப்படி எல்லாம் என்ன வாடுறாங்க பாருங்க.
5: சாமி இது உங்க கையில காலா நினைச்சு கேக்குறேன். சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ்லயே பேசுங்க சாமி. என்னடா உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆகுது, என்னதான் பேசிக்கிறேன் இங்கிலீஷ் இல்ல சிரிச்சு பேசிடுவான்.
4: ஓகே நீங்க எப்படி பேசுவீங்க?
5: தங்கிலீஷ் தான் பேசுவேன்.
4: தங்கிலீஷ் பரவாயில்ல, தங்கிலீஷ்லயே வந்து ஒரு இங்கிலீஷ் இருக்கு, அப்ப உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்
3: இருக்குங்க.
4: ஆமா ஆமா.
5: நீங்க
4: எப்படி பாக்க முடியும், கேக்கதான் முடியும்.
5: இன்னைக்கு
4: இதுவும் நடந்திருக்கு, அதான் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. இது நல்ல நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு. நல்ல விஷயம்
3: நடந்திருக்கும், பாஸ்ட் டென்ஸ்ல நடந்திருக்குமோ என்னமோ
4: இருக்கலாம். சரி ஓகே, சோ இந்த ஷோல நீங்களும் வந்து பேசலாம், கால் பண்ணுங்க. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ
6: குட் ஈவினிங் மேம், ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து.
4: என்ன என்ன நாங்க கோவமா இருக்கும், போங்க நீங்க. என்ன குட் ஈவினிங், இவ்ளோ லேட்டா வருது, இது என்னது இது?
7: இங்கிலீஷ் தெரியாது, ஏதோ ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன்.
8: என்னது ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான், இங்கிலீஷ் ஆச்சே, இழுத்து இழுத்தாண்ட பேசுவாங்க.
4: சோ இந்த மாதிரி இழுத்து இழுத்து பேசுறதுக்கு அடுத்து வந்து ஹேமலதா மேம் தான் வந்து பேச போறாங்க. என்னாச்சு, பேசலாமா? இப்ப கேட்டாச்சா நீங்க?
6: நான்
4: சொல்லுமா?
6: எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச தமிழ்லயே நான் சொல்லிடுவேன். நீங்க
4: ஆனாலும் பாருங்க நம்ம கிறகம் அங்க போனா எல்லாம் மறந்து
6: போயிடும்.
4: கலக்கிடுவீங்க
3: உங்களுக்கு
4: தெரிஞ்ச ஃபேமிலியரான ஒரு டயலாக் வந்து ட்ரை பண்ணுங்க.
6: எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியரான
4: ஆமா
6: எங்க பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும், 12 மணிக்கு வரும், சில நாள் வரவே வராது. அத்த போய் சந்தேகப்பட்டியாமே கண்ணம்மா, கவனிக்கிற சந்தேகப்பட்டவங்களை தீயில போட்டது அந்த காலம், சந்தேகப்படுறவங்களை தீயில போடுறது இந்த காலம். கண்ணம்மா
4: கவனிக்கிற
6: டைவர்ஸ் பத்திரத்துக்கு கம்முனா கம்மு கம்மாங்காட்டி கோ.
4: சூப்பர். ஆனா இந்த டயலாக நீங்க வந்து போன வாட்டி பேசிட்டீங்க, இத நான் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன்.
6: மோதிரம் போடாத விரலும் பிடிபடாத உரலும் இருந்தா என்ன, இல்லாட்டி போனா என்ன?
4: என்ன அந்த ஜென் தத்துவம் வந்து ரொம்ப நேரமா இழுத்து இழுத்த சொல்லுது.
3: டவர் கிடைக்கல, கொஞ்சம் ஸ்டக்கா இருக்கு.
4: டவர் ப்ராப்ளம் தான், அவங்க கரெக்டா தான் சொல்லிருக்காங்க.
3: கரெக்ட்
4: இல்லையா? ஓகே
6: ஓகே,
4: சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மேம்,
3: தேங்க்யூ மேம்,
6: தேங்க்யூ மேம்.
4: ஓகே, பாருங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா, எவ்வளவு ஒரு கண்ணும் கருத்துமா, இவ்வளவு நேரம் உட்கார்ந்து டைலாக மனப்பாடம் பண்ணி நமக்காக அதை எடுத்துட்டு வந்து அவங்க கொடுத்து அதுக்கப்புறம் அந்த டைலாக போட சொல்லி இப்படியே இழுத்து இழுத்து அந்த இதுவும் போயிட்டே இருந்துச்சு. சோ பட் இருந்தாலும் வந்து ரொம்ப அழகா வந்து ட்ரை பண்ணி சூப்பரா வந்து பேசிட்டாங்க. சோ அடுத்து

0: வரக்கூடிய நேயர். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம். சீன்படை தனமணி பேசுறேன்.
2: தனமணி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க மேடம்.
2: சூப்பர் சூப்பர் சார். சார், ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: புரோகிராம் கேட்டு இருக்கிறேன். அதாவது வந்து தட்டு ஆயிரம் வாழா படாச்ச போட்டு வெடிக்கிற மாதிரி இருக்குது அவங்க பேச்சு எல்லாம்.
0: யாரு?
1: ஆர்ஜி ஆனந்தி.
0: நீங்க
1: ஏதாவது பேசணும்னாக்கா தமிழ்லே பேசுங்க சாமி. எனக்கு இங்கிலீஷும் தெரியாது சாமி. ஏதோ நான் ஊர்ல ஒன்று ரெண்டு யாரை குறை இங்கிலீஷ் வச்சுன்னு ஏதோ காலத்து ஓட்டுறேன் சாமி. நீங்க பேசுங்க சாமி, ஏதோ என்ஜாய் பண்ணிருங்க சாமி. என்ன இன்னும் அதிகமா பேசிக்கிட்டு இங்கிலீஷ் இல்ல
0: சூப்பர்.
1: என்ன
0: பண்றது? நீங்க ஏதாவது குடுத்து விட்டீங்கன்னா நாங்க
1: சாப்பிடுவோம்.
0: பண்ணிடுறீங்களா?
1: பண்ணிடுறேன்.
0: தேங்க்யூண்ணா.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு த ஷோ. கட் கேமரா ரோலிங். சோ இன்னைக்கு வந்து என்னுடைய மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு நினைச்ச ஒரு சூப்பரான டைலாக் வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னு நானே நம்புறேன். நீங்க என்ன நம்புறீங்களா?
2: அது என்னோட மைண்ட் வாய்ஸ் நான் நம்புறேன்.
0: இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் வந்து மைண்ட் வாய்ஸ் இருக்கு. ஓகே, நிகழ்ச்சியில பேச காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேயர். ஹலோ.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
5: சொல்லழகி ஆனந்தி மேடம் அவர்களுக்கும், பட்டர்ஃபிளே பவானி மேடம் அவர்களுக்கும், சாமி இது என்ன உன் கையில் இது உன் காலா நினைத்து
0: சத்தியமா சொல்லுங்க சாமி.
5: இளமங்கலம் ஆர் முருகன்.
0: ஏன் சாமி நீங்க அத சொல்லல?
5: சந்தோஷத்துல லைன் கிடைச்ச சந்தோஷத்துல சொல்ல மறந்துட்டேன் மேடம்.
0: இப்படியே சொன்னா உண்மையிலே இது சந்தோஷமா?
5: சாமி இது உன் கையில உன் காலா நினைத்து கேக்குறேன், சத்தியமா சொல்றேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஏதோ ஒன்னு ரெண்டு வச்சு ஓட்டிக்கின்னு இருக்கேன். தமிழ்ல நீங்க சொல்லுங்க என்ன இது? ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கிறான், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்ல? ஓஹோ,
0: என்னது இது?
5: சூரியம்சம்
0: போவேன் இந்த படத்துல இருக்கும். இந்த டைலாக் நீங்க சொல்லுங்க.
5: சாமி

0: இது என்ன உன் கையில் காலன்னு என்று கேட்கறேன். ரொம்ப சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ் ஓட்டிக்கின்னு இருக்கேன், இந்த தெரிஞ்சு எனக்கு ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ் தெரிஞ்சு ஓட்டிக்கின்னு இருக்கிறேன், எனக்கு தமிழ்லே நீங்க சொல்லுங்க சாமி. ஓ, இவன் என்ன இவன் ரொம்ப நேரமா புலம்பிக்கிட்டு இருக்க அழுதுகிட்டு இருக்கான், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்ல?
1: அப்படியா? நன்றி
0: மேம். எனக்கு சொந்த இன்னொன்னு சொல்லிடுறேன் மேடம்,

0: மீன் கரோடாகலாம், கரோடு மீன் ஆக முடியாது. நான் தலைக்குதாகத்தான் குதிக்க போகிறேன், சொல்ல தவற மாட்டேன். இந்த கோட்டைசாமி,
1: கோட்டைசாமி இன்னைக்கு ஒரு முடிவோட வந்து விட்டார். என்ன சாமி, அங்க சாமியில ஆரம்பிச்சு கோட்டை சாமியில வந்து முடிச்சிட்டீங்க நீங்க.
0: எனக்கு தெரிஞ்ச டேக்க சொல்லிடுறேன் மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சார், நல்லாதான் சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு.
0: உங்கள் இருவருக்குமே நன்றி ஆனந்தி மேடம், பவானி மேடம், இருவருக்குமே நன்றி, மாலை வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. சொல்லிட்டு இருக்கேன் பாருங்களேன், எவ்வளவு வந்து சூப்பரா வந்து அந்த சொன்ன சொல் வரக்கூடிய அடுத்த நேயர். ஹலோ,
2: ஹலோ, வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க, இங்க இருந்து பேசுறீங்க?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். ஆனந்தி மேமும் பவானி மேம் எப்படி இருக்கீங்க?
1: எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும், ஆனா கொஞ்சம் கோவமா இருக்கும்.
2: யா மேம்,
1: ஏன் நீங்க முன்னாடியே வரல, பின்னாடி வந்துட்டீங்க? மத்தவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்கறத வந்து நம்ம நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பேசுறது இல்லையா?
2: ஏதோ ஒண்ணு ரெண்டு இங்கிலீஷ் வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க சாமி. நீங்க தமிழே சொல்லுங்க, நான் அத புரிஞ்சுக்கிறேன். என்ன எவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க, அது இங்கிலீஷ் இல்ல இழுத்துக்கிட்டுதான் பேசுவாங்க.
1: அப்ப இழுத்துக்கிட்டு இழுத்து இழுத்து பேசுவாங்க, இழுத்துக்கிட்டே பேசக்கூடாது, தப்பு. நீங்களே கேட்டு சூப்பரா வந்து ட்ரை பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ஓகே சூப்பர்மா, நன்றி. வேற ஏதாவது
2: சொல்லுங்க. என்ன திருவாரூர் பாட்டியில சுப்டாக, பொன்னம்பலவாதி பாட்டியில சுப்டாக, அவ்வளோ ஏன் காரைக்குடி பாட்டியில கூட சுப்டாக. அங்கெல்லாம் போகாம என் கரகம் இந்த கரக கும்பல வந்து மாட்டிக்கிட்டேன்.
1: எங்க கும்பல வந்து மாட்டிக்கிட்டீங்களா நீங்க? அததான் சொல்றீங்களோ. அப்படியா?
2: அப்படிலாம் இல்லைங்க மேம்,
1: அப்படிலாம் இல்லையா.
2: டைலாக் தான் மேம் சொன்னேன், உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிறோம். நாங்க டைலாக் பேசணுன்றதால தான் மேம், வேற எங்களுக்கான டைலாக் கழிச்சு நாங்க எப்படி பேசாம இருக்குமா, அப்படிதான் சொல்ல மாட்டேன்.
3: ஓ அப்படியா சார், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டைலாக்ஸ் வந்து நீங்க சொல்றீங்க, அதை கேட்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு.
1: முன்னாடி வந்தா ஓகேதான். என்ன பவானி, அடுத்த பவானி ஏதாவது சொல்ல போறாங்களா?
3: இல்ல இல்ல, அடுத்த டைலாக் என்னவா இருக்கும் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இந்த டைலாக் வந்து எக்கச்சக்கமா ஹிட் ஆயிருக்கு இன்னைக்கு நம்ம ஷோல.
1: நாமளே சொல்லிக்கிட்டா எப்படி அதெல்லாம்?
4: பாட்டு
5: பாடவா? வேணா வேணா.
4: பாட்டு கேக்கவா? இது ஓகே. மனம் உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
5: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
4: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
5: மனம் விரும்புதே.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15%.

0: ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.

0: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 4:55 ஆகுது. சைஃபம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரூலிங். எனக்கு எப்படி போச்சு?
3: ரொம்ப சூப்பராகவே போச்சு சார். ஒவ்வொரு நேயர்களும் வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் போது அவ்வளோ எந்தவா ரொம்ப ஜோவியெல்லாம் அந்த டைலாக பேசியிருந்தாங்க. இங்கிலீஷ் தெரியாதுங்கிறத என்னென்ன மூலமா பேச முடியுமோ எல்லா டைப்லையும் பேசியாச்சு.
2: ஸோ நம்ம தங்கபாண்டி சார் சொல்லுவார், இன்னைக்கு ஒரு ஹாப்பி சண்டே சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு பேசின நேயர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான நன்றியை சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக வாலி படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு.
3: கேக்கே என்ஜாய் பண்ணுங்க.

0: ஹாய் மக்களே, நேரம் சரி 5:03. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு. கடற்கரை, அதுவும் மாலை நேரம் அப்படின்னு அழைந்த செவ்வானம் கடலோடு காதல் பேசும் நேரம், செல்லும் அலைகள் இசையாகும் ஒரு இனிய நேரம், சூரியன் மெதுவாக கடலில் மறைய, சுற்றிலும் பொன்னொளி பூக்களாய் விரிய, அந்த கடல் காற்று வருடக்கூடிய இந்த மாலை பொழுது, கவலைகள் எல்லாம் தொலைந்து போகும் ஒரு அழகிய பொழுதுங்க. பாறைகளை தழுவி அந்த அலைகள் பாடும் கீதம் இருக்கே, அப்பப்பா பாண்டிச்சேரி கடற்கரை அப்படின்னாலே ஒரு இதமான சுகம்தாங்க. அந்த நடைபாதை ஓரமா நடக்கக்கூடிய காலடியா இருக்கட்டும், நினைவுகளாக மாற சிறு சிறு நொடிகளா இருக்கட்டும், வானமும் கடலும் வண்ணம் பூசிக்கொள்ள மனம் மெல்ல மெல்ல அமைதியில் கரைந்து போகுங்க. அந்த மாலை சூரியன் பொன்னான ஓவியம், அலைகளின் தாளாட்டில் பிறக்கக்கூடிய ஒரு சூப்பரான காவியம்னு சொல்லலாம். எத்தனை முறை பார்த்தாலும் புதிதாக தெரியக்கூடிய நம்ம கடற்கரையிலிருந்து இன்னைக்கு நம்ம ஆர்ஜே என்னென்ன பேச போறாங்க, யாரோடலாம் பேச போறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பாரதி வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடு ஷோ நம்ம பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ராக் பீச்ல இருந்துதான் போக போகுது. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: சண்டை போட்டாலும்
2: நாங்க ஒன்னா குடிப்போம். நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா வந்து பேசுவோம். ஒரு நாள் கூட நாங்க பேசாம இருக்க மாட்டோம். ஒன்னே வந்து அவள் பேசுவா, நானும் பேசிருப்பான். எப்படி அவங்க பேசிருப்பாங்க
1: எப்படின்னா, அப்படிதான் அந்த ஓன்லாம் நீங்க கிளறாதீங்க. நீங்க என்ன வேலைக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க, வேணுன்ற மாதிரியே இருக்குது பாருங்க மைண்ட் வைஃப். சரி, என்ன ஊர்ல இருந்து வரீங்க?
2: நாங்க திருச்செந்தூர்ல இருந்து வரோம்.
1: திருச்செந்தூர்ல நீங்க வந்து பீச்சுக்கு வருவீங்களா இல்ல இன்னைக்குதான் வந்து பீச்சு தான் வரும் வந்தோம்னா வந்து மாட்டிட்டு இருக்கோம்
2: தெரியுமா?
1: என்னங்க தலைக்கிட ஓடிடுவீங்க அப்ப சொல்லுங்க.

0: சொல்லுங்க. ஆனா அவன தலைகீழ சொல்லுங்க, புரியல? ஓகேவா, சொல்ல ரெடியா இருக்கீங்களா? ஓகேவா, சரியா சொல்லுங்க, சொல்லுங்க. இதுல என்ன ஆனா சொல்லுங்க சொல்லுங்க. அக்கு அவ அப்புறம் சும்மா சொல்லி தரேன், சும்மா
1: ஜாலிக்குதானே.
0: பண்டிகை நான் தெரிஞ்சுக்கலாமா? தலை கீழே சொல்லுங்கன்னா அதான் உங்க ஃப்ரெண்டு வேற என்னமா சிரிக்கிறாங்க பாத்தீங்களா? போன கேட்டு
2: நீங்க சொல்றீங்களா?
0: ஐயா விட்டுருக்க சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன புரியல, எப்படி ஃப்ரெண்ட்ஸாதாலும் இப்படிலாம் ஒத்துமையா தப்பு பண்ணுவீங்களா? ஓகே ஓகே, அவ்வளவு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ், உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது என்ன கேம்ஸோ அப்படின்னா, இன்னும் இருமல்லாம் வந்துச்சு அது உள்ள. அந்த அளவுக்கா வந்து பேசிட்டீங்க நிறைய? என்ன விட்டுருங்க. நீங்க முடிக்கவே இல்லையான்ற மாதிரியே இவ்வளவு
1: தமிழ்ல சொல்லமா?
0: சொல்லுமா சொல்லுடா சொல்லுங்க. ஆ சொல்லுங்க, தமிழ்ல சொல்லலாம், தமிழ்ல சொல்லலாம்டா, தமிழ் தான்டா, தமிழ் தான் சொல்லுங்க.
1: தமிழ் சொல்லாமா?
0: சொல்லுடா. 80 சொல்லமா? 88
1: 80 எப்படி
0: என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு

0: சிச்சுவேஷன் சொல்றேன், அதுல வரக்கூடிய ஒரு ஐந்து பாடல்கள் பாடுறீங்களா? பீக்கி தான் சிச்சுவேஷன், பீக்ல வரக்கூடிய ஒரு ஐந்து பாடல்கள்.
1: அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய கனெக்ட்
0: பண்ணி நேர்வேன். ஓகேவா? இப்ப அடுத்து என்ன அப்படின்னாக்கா, இன்னொரு கேள்வி. நான் வந்து ஒரு படத்தை வந்து இங்கிலீஷ் அதை வந்து நீங்க வந்து தமிழ் தாடஸ் கிட்டே மோஸ்பரிங் யோசிங் பொசுன்னு போட்டுன்னு போட்டு வாசிங்க யோசிப்பீங்கன்னு பார்த்தா டக்குன்னு சொல்றீங்க. அப்படியே ஆன்சர் தெரிஞ்சிருச்சுடா எனக்கும் தெரிஞ்சிருச்சுடா, நீங்களாம் ரொம்ப பிரில்லியண்டா நாங்க தெரிஞ்சிருச்சுடா. உங்ககிட்ட எல்லாம் வந்து ஒரு ஒரு கேம் ஷோ கண்டக்ட் பண்ணும்போது நாங்க ரொம்ப யோசிக்கணும் அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சுடா. சூப்பரா விளையாண்டு ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. உங்க கூட பேசினது நான் ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே பாய்
1: பாய்
0: பாய். ஓகே தொடர்ந்து பேசலாம். ரெண்டு பொதுவாக 102.2 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சியாலையோடு விளையாடு.
2: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்தில்
5: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியை இன்றிரவு 7:30 மணிக்கு கேட்கலாம்.

0: நேர்லேயே நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க. இதே நேரத்தில் நம்முடைய முதன்மை அலைவரிசையில் கிராமிய தென்றல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்குங்க. இதுல எம் வெங்கடேசன் குழுவினர் வழங்கும் பம்பை உடுக்கை கதை பாடல்களின் முதற் பகுதி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியை கேளுங்க. நம்முடைய முதன்மை அலைவரிசையில் கிராமிய தென்றல். வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. அதையோடு விளையாடி நிகழ்ச்சியில் நம்ம ஆர்ஜே பாரதிதேவி அவர்கள் நிறைய விஷயங்கள் மட்டும் பேச போறாங்க. சொன்ன நேரங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரான கேம் ஷோல உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கு. பேசிடலாம் ஆர்ஜேவோடு. வணக்கம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்து நம்ம வந்து பேசிடலாம். வணக்கம். உங்க பேர் காவியா? ஓகே. நீங்க வந்து வீட்டுக்கு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு பார்த்தோடனே உங்க மனசுல தோன்றக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? அப்படின்னு வந்து ரசிச்சுட்டு இருப்பீங்க. ஆமா, நாங்க டெய்லி வருவோங்கா. ஓ, அப்படியே டெய்லி வந்து வீட்டை வந்து ரசிப்பீங்க. இப்போ உங்களை வந்து டக்குன்னு வந்து ஒரு கவிதை சொல்றாங்க அப்படின்னு வரவே வர தலையாடிக்காங்களா? கவிதைன்னு சொன்னாலே கேட்கலாம்னு பார்த்தாலும் ஐயோ, அதெல்லாம் நீங்க வந்து என்ன கேட்டுறாதீங்க அப்படின்றாங்க. ஓகே, சூப்பர். நீங்க வந்து இப்ப கடல் ரசிக்கிறீங்க இல்லையா? இந்த கடல்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் இது. சொல்லுங்க, கடல்ல போட்டு வரும் அதெல்லாம் பாத்துக்கீங்களா? போவீங்களா? போயிருக்கீங்களா? போனது இல்லையா? ஏன் நாங்க பார்த்து ரசிப்போம். ஆமா, போறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பயமா இருக்குமா?
2: ஆமா, அது வந்து அதுல வந்து சீதா பையனே இருமா,
1: அது ஒரு மாதிரி ஆடும்பொழுது பேலன்ஸ் இல்லாம ஒரு மாதிரி வாமிட்டிங்
2: அந்த மாதிரி
1: ஒரு பயம் வந்து மனசுக்குள்ள வந்துடும்.
2: ஆமா, வந்துடும்.
1: இங்க அங்க இருந்து பாண்டி மருந்து வந்து கான்சர் வரைய போகும்க்கா போட்டிங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அப்ப வந்து ஜாலியா வந்து எல்லாத்தையும் பாருல என்ஜாய் பண்ணுவோம். சரி, ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி சொல்லு என்ன அப்படின்னா, ஆனாவனா இருக்குல்ல, அத வந்து ஐயோ அப்படின்னா அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஓகே, அதை வந்து தலைக்கீழ சொல்லலாம்.
2: ஓகே,
1: ரெடியா இருக்கீங்க?
2: ஓகே,
1: ஸ்டார்ட் மட்டும் சொல்லுங்க. நாங்க இப்ப எப்படி சொல்றோம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சொல்லுங்க. அவங்களே சொல்லி தலையாடுறா. அப்படியே எப்படி முடிஞ்சது? நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது நானா எது படிக்க சொன்னாலும் நம்மளுக்கு வந்து பயங்கர கஷ்டமா இருக்கும் இல்லையா? மனுஷன் எல்லாம்

0: பனிஷ்மெண்ட் இருக்கு
1: கண்டிப்பா. வேற இருக்கமா போகிறது செய்யாம போமா எடுப்பாங்க.
0: சரி அதிகமா அடிலாம் வாங்குவீங்களா?
1: இந்த மாதிரி இல்ல பப்பம் வாங்குவோம் பப்பம் சைட்ல. ஆமா வச்சு பாக்கணும்னா அது பண்ணலாம்.
0: நீங்களே வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க. எனக்கு புரியலையே முடிக்காம போவோம். வரக்கூடிய ஒரு ஐந்து பாடல்கள் சரியா. இப்ப வந்து தமிழ் மாதம் இருக்கு
1: தெரியுமா?
0: இப்ப வந்து அந்த தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய பாடல்கள் நிறைய பாடல்கள் வரும் இல்லையா? தமிழ் மாதங்கள் வச்சிருவாங்க பாடல்கள் தான் வந்து பாட போட்டு வருங்களா?
1: ஓகே
0: சொல்லுங்க
1: என்ன வரும். அடியில காத்தடிச்சில் மலையோடு கொண்டு அது போன அவனு வாழமை கொண்டவனு
0: அப்படிங்க. அப்பா அப்படி இப்படியே பாடி எல்லாத்துலயும் வந்து நாங்க வந்து வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு குறிக்கோளோட இருக்கிறீங்க. ஓகே உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நன்றி
1: நன்றி.
0: தொடர்ந்து பேசலாம். ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.
2: நம்மளுடைய அலையோடு விளையாட நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்க போறாங்க. நேர்களோட நிறைய ஃபன் பண்ண போறாங்க. அதெல்லாம் கேட்கலாம் ஒரு சிறிய பாடலுக்கு பிறகும் விளம்பர இடைவெளிக்கு பிறகும்.
3: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க. நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்னாலே 10 வருஷமா அவ்வளோ எனக்கு தெரியும். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் 17 வருஷம். I'm still crazy about it.
5: That's nice. That's great. Mr. Venkatesh, yeah. Please come in.

நேர்கள் நமது எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி கேட்டுருக்க இதே நேரத்தில் இன்னும் 5:30 மணிக்கு சரியா சரணம் அப்படின்னு நம்முடைய முதன்மை அலைவரிசையில் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. இன்னும் சில நொடிகள் தாங்க இருக்கு. இதுல விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நெசல் ஊராட்சி ஒன்றிய இடைநிலை பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி ஒளிபரப்பாக இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நம்ம முதன்மை அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் சிறுவர்

0: Unga. மாலை நேரத்தில் இந்த கடலோட கரையில் அழகாக நடந்துக்கிட்டு நம்முடைய ஆஜி பாரதி நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கேம்ஸும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசிடலாம் நம்மளுடைய நேர்களோடும் ஆர்ஜியோடும். வணக்கம்,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம். ஒரு வணக்கம் சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டோம் அப்படின்னு பயமா. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப சென்னையில இருந்து பாண்டிச்சேரி எப்படி இருக்கு?
2: செம்ம வைபா இருக்கு, ஜாலியா இருக்கு.
1: இங்க வந்து இன்னும் வைபா நம்ம வந்து எப்ப போல பேசுறது அப்படின்னு பயங்கர சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா,
3: ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோம், கொஞ்சம் புதுசா இருக்கு அனுபவம், நல்லா இருக்கு.
1: தினந்தனம்
3: ஒரு அனுபவம் தான், டெய்லி ஏதோ ஒண்ணு பாத்துட்டே இருப்போம், நிறைய மக்களை சந்திப்போம், டெய்லி ஒரு விஷயம் நடக்கும், அது நல்லா இருக்கும், நமக்கு பிடிச்சிருக்கு.
1: நீங்க நடிச்சீங்களா? இங்க வாங்க, என்ன பண்ணிட்டு
3: இருக்கீங்க?
1: பயங்கரமான ஒரு தனியா எங்களுக்கு உணர்ச்சி கொடுத்தாலும் இவங்களை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவு சட்டையா
2: பண்ணீங்க.
1: நாங்க விருப்பப்படல அப்படின்ற மாதிரியே ஒரு பேஸ் ரியாக்ஷன். எப்படி இப்ப உங்ககிட்ட நிறைய பேர பசங்க இருக்காங்கல்ல, இருக்காங்கல்ல, அவங்க எப்படி சமாளிக்கீங்க? பயங்கரமா அட்டாசம் பண்ணுவாங்கல்ல, நினைக்கிறேன் அமைதியா இருங்கடா அப்படிதான் சொல்லுவீங்க.
2: அமைதியா இருந்தே சண்டை விடாதுன்னு சொல்லுவோம்,
1: ஒற்றுமையா இருக்கணும், அதனால சொல்லி தருவீங்க.
3: எல்லாருமே அங்க இருப்போம் அதை பார்த்து இவங்க கத்துவாங்க. எங்க இவங்க தாத்தா கூட வந்து சத்தம் போடுவாங்க, ஆனா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கத்திப்பாங்க, என்ன வேணுமோ செஞ்சு கொடுப்பாங்க, எல்லாரும் வரணும், வீட்டுல இருக்கணும் அப்படி நினைப்பாங்க. ஒரு வாரத்தை கூட வந்து அவங்க யாரையும் எனக்கு வந்து
1: அத்தை
2: சொல்லக்கூடாது.

0: அதான் சார்
1: வாங்க
0: அந்த ரிவர்ஸ் இல்லடா.

ஹாய் மக்களே, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அலையோட விளையாட நிகழ்ச்சியில் அந்த மாலை நேர கடற்கரை எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம் ஒரு சிறிய பாடலுக்கு பிறகு.

0: எத்தனை பாடல் கேட்டு இனிமையா இருந்தாலும் நேர்கூட பேசுற மாதிரி ஒரு இனிமை வருமா என்ன, பேசலாம் நம்ம ஆர்ஜே ஓடு. வணக்கம்.
1: நாங்க நம்பர் சொல்லாம இந்த இடத்த விட்டு போவே மாட்டோம் சொல்லிட்டு அவர் நின்னுட்டு இருக்காரு, அவர்கிட்ட வந்து மறுபடியும் வந்து அந்த கேம்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேவா? உங்களுக்கு அந்த நம்பர் கொடுத்துடலாமா? 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 750 நீங்க ட்ரை பண்றீங்களா?

64, 65, 64, 65, 66,

0: உங்களுக்காக அடுத்த கேம் ஷோ என்ன அப்படின்னா பாடல்கள் நீங்க வந்து சொல்லணும். ஒரு ஃபேமிலியா வரக்கூடிய ஒரு 5 பாடல்கள்.
1: சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொல்லாமல் சொந்தங்கள் பந்தங்கள் கூட வாடும்.
0: இன்னும் 3 பட்டது.
1: அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். ஆசை ஆசையா இருக்கிறதே, இது ஒரு ஆனந்தமே.
2: எங்கள் வீட்டில் எல்லா நாளும்
0: கண்டுபிடிக்கணும். தொடர்ந்து பேசலாம். இப்ப ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நீங்க நிகழ்ச்சி அலையோடு விளையாது.
3: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
4: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: இடம்பெறும். உழவர்களே, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் உடைய முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நேரம் சரியா 5:49 நொடிகள் ஆகியாச்சு. எஃப்எம் புதுவை 102.8 இது அலையோடு விளையாடு சேர்ந்த நிகழ்ச்சியை நான் உங்களை ஆர்ஜே பவனி பேசிட்டு இருக்கேன். நம்மளுடைய ஆர்ஜே பாரதி இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள், நல்ல ஃபன்னான கேம்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய நேர்களோடு பேசிடலாமா ஆர்ஜேவோடு? வணக்கம்.
5: வணக்கம்.
6: Okay, I'll give you the number.

0: ஹாய் மக்களே, ஸோ இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குங்க. ஆனால் என்ன பண்ணுறதுங்க, எங்கே போனாலும் இந்த நெட்ஒர்க் ஒரு பெரிய ப்ராப்ளமாக தாங்க இருக்குது இல்லையா. அதனால வார்த்தைகள் சரியாகவே விட மாட்டேங்குது. ஸோ கடற்கரை ஓரமாக அந்த காற்று வீசும்போது நெட்ஒர்க் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சரியாக நெட்ஒர்க்கில் பிடிச்சி பேசிடலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.
1: ஆஹா,

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறி ஏற்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 5:59. 59 நொடிகள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது அலையோட விளையாட நிகழ்ச்சி. ஓகே, ரசிச்சுட்டு இருக்கீங்க, பேசிடலாம் ஆர்ஜேவோட. வணக்கம்.
3: நீங்க எல்லாரும் இப்ப என்ன வீக்கெண்ட் அப்படின்றது வீக்கெண்டா அப்படின்னா உங்க ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் இயரும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கிட்டு போடுவோம்.
2: ரொம்ப தேங்க்ஸ் பேசலாம். இப்போ 102.8 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். எனக்கு அதையோடு விளையாடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நேரம் 6:07:15 சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும், எஸ் நிகழ்ச்சி நிறைவு பக்கத்துக்கு வந்தாச்சு. பேசிடலாம் நம்ம ஆர்ஜேவோட. வணக்கம்,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாட நிகழ்ச்சி நம்ம ராக் பீச்ல இருந்து தான் போச்சு. இன்னைக்கு பேசுறவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஜாலியா வந்து பேசினாங்க, நான் ஜாலியா என்ஜாய் பண்ணேன், நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஆர்த்தி பாரதி.
0: நன்றி ஆர்ஜே பாரதி. ஸோ இன்னைக்கு அலையோடு விளையாட நிகழ்ச்சியில் அந்த கடற்கரை ஓரமாக அப்படியே அந்த மணல் பரப்பில் நடந்து போகும்போது எவ்வளோ இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய இங்கே உட்காந்துக்கிட்டே இந்த வானொலி மூலியமாக அழகாக கேட்கும்போது அவ்வளோ ரம்யமாக இருந்ததில்ல. இந்த மாலை நேரம் காற்றும் அது கொடுக்குற

0: ஓசையும் அது கொடுக்குற இதமும் அப்பா பாப்பா பா சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதமான இந்த மாலை நேரத்தில் அழகாக நீங்கள் கேட்டிருந்தீங்க, விளையாடி விளையாட நிகழ்ச்சி நிறைவு பெறுது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களோட சந்திக்கிறேன். நான் ஆர்ஜே பவானி.
1: பாட்டு பாடவா?
2: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா?
0: இது ஓகே.
3: மனம் விரும்புதே,
1: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
4: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.

0: விளம்பரத்தினை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நடந்துச்சா RBI சொல்லுது விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் தொழில்நுட்பம், காலக்கெடு மற்றும் நம்பிக்கை ஆகிய 3 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டவை என்று திரு அமித்ஷா கூறினார். தனது குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்தியா எந்த எல்லைக்கும் செல்லும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தேசிய தேர்வு முகமையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தினார். வரும் 15ஆம் தேதி நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இதில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மகாத்மா காந்தியின் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு இந்த இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை இளம் தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற வீரர்களின் தியாகத்தை நாடு என்றென்றும் நினைவு கூறுவதாக பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். மேலும் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக துணிச்சலுடன் போராடி உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வியக்கம் தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் தைரியத்தையும் தேசப்பற்றையும் தாம் நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கினார். பிரெஞ்சு ஆளுநர் டியூப்ளெக்ஸின் கீழ் 1741ஆம் ஆண்டு முறையாக உருவாக்கப்பட்ட புதுச்சேரி காவல்படை 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதியன்று இந்திய காவல்படையின் ஒரு பகுதியாக மாறியது. குடியரசுத் தலைவரின் காவலர் வண்ண விருது என்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க அங்கீகாரத்தின் மூலம் நாட்டில் இந்த மிக உயர்ந்த கௌரவத்தை பெறும் 18வது மாநிலமாக புதுச்சேரி திகழ்கிறது. இத்தகைய உயரிய விருதை பெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு வாழ்த்து தெரிவித்து திரு அமித்ஷா, குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணக்கொடியை பெறுவது எந்தவொரு ஒழுக்கமான காவல்படையின் வாழ்விலும் மிக பெருமைக்குரிய தருணம் என்று கூறினார். கோரிமேடில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட திரு அமித்ஷா பேசுகையில், காலனி ஆதிக்க கால சட்டங்களுக்கு பதிலாக மோடி அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் தொழில்நுட்பம்

0: காலக்கெடு மற்றும் நம்பிக்கை ஆகிய மூன்று முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டவை என்று கூறினார். இந்த குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்காக மத்திய அரசு சுமார் 13,762 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் கூறிய அமைச்சர், ஜல்ஜீவன் இயக்கம், ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மற்றும் நேரடி பண பரிமாற்றம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் புதுச்சேரியில் சுமார் 7.7 லட்சம் மக்கள் பயன்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பேசுகையில்,
1: குடியரசுத் தலைவரின் இந்த தேசிய விருது புதுச்சேரி காவல்துறையினரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் கிடைத்தொரு மிகப்பெரிய அங்கீகாரம். உலக அளவில் புகழ்பெற்றொரு அமைதியான சுற்றுலா தலமாக புதுச்சேரி வளர்ந்து வருகிறது. உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நம்பிக்கையோடு புதுச்சேரிக்கு வருகிறார்கள். அதற்கு காரணம் நமது காவல்துறை. புதுச்சேரியின் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதுதான். அதற்காக காவல்துறை டிஜிபி, காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை வீரர்கள் மற்றும் அவர்களோட குடும்பத்தாரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். புதுச்சேரி காவல்துறையை வலுப்படுத்த 70 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், 880 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், 500 ஹோம்கார்ட்ஸ் உட்பட்ட சுமார் 1,400 புதிய பணி நியமனங்கள் போன 2 வருஷத்தில் நம்ம பண்ணியிருக்கிறோம். துடிப்பான இளைஞர்கள் காவல்துறை பணியில் சேர்ந்து இருக்கிறார்கள். ஐஆர்பிஎன் உட்பட சுமார் 2,300 காவலர்களுக்கு ஸ்பெஷல் கிரேட் பதவி உயர்வு மற்றும் சுமார் 300 காவலர்களுக்கு டைரக்ட் ப்ரமோஷன் வழங்கப்பட்டு இருக்கிறது. மாநில அளவில் நம்முடைய சிறப்பான செயல்பாட்டு தேசிய அளவில் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும்.
0: நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரி காவல்துறைக்கு கிடைத்துள்ள குடியரசுத் தலைவர் விருது காவல்துறையின் சிறப்பான பணிக்கு கிடைத்த பெருமையும் வெற்றியும் ஆகும் என்று கூறினார். மேலும் அவர் கூறுகையில்,
2: புதுச்சேரியை பொறுத்தவரை காவல்துறையானது குற்றங்களை தடுப்பது மட்டுமல்லாது குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிப்பதிலும் முதலிடத்தில் பெற்று வருகின்றது என்பதை எண்ணும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விருதனை பெற்றிருக்கின்ற நாம் சிறந்த முறையில் மேலும் பணியாற்றுவோம் என்ற நம்பிக்கையை உறுதி செய்கிற நிலையில் உங்களுடைய பணிகள் சிறக்க வேண்டும். அதற்கு தேவையான உதவியை இந்த அரசு நிச்சயமாக செய்து கொடுக்கும். காவல்துறையை பலப்படுத்துவதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிக நிதியை ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. காவல்துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்ற நிலையிலும் அரசானது பல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதற்கு நம்முடைய மத்திய அரசு நமக்கு மிகவும் உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது.
0: முன்னதாக புதுச்சேரி காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்ற அணிவகுப்பினையும் திரு அமித்ஷா பார்வையிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: தனது குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்த நாட்டின் பெண்கள் அணியும் சிந்தூரத்தை பாதுகாப்பதற்கும் இந்தியா எந்த எல்லைக்கும் செல்லும் என்ற உலகளாவிய செய்தியை ஆபரேஷன் சிந்தூர் தெரிவிப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற ரத்ததான முகாமின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளையும் அவர்களின் ஆதரவாளர்களையும் ஒழித்ததற்காகவும் இந்தியா மீது தீய எண்ணம் கொண்டவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டியதற்கும் இந்திய பாதுகாப்பு படைகளை அமைச்சர் பாராட்டினார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி, நாட்டில் சர்க்கரையின் தற்போதைய கையிருப்பு நிலை, உற்பத்தி அளவுகள் மற்றும் நடப்பு சர்க்கரை பருவத்திற்கான அதன் தேவை ஆகியவற்றை மதிப்பிடுவதற்கான உணவு மற்றும் பொது விநியோகத்துறையின் செயலாளர் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை இன்று நடத்தினார். அமெரிக்காவுடன் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட திரு மோடி, பிராந்திய மற்றும் சர்வதேச வளர்ச்சி, பரஸ்பர நல்லிணக்கம் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறினார். வரும் 15ஆம் தேதி நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்படவுள்ளதை முன்னிட்டு ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
4: ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்றி வருகின்றனர்.

0: தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் பேரணிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமானில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நடப்பாண்டு சூரியபாத் திட்டத்தின் கீழ் உலகின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்திய தூதரகத்தில் தொடங்கி மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து தூதரகங்களிலும் தேசிய கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை ராஜீவ்காந்தி சிலை அருகில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர், அமைச்சர்கள், பாஜக மாநில தலைவர் மற்றும் 500 மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட 1000 மேற்பட்டோர் மூவர்ண கொடிகளுடன் பங்கேற்றனர்.
1: கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஸ்மிதா சலிஹா வென்றார். தென்கொரியாவின் ஹாசன் நகரில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சீன வீராங்கனையான ஹான் குவின் ஜியை 14-21, 21-14 என்ற செட் கணக்கில் அஸ்மிதா வென்றார். அமெரிக்காவில் நடைபெறும் 20 உட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் உயரம் தாண்டுதல் பிரிவில் வசந்த்குமார் மேக்வால் வெள்ளிப்பதக்கத்தையும், நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கான் வெண்கல பதக்கத்தையும், ஈட்டி எறிதல் போட்டியில் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கத்தையும் பெற்று தொடர்ந்து இந்தியாவிற்கு 3 கிடைத்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்கள், தொழில்நுட்பம், காலக்கெடு மற்றும் நம்பிக்கை ஆகிய 3 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டவை என்று திரு அமித்ஷா கூறினார். தனது குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்தியா எந்த எல்லைக்கும் செல்லும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார். வரும் 15 நாட்டின் 80 சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கி வரும் 17 வரை நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
3: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
3: 2 கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
2: எங்க
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
6: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
8: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
9: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பட மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமே கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 27,000 வாங்கியிருக்கோம். 24 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு எங்களுக்கு, உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
10: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
11: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
10: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும்.
6: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சியில நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்பதே. சோ இந்த ஷோல நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்த நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர், ஹலோ.
4: ஹலோ, வணக்கம். நான் உறையூர்ல இருந்து கங்காதரம் பேசுறேன்.
0: ஓகே சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன். என்ன பாடல் வேணும் எனக்கு? அப்படியா? யார் அது?
4: ஆமா, அதெல்லாம் சொன்னா உங்கள்ட்ட சொன்னா ஊருக்கே சொன்ன மாதிரி இல்ல. சொல்ல வெண்ணிகளுக்கு
0: அதனால சொல்ல வேண்டிய
4: சொல்ல வேண்டிய மெசேஜ் போயிருது. ஆமா, சொல்ல வேண்டிய மெசேஜ் போயிருச்சு.
0: ஓகே,
4: அவங்க கொஞ்சம் கேப்போம்.
0: ஓகே, சோ ரகசியமாவே இருக்கட்டும், பாட்டை மட்டும் நம்ம கேட்கலாம் இல்லையா? கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 and 2271770.

0: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: காய்ச்சல், கடுமையான மூட்டுவலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
2: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
0: வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே. சோ இந்த ஷோல நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ அடுத்த பாட்டு கேட்க போறது யாரு? வணக்கம்.
3: வணக்கம் மேடம். சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: ஓகே கண்ணன் சார், சொல்லுங்க, எனக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: படம் வந்து பத்திரகாளிங்க.
0: சரி,
3: நான் ஒரு கை குழந்தைங்க, அந்த பாடல் கொடுங்க.
0: நீங்க ஒரு கை குழந்தை? ஓ, கண்ணன் ஒரு கை குழந்தைன்றதை வந்து நீங்க சிம்பாலிக்கா சொல்றீங்களா?
3: பாட்டு
0: கேட்கணும் அப்படின்னா சீக்கிரமா கால் பண்ணுங்க 2271760 and 2271770.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மடம் விரும்பதே. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ,
1: குட் ஈவினிங் ஆனந்த்.
0: குட் ஈவினிங், சொல்லுங்க. இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்றீங்க.
1: ராம் அப்துல்லா பிலிம்ல இருந்து

பாட்டு கேட்கலாம். தேங்க்யூ பாட்டு கேட்கலாமே. கால் பண்ணுங்க 2271760 and 2271770.

0: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்பதே சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர், ஹலோ.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே, சோ பேசுறப்பவே வந்துட்டு அந்த மிக்க மகிழ்ச்சியோட உங்க பேரை வந்து சொல்றது கேக்குறதுல எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன
3: மாதிரி கடத்திருக்குல்ல மேம், ஏற்பட்ட ஷோ இதெல்லாம் லைன் பிடிக்கிறதே பெரிய கஷ்டம் தெரியுமில்ல.
0: நீங்க சொன்ன உடனே நானே நம்பிட்டேன், பயங்கரமான ஷோ.
3: பணம் விரும்புதே, நீங்க 3 hours வச்சாலும் நாங்க பிஸியா வச்சிருப்போம் லைன்லாம். ஓகேவா?
0: சூப்பர் சூப்பர், வாங்க. உங்களை மாதிரி ஆட்கள் தான் எங்களுக்கு தேவையே, உங்களை மாதிரி நேயர்கள் தான்.
3: சரி, நல்லா இருக்கு. அதுவும் ஈவினிங் சமயத்துல அப்படியே உட்கார்ந்து அப்படியே பாடல்கள் ரசிச்சுட்டு, இன்னைக்கு வேற கொஞ்சம் ஓரளவுக்கு புது பாடல் எல்லாம் வந்தது, ஆஹா நல்லா இருக்குப்பா கேக்குறதுக்கு அப்படின்ட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணோம்.
0: சூப்பர் சூப்பர், அதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. ஷோ கேட்டா என்ன பாட்டு வேணும்?
3: இன்னைக்கு வந்து ஆட்டோகிராஃப், இது திரைப்படத்தின் பெயர்.
0: சரி,
3: சேரன் மற்றும் கோபிகாவுடைய நினைப்புல. மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா, வந்தலோ வந்தலோ. இந்த பாட்டு கொடுக்குறீங்களா?
0: என்னமா ஃபீல் பண்றாரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஷோல நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். சோ கால் பண்ணுங்க 2271760 and 2271770.

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஔர் சாதன் தேனா சாஹ்தா.
2: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை.
4: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

6:55 ஆகுதே. FM ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இந்த ஷோல நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம். சோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 and 2271770.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: ஏய், இங்க தாதா கிங்.
4: இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
5: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வன்மதி. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இதில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கி உரையாற்றுகையில், புதுச்சேரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்காக மத்திய அரசு சுமார் 13,762 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் காவலர்கள் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும், போதைப் பழக்கம் ஒழிந்து பிரதமரின் எண்ணப்படி இளைஞர்களை தேசத்தை கட்டமைக்கும் ஆக்கப்பூர்வமான பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் துணை

0: துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மேலும் பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரி காவல்துறைக்கு கிடைத்துள்ள குடியரசுத் தலைவர் விருது காவல்துறையின் சிறப்பான பணிக்கு கிடைத்த பெருமையும் வெற்றியும் ஆகும் என்று கூறினார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி, நாட்டில் சர்க்கரையின் தற்போதைய கையிருப்பு நிலை, உற்பத்தி அளவுகள் மற்றும் நடப்பு சர்க்கரை பருவத்திற்கான அதன் தேவை ஆகியவற்றை மதிப்பிடுவதற்காக உணவு மற்றும் பொது விநியோகத்துறையின் செயலாளர் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினர். நவோதயா வித்யாலய பள்ளிகளில் 2027-28 கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பில் சேர ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டிய கால வரம்பு நாளை 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று புதுச்சேரி ஜவஹர் நவோதயா வித்யாலய பள்ளி முதல்வர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 7:02 எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்பதே. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர், ஹலோ.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க, இங்க இருந்து பேசுறீங்க?
3: புத்திக்குள்ள கார்த்திபன் பேசுறேன் மேடம்.
2: ஓகே, சொல்லுங்க பார்த்திபன், என்ன பாட்டு கேட்க போறீங்க
3: மேடம்? இயற்கை பத்துல இருந்து காதல் வந்தா சொல்லி அனுப்ப அந்த பாட்டு கொஞ்சம் போறோம் மேடம்.
2: அப்படியே என்ன ஒரே சிரிப்பா இருக்கு இந்த பாட்டு கேக்குறப்போ, என்ன வெக்கமா?
3: வெக்கலாம் கிடையாது மேடம், நினைச்சு பாக்குறேன்.
2: நினைச்சு பாக்குறீங்க, சரி ஓகே, பாட்டு கேக்கலாமா?
4: அப்புறப்படுத்துவோம், கொசு உற்பத்தியை தடுப்போம், டெங்கு சிக்கன்குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
5: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர், ஹலோ.
3: எங்கள் தோழிக்கு முன்னிட வணக்கம்.
2: யார் பேசுற தோழர், யாரு, பேர் சொல்லுங்க.
3: கலையரசு பாளையம்.
2: ஓகே, சொல்லுங்க கலையரசு சார், எப்படி இருக்கீங்க? என்ன பாட்டு வேணும் எனக்கு?
3: கும்பாபிஷேகம் கொண்டு கோயிலுக்கு வருகிறார் பாடவடிய வீர
2: தாராட்டு.
3: உங்களை எங்களையும் ஒரு ஆட்டம் போட வைக்கிற ஒரு சுழலான பாடல்.
2: அப்ப இப்ப நீங்க டான்ஸ் ஆட போறீங்க?
3: எங்க நீங்களே ஆட போறீங்க?
2: சரி, ஓகே, நீங்க டான்ஸ் பண்ற மாதிரியான அந்த பாட்டை நாங்க பிளே பண்றோம். ஓகேவா? கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நன்றி.
4: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கேட்க போற இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவடையுது.

0: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் 7:15. தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா

0: 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வீரர்களின் அனுபவங்களை பிரதமர் கேட்டறிந்தார். கிளாஸ்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எந்தவொரு நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்று அவர் தெரிவித்தார். உடல் நலனை சீராக பராமரிப்பதற்கு இளையோர் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படுவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமையை வலுப்படுத்தும் நடவடிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் இதுவரை 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் ஹனோலில் நடைபெற்ற இந்த இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்திற்கு மக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். போதைப்பொருள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் இளையோர் கூடுதலாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 கூடுதலான விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதில் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1 கோடிக்கும் மேற்பட்ட ஒதுக்கீடுகள் பெண்களின் பெயர்களில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று போபால் விமான நிலையத்திலிருந்து புதிய விமான சேவைகளை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இணைந்து தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 3 ஆண்டுகளுக்குள் தாட்டியா, சாட்னா மற்றும் ரேவாவில் புதிய விமான நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கான ஒப்புதல்களை மத்திய அரசு விரைவாக வழங்கியதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடு தொடர்பாக போராட்டம் மேற்கொண்டு வரும் மாணவர்கள் தங்களது பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டுள்ளார். ராஞ்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாணவர்களின் நலனில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனுக்கு அக்கறை உள்ளதாக கூறினார். முதலமைச்சர் அளிக்கும் உறுதிமொழிகள் மீது மாணவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டார். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர்களிடையேயான பேச்சுக்கள் ராஞ்சியில் இன்று மாலை நடைபெற்றன. இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு சுதிவ்யா குமார், தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கென சிறப்பு நீதிமன்றம் ஏற்படுத்தப்படும் என்றார். இது தொடர்பான வழக்குகளில் 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தேர்வு முறைகேடு தொடர்பான நிதி பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இருப்பினும் தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றும் போராட்டம் தொடரும் என்றும் மாணவ பிரதிநிதிகள் தெரிவித்தனர். நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சர்வதேச பழங்குடியினர் தினத்தையொட்டி இன்று விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் பழங்குடியினர் எந்தவொரு உயரத்தையும் எட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். இதற்கு எடுத்துக்காட்டாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திகழ்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: பாட்னா, கொல்கத்தா, மும்பை மற்றும் பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றங்களுக்கான

0: தலைமை நீதிபதிகள் நியமனத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு காமேஸ்வர் ராவ் பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ரவீந்திரா குகே கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு மகேஷ் சந்திர திரிபாதி மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதி திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா அதன் தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருந்தபோது சிறையில் இருந்தவர்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்தே அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அவசர நிலையின்போது ஜனநாயகத்தை காப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எதிர்கொண்ட துயரங்கள் அளவிட முடியாது என்று குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வழக்குகளின் விசாரணை குறித்த காலத்திற்குள் நிறைவடைய வேண்டியதன் அவசியத்தை தேசிய மகளிர் ஆணைய தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இது தொடர்பான மண்டல மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான கொடும் குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். தார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் கண்டெய்னர் லாரி கார் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். மேற்கு இம்பால் மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொண்ட சோதனையின்போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். நேபாளத்தில் 8 கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. JSP, JP, AJP, NUPN, PLP, NSSP, BSPN மற்றும் KRM கட்சிகள் இணைந்து இக்கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இதற்கு முற்போக்கு கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். பெலகோராட் நகரை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா கூறியுள்ளது. இதற்கு பதிலடியாக யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கை லெபன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும், இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸும் இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ஹர்மித் தேசாயும் வெற்றி பெற்றனர். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதி தகுதிச்சுற்று ஆட்டத்திற்கு இந்தியாவின் சித்தார்த் ராவத், கரண் சிங், சசிகுமார் முகுந்த் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஹம் ஹம் ஹம் ஹம் என்னப்பா
4: ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.

0: ரெயின்போ புதுவை 102.8 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
4: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
5: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
7: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: நம்ம நாட்டாம 9 பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
5: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.
1: நேரம் 7:30. தொடர்வது நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
6: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
7: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
6: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
8: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பு

0: இருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
1: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: தமிழ் தமிழ். வா லட்சுமி, வா உள்ள வந்து உட்காரு. வா.
4: என்ன உடம்பு சரியில்லையா? என்ன டேப்லெட் சாப்பிடுற?
3: உடம்பு சரியில்லைன்னு சாப்பிடல, உடம்பு சரியா இருக்கணும்ன்றதுக்காக சாப்பிடுறேன்.
4: என்ன உடம்பு சரியா இருக்கணும்ன்றதுக்காகவா? என்ன சொல்ற?
3: ஆமா, வயசாகிட்டே போகுதுல்ல, உடம்புல எல்லா அசத்தும் குறையும். அது எல்லாத்தையும் இந்த ஒரு டேப்லெட் போட்டாலே சரி பண்ணிடலாம்.
4: அப்படி என்ன டேப்லெட் அது?
3: இந்த டேப்லெட்டா சொல்றேன், நல்லா கிளியரா கேட்டுக்கோ. கேட்டுட்டு நீயும் வாங்கி சாப்பிடு, சரியா?
4: சரி சொல்லு.
3: அதான் சொல்லிட்டே இருந்தல்ல, ரொம்ப நாளா எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, சரியா வேலை செய்ய முடியல, உடல் சோர்வா இருக்கு, ரத்த சோகையா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த இல்லையா?
4: ஆமா.
3: இத வந்து நான் எங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். இதை என் தம்பி கேட்டிருக்கான் போல. அப்ப அவன் தான் சொன்னான், ஏங்கா டாக்டர் கிட்ட எல்லாம் போயிட்டு நீ வந்து மெடிசன் எடுத்துக்க போற, இதுக்கு இயற்கையிலே கிடைக்கிற ஒரு சூப்பர் விஷயம் இருக்கு அப்படின்னு
4: சொன்னான். என்ன விஷயம்?
3: அதை தான் நானும் அவன் கிட்ட கேட்டேன். அப்பதான் சொன்னான், சுருள் பாசி அப்படின்னு சொல்லிட்டு.
4: சுருள் பாசியா? அது என்னது?
3: அதான் ஸ்பைருலினான்னு சொல்லுவாங்க. இது கடல்ல வளர்ற ஒரு ஆல்கி.
4: ஓஹோ, கடல்ல இருந்து எப்படி எடுத்துட்டு வருவாங்க?
3: இது கடல்ல இருந்ததுன்னு உண்மைதான், ஆனா இது நம்ம நம்ம வீட்லயே வளர்த்து குடுக்கறாங்க. அவங்க கிட்ட இருந்துதான் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நான் வாங்கினேன்.
4: வீட்ல இருந்தா? அது எப்படி?
3: இததான் நானும் கேட்டேன். அப்பதான் எனக்கு இது சம்பந்தமா ஒரு ஆடியோ வந்து என் தம்பி அமைச்சிருக்கான்.
4: அது என்ன ஆடியோ? தமிழ்
3: ஆல் இண்டியா ரேடியோல உழவர் உலகம்னு ஒரு ப்ரோக்ராம் போகுது இல்ல?
4: ஆமா.
3: அந்த ப்ரோக்ராம் நீ தானே கேப்ப?
4: கண்டிப்பா, அதை நான் எப்படி மறப்பேன்.
3: அந்த ப்ரோக்ராம்ல போனதுதான் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அமைச்சிருக்கான்.
4: அது என்ன ஆடியோ? தமிழ்.
3: அதுவா, சுருள் பாசி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் 50 குடி கே கிருஷ்ணவேணி அவர்களோட நேர்முகம் கேட்க போறோம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். கேட்கலாமா?
4: கேக்கலாமே.
5: வணக்கம் மேடம். கண்ணுக்கு தெரியாத தண்ணீர்ல வளரக்கூடிய ஒரு வகையான பாசியான சுருள் பாசி ஸ்பைரலினா, தமிழ்ல சொல்லணும்னா நீர்க்கிரைன்னு சொல்றாங்க. இந்த நீர்க்கிரை வளர்ப்பு என்பது குறைஞ்ச செலவுல அதிக லாபம் தரக்கூடிய ஒரு விவசாய தொழில்னு சொல்லலாம். இது ரேஸ்வே டேங்க், அப்புறம் மண்பானைகள், இது போன்ற எளிய முறைகளை வளர்த்து பொடி, கேப்சூலு, சோப்பு, தீவனம், அழகு சாதன பொருட்கள், மீன் உணவு, பட்டுப்புழு தீவனம், இப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி வருமானமும் ஈட்டலாம். எதிர்காலத்தில் இதனுடைய தேவை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய சுருள் பாசி எப்படியெல்லாம் நீங்கள் வளர்க்குறீங்க, அதை மதிப்பு கூட்டி இப்போ நீங்கள் என்னென்ன பொருட்களை எல்லாம் தயாரித்து விற்கிறீங்க, அதை பற்றி தான் உங்ககிட்ட இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கிறேன். சுருள் பாசினா என்ன, எப்படி அது இருக்கும், சில பேர் பார்த்து கூட இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அதை எப்படி நீங்கள் வளர்த்து விற்பனை செஞ்சுட்டு வரீங்க? எவ்வளோ தொழில் இருக்கு சுருள் பாசி வளர்ப்பு, ஏன் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, அதை பற்றியெல்லாம் சுவாரஸ்யமாக சொல்லுங்களேன்.
6: சுருள் பாசினா என்னன்றதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு நீரில் வளரக்கூடிய ஒரு வகையான பாசி. உலகத்தில் ஒரு 2500 வகையான பாசி இருக்கு. அதில் இது ஒரு வகையான பாசி. சுருள் பாசி என்பது ஒரு நீல பச்சை பாசி. வைட்டமின், தாதுக்கள் எல்லாமே நிறையா இருக்கு. மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்ட ஒரு இயற்கை உணவு இது. இது ஃபுட் சப்ளிமெண்ட்டாக இதை நம்ம எடுத்துக்கலாம். இது இதை வந்து நாங்கள் ஏன் வளர்க்கணுன்றது நாங்கள் முடிவு பண்ணோம்னா, இது மாதிரி இத்தனை சத்துக்கள் இருக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு அப்படின்றதுனால இதை நாங்கள் இதை எடுத்து பண்ணுறோம்.
5: அது எப்படி இருக்கும் உருவத்தில், அதை பற்றி சொல்லுங்களேன்.
6: சுருள் பாசின்றது தண்ணியில் வந்து இருக்கும்போது உருவம் தெரியாது. மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது தான் அதோடைய ஸ்பைரல் ஷேப் உருவமைப்பு தெரியும். நேரடியாக பார்க்கும்போது தண்ணியில் வந்து கலர் மட்டும்தான் இருக்கும்.
5: எவ்வளோ சைஸ் இருக்கும்?
6: சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 300 அளவு மைக்ரோமீட்டர்ஸ்.
5: சுருள் பாசி எப்படி வளர்க்கணும், வளர்க்குற சூழ்நிலை எப்படி இருக்கணும், இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
6: தண்ணியில் தான் வளர்க்கணும். அது மாதிரி சூரிய ஒளி மெயினாக வேணும். ஓப்பன் பிளேஸில் தான் நம்ம வளர்க்கணும் அதை. அப்போ ஒரு தொட்டியில் நம்ம தண்ணி விட்டு தாய்ப்பாசி வாங்கிட்டு வந்து அதில் போட்டு நம்ம அதுக்கப்புறம் 7 நாள்லயே அதை அறுவடை பண்ணிடலாம்.
5: ஒரு விவசாயி வந்து அது வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு, எங்க வந்து வாங்கினு வரணும்?
6: எங்களை மாதிரி ஃபார்ம் வச்சிருக்கவங்கள்ட்ட தாய்ப்பாசி கிடைக்கும், அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம்.
5: வளர்க்க போறவரு உங்ககிட்ட வாங்கணும்னா எவ்வளவு விலை கொடுத்து வாங்கணும்?
6: 1 kg 200 ரூபாய் 300 ரூபாய் அப்படி கொடுப்போம் தாய்ப்பாசி மட்டும்.
5: இப்ப நீங்க எவ்வளவு அளவு உள்ள இடங்கள்ல நீங்க இப்ப வளர்க்குறீங்க?
6: 1 ஏக்கர் பரப்பளவு இருக்கு சார் எங்களோட ஃபார்மு. அதுல பாத்தீங்கன்னா 20 அடி அகலமும் 150 அடி நீளமும் அந்த அளவுக்கு நாங்க தொட்டி வச்சிருக்கோம். ஷீட் போட்டு அது உள்ள தண்ணி விட்டு அஜிடேட்டர் போட்டு வளர்த்துட்ருக்கோம். ஃபுல்லாக மிஷினரியாக பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணலாம். மேனுவலாகவும் நம்ம செய்யறதும் செய்யலாம்.

0: இப்போ வந்து சின்னதாக 10 க்கு 20 அந்த அளவுக்கு தொட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தொட்டியிலும் ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சுட்டு அதில் கிண்டி அந்த மாதிரியும் இங்கே மேனுவலாகவும் செய்யலாம்.
1: நீங்கள் வச்சுக்கிற இடம் ஒரே அளவுள்ள ஒரு தொட்டியா இல்லை அதில் பார்த்து பார்த்தா பிரித்து வச்சுருப்பீங்களா?
0: ஒரு தொட்டி எங்களோடது 20 க்கு 180 அடி நீளம், அதே மாதிரி 6 தொட்டி நாங்கள் வச்சுருக்கோம். அப்போ எங்களுதில் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிக்கு
1: எத்தனை கிலோ உற்பத்தி பண்ணுவீங்க?
0: உற்பத்தி பண்ணுறது ஒரு நாளைக்கு 30 கிலோ 40 கிலோ ஈரப்பாசி எடுப்போம். அது மாதிரி ஒரு நாளைக்கு 3 தொட்டி எடுக்கணும். ஒரு நாளைக்கு 120 கிலோ கம்பல்சரி நம்ம வந்து ஈரப்பாசி எடுப்போம்.
1: இப்போ ஒரு தொட்டி இருக்குது இல்லைங்களா, அதில் தண்ணி அளவு எவ்வளோ, முழு மட்டத்துக்கு வச்சுக்கணுமா இல்லை அரை மட்டத்துக்கு?
0: தொட்டியோட அளவே ஒரு 2 அடி உயரம் தான் இருக்கும். 1.5 அடிக்கு தான் அதில் தண்ணி வச்சுருப்போம். அதில் வந்து ஃபுல் தண்ணியும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணாமல் 50,000 லிட்டர் அளவுக்கு அதில் பாதி கொண்டு வந்து அவ்வளோவுக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணால் போதும்.
1: தண்ணீர் வசதி எப்படி, நீர் மோட்டர் மாதிரி?
0: ஆமாம், போர் தண்ணி தான் ஆக்சுவலாக இதுக்கு யூஸ் பண்ணணும். கார்பரேஷன் தண்ணியோ இல்லை குளத்துல இருந்து இருக்கிற தண்ணியோ இல்லை கிணத்து தண்ணியோ இது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வேற வகையான பாசி வந்து இதில் வளர்ந்துடும். பியூரான போர் தண்ணி தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம, வேற எந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை வளர்க்குற முறை பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுறது முக்கியம். சாதாரண தண்ணியிலே 6 to 8 அளவுக்கு பிஹெச் லெவல் இருந்தால் தான் இதை வந்து வளர்க்கறதுக்கான சரியான தண்ணி அப்படின்னு அதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த இடத்துல வளர்க்கலாங்கிறதையும் முடிவு பண்ண முடியும். ஃபுல்லாக வெயில் படுற மாதிரி இருக்கணும், ஓப்பன் பிளேஸில் தான் வளர்க்கணும்.
1: அப்போ மழைக்காலம் என்ன பண்ணும்?
0: மழைக்காலங்களில் இருக்கலாம், ஃபஸ்ட்டு பாசி விட்டு ஒரு 8 நாளுக்குள்ளே மழை வராமல் இருந்தால் போதும். அப்புறம் பிஹெச் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டாலே நமக்கு தானாக அது சரியாயிடும். 30 கிலோன்னு சொல்கிறத விடவே 60 கிலோ கூட சில டைம் ஒரு தொட்டியில் வர்ற வாய்ப்பு இருக்குது. கரெக்டான அந்த வெப்பநிலையும் சூழ்நிலையும் இருந்ததுன்னா நல்லா வளர்ச்சியும் கொடுக்கும். அதனால் நம்ம இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற கணக்கும் கிடையாது. நம்ம பராமரிப்பு முறையும் மெயினாக இருக்குங்க சார்.
1: என்னென்ன பயன்படுத்துறீங்க?
0: பிஹெச் மீட்ரு, ஓடி மீட்ரு இருக்குது, அது பார்ப்பேன். கார்பனேட் அளவு CO3 HCO3 அது பார்க்கணும், அது பார்ப்பேன். மைக்ரோஸ்கோப்பில் லென்த் எப்படி இருக்குன்றதும் பார்க்கணும். அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றதையும் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது நமக்கு தெரியும்.
1: இது உற்பத்தி பண்ணுறது மேனுவலும் பண்ணலாம், தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி
0: பண்ணலாம். நமக்கு பெரிய லெவலில் பண்ணால் பெனிஃபிட் ரொம்ப நல்லாவும் இருக்கும், வேலையும் குறையும். மேனுவலாக பண்ணும்போது வேலை பளு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வேற.
1: சுருள் பாசினுடைய உற்பத்தி காலம் 7 நாள்னு சொன்னீங்க, இப்போ 7 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்?
0: இந்த டெஸ்ட் ஓடி பார்க்கும் இல்லைங்களா, அதில் பார்க்கும்போது எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சதுன்னா அதை நாளைக்கு அதுக்கு அறுவடைக்கு தயாராக இருக்குது இந்த தொட்டி அப்படின்னு நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அதை ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அதை எடுத்து துணியில் வடிகட்டுவோம் சார், அதுக்குன்ற துணி இருக்குது, அந்த துணியில் வடிகட்டி மேனுவலாக பண்ணும்போது கையாலே எடுத்து மொண்டு மொண்டு ஊற்றி ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் வச்சு ஊற்றுவாங்க வலை வச்ச ஃப்ரேமில். ஆனால் நம்ம மிஷினரியில் பண்ணும்போது பெரிய ஃப்ரேமில் மோட்டார் வச்சு அதில் இறச்சி தண்ணி ஃபில்டர் பண்ணுவோம். ஃபில்டர் பண்ணி அந்த தொட்டிக்கே ரிட்டர்ன் போயிடும் தண்ணி, பாசி மட்டும் மேலே நல்லா படிஞ்சு துணியில் அழகாக இருக்கும். நம்ம டெய்லியும் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை வழித்து எடுத்து அதை வந்து அதில் உப்பு தண்ணியில் தான் மோஸ்ட்லி நம்ம உப்பு தான் போடுறோம். அதில் வளர்க்குறதுக்கு உப்பு போடுவோம். அதில் வந்து உப்பு இருக்குனால அந்த உப்போட இதை எடுக்கணும்னா நல்ல தண்ணியில் நல்லா அலசணும். 1 மடங்கு பாசினா 3 மடங்கு தண்ணி அதுக்கு ஊற்றும். நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பிஹெச் லெவலை குறைப்போம். அதில் தண்ணியை வடிச்சிட்டு அதை புழிஞ்சி வெயிலில் காய வைக்கணும். இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. எப்படின்னா சோலார் முறையிலேயே காய வைக்கலாம், ஸ்ப்ரே ட்ரையரில் காய வைக்கிறவங்களும் அது அவங்களோட முதலீடு பொறுத்து இருக்குது. காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நல்ல வெயில் இருந்தால் ஒரே நாளில் காஞ்சிரும், சரியான வெயில் இல்லைன்னா 2 நாள் கூட சில டைம் ஆகும். ஆனால் ஒரே நாளில் ஒரு 2 மணி நேரத்தில் அது காஞ்சிரும் சார். ஈரப்பதமே இருக்கக்கூடாது, நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் ட்ரம்ல போட்டு. நம்மளுக்கு கேட்கும் போது அதை பவுடரை அரைச்சி கொடுப்போம் இல்ல கேப்சூலோ.
1: எத்தனை நாட்களுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சு
0: சார்? 2 வருஷம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு.
1: இதுக்கான ட்ரைனிங் நீங்க போனீங்களா?
0: ஆமா, முடிச்சிருக்கேன். சென்னையில விருத்தாசலம் வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்கு, அங்கேயும் நம்மளுக்கு சந்தை வாய்ப்புகள் பத்தி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஸ்டால் போடுறதுக்கான இது கொடுக்குறாங்க.
1: நீங்க என்னென்ன சுருள் பாசில மதிப்பு கொட்டப்பட்ட பொருட்கள் எல்லாம் தயாரிச்சு விற்பனை பண்றீங்க?
0: பவுடரு, டேப்லெட்டு, காஸ்மெட்டிக்ல அந்த மாதிரி பண்ற மாதிரி கொஞ்சம் சோப்பு, ஹேர் ஆயிலு அந்த மாதிரி பொருட்களும் நாங்க கொடுக்குறோம் சார். டேப்லெட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ 4 விதமாக இப்போ நாங்கள் அது மாதிரி போட்டிருக்கோம். எப்படின்னா ஒன்று முருங்கை, அது கூட ஆட் பண்ணியிருக்கோம் டேப்லெட்டில். அப்புறம் வெந்தயம் அது ஆட் பண்ணியிருக்கோம், ஒமேகா 3 அது ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 3 விதமாக அதில் மிக்சிங் பண்ணி அந்த மாதிரியும் கொடுக்குறோம். வெந்தயம் போடும்போது சுகர் பேஷண்ட் சாப்பிட்ற மாதிரியும், இப்போ முருங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுக்கு அயன் இருக்கு இல்லைங்களா, அதனால அதுவும் மிக்சிங் போட்டு புதுசாக இப்படி தயார் பண்ணி அந்த மாதிரி கொடுக்குறோம்.
1: இப்போ நீங்கள் சுருள் பாசியில் தயாரிக்கிற பொருள் எல்லாம் எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் உள்ளவர்கள் சாப்பிடலாம்?
0: எல்லாருமே சாப்பிடலாங்க சார், 6 வயசுலேருந்து சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்க கம்மியான அளவில் எடுத்துக்கணும். பெரியவங்க சாப்பிடும் போது ஒரு நாளைக்கு சார் 4 to 8 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணுங்க சார். சாதாரணமாக வந்து 4 to 8 கிராம் அளவு நம்ம இதை எடுத்துக்கணும். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 1-2 கிராம் அளவுக்கு நம்ம கொடுக்கலாம்.

0: சரி, உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 to 5 கிராம் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது எடுத்துக்கலாம். 8 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம்.
1: யாராரு அந்த பவுடரை எப்படி எல்லாம் சாப்பிடலாம்?
0: ஜூஸாவோ சாப்பிடலாம், இல்ல மோர்ல தண்ணியில அது மாதிரி கலந்து சாப்பிடலாம், ஸ்மூதி அது மாதிரி பண்ணி சாப்பிடலாம், சாலட்ல பண்ணி சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன உணவு பிடிச்சிருக்கோ அந்த சூடான பொருட்களில் போடாம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம்ல மிக்ஸ் பண்ணி அது மாதிரி சாப்பிடலாம். ஃப்ரூட் சாலடு, வெஜிடபிள் சாலட் அந்த மாதிரி சாப்பிடலாம். இட்லி பொடியில கூட சிலது செய்யலாம், சில பேர் இந்த அப்பளம் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் கேக்கு, பிஸ்கெட்டு அந்த மாதிரி, இந்த சிறுதானிய பிஸ்கெட் இருக்குறீங்களா, குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது சாக்லேட்ல மிக்ஸ் பண்ணி சாக்லேட் மாதிரி அதுவும் நாங்க பண்றோம்.
1: அவங்களுக்கு தகுந்த மாதிரி,
0: அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி சாப்பிட விரும்புறாங்களோ அது சாப்பிடலாம். இது மெயினா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஜூஸ்ல மோர்ல இந்த மாதிரி சாப்பிடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: அதனால என்னென்ன மருத்துவ பயன்களாம் இருக்கு மேடம்?
0: புரோட்டீன் பாத்தீங்கன்னா 60-70% புரோட்டீன் இருக்குங்க சார். ஆன்டி ஆக்சிடென்ட், பீட்டா குரோட்டீன், அயனு, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், கால்சியம், மெக்னீசியம் இது எல்லாமே இதுல இருக்குங்க சார். பைக்கோசைனின் அப்படின்ற ஒரு நிறமி இருக்கு, அது வந்து புற்றுநோயை குணப்படுத்துற அளவுக்கு அது

0: மோர்ல இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: அதனால என்னென்னலாம் மருத்துவ பயன்களாக இருக்குது மேடம்?
0: ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 60-70% ப்ரோட்டீன் இருக்குங்க சார். ஆன்டி ஆக்சிடென்ட்டு, பீட்டா குரோட்டீன், அயனு, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், கால்சியம், மெக்னீஷியம், இது எல்லாமே இதில் இருக்குங்க சார். பைக்கோசைனின் அப்படின்ற ஒரு நிறமி இருக்குது, அது வந்து புற்றுநோயை குணப்படுத்துகிற அளவுக்கு அதுவும் இதில் இருக்கிறதுனால அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பாலூட்டும் பெண்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அவங்க சாப்பிட்லாம். எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்குங்க சார். அப்புறம் ஹேர் லாஸ் ஆகிறவங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பால், இறைச்சி, மீன் இதை விட 3 மடங்கு இதில் அதிகம் இருக்கு. ஆமா, கேரட்ல இருக்கிறத விட 27 மடங்கு இதில் அதிக சக்தி இருக்கு. காய்கறின்னு பார்த்தீங்கன்னா 1000 கிலோ காய் எடுக்கத்தா எவ்வளோ சத்து வருமோ அது வந்து 1 கிலோ ஸ்பைருலினாவில் கிடைக்குது. அது மாதிரி ஒவ்வொரு இதுல இருந்தும் இப்ப நமக்கு அதிக சத்துக்கள் இது ப்ரோட்டீன் இருக்கு.
1: சுருள் பாசின்னு சொல்லப்படுற நீர்க்கரையில இவ்வளவு சத்து இருக்குன்னு சொல்றீங்க, இது மக்களிடையே அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கா மேடம்?
0: விழிப்புணர்வு இருக்குங்க சார். வேளாண்மை இதுல நமக்கு ஸ்டால் கொடுக்கும் போது விவசாய மக்களும் அங்க வராங்க இல்லைங்களா, அப்ப நம்ம ஸ்டால் போடும் போது அவங்க இதை பத்தி என்னன்னு புதுசா வர்றது இருக்கிறதுனால கேட்பாங்க. விவசாய மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது, எல்லாருக்குமே தெரியுது சார் இதை பத்தி.
1: சுருள் பாசி வளர்க்குறீங்களா மேடம்? இப்போ அறுவடை வந்து 7 நாளுக்குள்ளேன்னு சொன்னீங்க, 7 நாள் அறுவடை பண்ணிட்டு அதையும் பச்சையோட சாப்பிடலாமா மேடம்?
0: தண்ணியில் அலசிட்டு ஃப்ரெஷ் ஜூஸாகவே போடுவோம், அது நல்லாவே இருக்குங்க சார். அது உடம்புக்கு பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்ட ஒரு 2 மணி நேரத்துலேயே உடம்பு நல்லா சுறுசுறுப்பாகவே இருக்கும். காலையில் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டோன்னா மதியம் 3 மணிக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும்.
1: அந்த சுவை என்ன மாதிரி?
0: சுவை கிடையாது, பாசியோட வாசனை அவ்வளோதான் வரும். மற்றபடி வேற நம்ம எது கூட சேர்ந்து சாப்பிட்றோமோ அதோட டேஸ்ட் தான் வரும். ஜூஸ் போடும்போது லெமன் ஜூஸில் ஆட் பண்ணி குடிப்போம், அந்த லெமன் ஜூஸோட டேஸ்ட் தான் இருக்கும்.
1: சாப்பிட்றது மட்டும் இல்லாம வேற ஏதாவது பயன்பாடு இருக்கா?
0: அலங்கார மீன் வளர்க்கறதுக்கு ரொம்ப இதை யூஸ் பண்றாங்க. நல்லா ஷைனிங்காவும் நல்லா ஆரோக்கியமாவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு வளர்க்குறவங்களே என்கிட்ட சொன்னாங்க. அதை பத்தி குட்டி குட்டி இறால்லாம் இருப்பீங்களா, அப்போ அந்த இதுக்கு தீவனமா இதை கொடுத்து இது நல்லா வளர்த்து எடை அதிகரிக்கிறதுக்கு நிறைய பண்றாங்க. மெயினா அந்த மாதிரி இறால் பண்ணைக்கு நிறைய யூஸ் பண்றாங்க. கோழி பண்ணைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்போ கோழிக்கு நாங்களே அதை பார்த்துருக்கோம், வெயிட்டும் நல்லா ஏறி இருக்கும்.
1: நம்ம சுருள் பாசி வளர்ப்புல சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு?
0: கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக்கிட்டு ஆக்சிஜனை வந்து 30 மடங்கு அதிகமாக வெளியிடுதுங்க சார். அதனால நமக்கு சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லா இருக்கும். இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கே நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப உதவுதுங்க சார்.
1: சுருள் பாசி தயாரிப்பு வந்து ஒரு சாதாரண தொழில் மட்டும் இல்லை, திட்டமிடுதல் தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். மேடம், இதுவரைக்கும் சுருள் பாசி வளர்ப்புல நிறைய தகவல்களை தெளிவாக சொன்னீங்க. உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி.
2: என்ன லக்ஷ்மி, ஆடியோ கேட்டியா, எப்படி இருந்தது?
3: தமிழ் சூப்பரா இருந்துச்சு. சுருள் பாசி வளர்ப்பு மற்றும் மதிப்பு குட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் 50குடி கே கிருஷ்ணவேணி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு தமிழ். உண்மையே சொல்ல போனா இந்த சுருள் பாசிய நாம கூட வளர்க்கலான்னு ஒரு ஐடியா வருது இல்ல?
2: கண்டிப்பா.

0: சரி, நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன்.
1: என்ன விஷயம்? ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன?
0: ஆமா, நான் ஒரு எக்ஸிபிஷன் போயிட்டு வந்தேன். அந்த எக்ஸிபிஷன்ல மீன் கண்காட்சி வச்சிருந்தாங்க. அது பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா?
1: அதான், அலங்கார மீன்னா பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா என்ன? அது பார்த்தா இவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். இப்ப நிறைய பேர் வீட்டுல அலங்கார மீன் இருக்கிறத நம்மளும் தானே பார்த்துட்டு இருக்கோம். எனக்கும் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. நீ போனது தெரிஞ்சிருந்தா அவங்க கூட வந்து நான் வாங்கியிருந்திருப்பேன்.
0: அதுக்கே கவலைப்படுற தமிழ், நாமளே இந்த அலங்கார மீன் வளர்ப்பு வீட்டுல வளர்க்கலாம்.
1: அது அலங்கார மீனை நம்ம வீட்டுல வளர்க்கலாமா? அது ரொம்ப கஷ்டம் இல்ல? எப்படி பாத்துக்கிறது? இடம்லாம் நிறைய தேவைப்படும். மெயின்டைன் பண்றதுக்குலாம் நிறைய ஆள் தேவைப்படுமோ என்னமோ.
0: அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, சின்ன இடத்துல நல்ல வருமானம் பாக்குற மாதிரி மீன் வளர்க்கலாம்.
1: நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு, நான் அதை ஃபாலோ பண்ணி சூப்பரான ஒரு அலங்கார மீனை வளர்க்கலாம்னு ஆசைப்படுறேன்.
0: ஓகே, கண்டிப்பா வளர்க்கலாம். அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதாவது அலங்கார மீன் வளர்ப்பு குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்துல மீன்வளத்துறை தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வி திருமூலன் அவர்கள் பேசிய உரையை கேட்டா உனக்கும் அந்த அலங்கார மீன் வளர்ப்பு வளர்க்கறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கேக்கலாமா?
1: கண்டிப்பா.
2: அலங்கார மீன் வளர்ப்பின் மூலம் நமது வீட்டு தோட்டத்தில் மற்றும் மாடியில் கிடைக்கக்கூடிய இடத்தில் இந்த அலங்கார மீன் வளர்ப்பை மேற்கொண்டு வருமானத்தை ஈட்டுவதை பற்றி இப்பொழுது காண்போம். உலகில் உள்ள பொழுதுபோக்கு அம்சங்களில் அலங்கார மீன் வளர்ப்பு புகைப்பட கலைக்கு அடுத்ததாக இது இரண்டாம் இடத்தில் உள்ளது. இந்த அலங்கார மீன் வளர்ப்பு நமது வரவேற்பு அறையில் கண்ணாடி தொட்டியில் மீன்களை வளர்ப்பது வீட்டிற்கு அழகை மேலும் சேர்க்கின்றது. மற்ற செல்லப்பிராணிகளை விட சிறிய உருவம், வீட்டில் உள்ள சிறிய இடத்தில் பொருந்துதல் மற்றும் மற்ற செல்லப்பிராணிகளைப் போல் வளர்ப்பில் எந்தவித சிரமமின்றி இயற்கையாக நம்மோடு ஒத்துவிட்டு வாழ்வது இந்த மீன்களை வளர்ப்பதற்கு ஒரு முக்கிய காரணம். மேலும் மாணவர்கள் உயிரியல் சம்பந்தமாக கல்வி அறிவை வளர்க்கவும் இது உதவுகின்றது. மேலும் வீட்டில் உள்ள நோயாளிகள், பெரியவர்கள் இந்த அலங்கார மீன் வளர்ப்பு தொட்டியில் மீன்கள் நீந்தும் அழகை ரசிக்கும் பொழுது அவர்களுடைய மன இறுக்கம் தளர்ந்து மனதிலும் உடலிலும் ஒரு உற்சாகத்தை அளிக்க இது உதவுகின்றது. இவற்றுக்கெல்லாம் மேலாக சிறிய முதலீட்டில் மாதந்தோறும் சிறு வருவாய் வர வீட்டில் உள்ள பெண்கள் மற்றும் படித்த வேலையில்லாத இளைஞர்களுக்கு இது ஒரு சிறப்பு தொழிலாக அமைகிறது. அலங்கார மீன்களில் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று முட்டையிட்டு குஞ்சு பொறித்து இனப்பெருக்கம் செய்யும் மீன்கள், மற்றொன்று நேரடியாக மீன் குஞ்சுகளை ஈன்று இனப்பெருக்கம் செய்யும் மீன்கள். இந்த முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் மீன்களில் அலங்கார மீன் வளர்ப்பில் மிக அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற மீன்கள் தங்க மீன் என்கின்ற கோல்டு ஃபிஷ், ஃபைட்டர் மீன், கௌராமி, வரிக்குதிரை, கோய்கார்ப், ரெட்டெயில் ஷார்க், டெட்ரா போன்ற மீன்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். அதிலும் ஏஞ்சல் என்ற மீன்கள் மற்றும் டிஸ்கஸ், ஃப்ளோரான், அரோனா போன்ற மீன்கள் எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய மீன்கள். குட்டியிட்டு இனவிருத்தி செய்யும் மீன்களில் கப்பீஸ், மாலி, கத்திவால் மீன் என்கின்ற ஸ்வாட்டெயில், பிளாட்டி, இந்த நான்கு வகையான மீன்களும் இதில் சிறப்பான மீன்களாக அமைகின்றது. இந்த நான்கு வகையான மீன்களிலும் பல்வேறு பிரிவுகள் உள்ளன. ஒவ்வொரு மீன்களின் தோகை அமைப்பு, வண்ணம், உடல் அமைப்பை பொறுத்து பல்வேறு மீன்கள் இதில் உற்பத்தி செய்யப்பட்டு மீன்கள் வளர்க்கப்படுகின்றன. ஆண் மீன்களுக்கு கழிவு வெளியேறும் பகுதியில் உள்ள துடுப்பு முள் போன்ற நீண்டு இருக்கும் முதுகு தடுப்புகள் வாழ்வரை நீண்டு இருக்கும். பெண் மீன்களுக்கு கழிவு ஏறும் பகுதியில் உள்ள துடுப்புகள் வட்ட வடிவத்தில் அகலமாக இருக்கும், வயிறு உப்பிய நிலையில் காணப்படும். ஆண் மீன்களுக்கு வயிறு தட்டையாகவும் முதுகு துடுப்பு தொகை நீண்டும் காணப்படும், வண்ணம் மிகுந்ததாகவும் காணப்படும். கோல்டு ஃபிஷ் எனப்படும் தங்க மீனை இனவிருத்தி செய்யும் முறைகளை பற்றி காண்போம். இந்த மீன்களின் இனவிருத்திக்கு ஒரு பெண் மீனையும் இரண்டு ஆண் மீன்களையும் 200 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சிமெண்ட் தொட்டிகளில் நீர் நிரப்பி மாலை நேரத்தில் விட வேண்டும். விட்ட பிறகு வேலம்பாசியினை அந்த தொட்டியில் பரப்ப வேண்டும். பெண் மீனின் எடைக்கு 4 மடங்கு அளவுக்கு பரப்பிவிட வேண்டும். இந்த செயலுக்கு பிறகு இந்த மீன்கள் சுமார் 300-500 முட்டைகள் கூட இந்த பெண் மீன்கள் இடுகின்றன. முட்டையிட்ட இந்த மீன் குஞ்சுகள் 60-72 மணி நேரத்தில் பொறித்து வெளிவரும். 3 நாட்களுக்கு முன்பே உரமிட்டு நுண்மீன் உணவு உற்பத்தி செய்யப்பட்ட தொட்டிகளில் சதுர மீட்டருக்கு 200 மீன் குஞ்சுகள் என்ற அளவில் இருப்பு செய்ய வேண்டும்.

0: அடுத்ததாக கௌராமி மீன்கள் நுரைக்குமிழ் போல் கூடு கட்டி அதில் முட்டையிட்டு இனப்பெருக்கும் வழக்கம் கொண்டவை. இவற்றை 50-100 லிட்டர் அளவுள்ள கண்ணாடி தொட்டியில் ஆண் மீன் ஒன்றுக்கு ஒரு பெண் மீன் என்ற அளவில் இட வேண்டும். ஆண் மீனுக்கு முதுகு துடுப்பு தொகை வாழ்வரை நீண்டிருக்கும். பெண் மீன் ஆண் மீன் கட்டிய கூட்டில் 1000 முட்டைகள் இடும். இம்முட்டையிலிருந்து 24 மணி நேரத்தில் மீன் குஞ்சுகள் பொரிந்து வெளிவரும். உடனே தாய் மீன்களை எடுத்துவிட வேண்டும். உயிருள்ள நுண்மீன் உணவுகள் அளித்து ஒரு பெண் மீனின் இருந்து ஆண்டுக்கு சுமார் 7000 மீன்கள் வரை உற்பத்தி செய்யலாம். அடுத்ததாக ஏஞ்சல் மீன். 8-10 மாதங்களில் சினை முதிர்ச்சி அடைந்து இனப்பெருக்கத்துக்கு தயாராகின்றது. தாது உப்புக்கள் குறைந்த மென்மையான நீரில் 200 லிட்டர் தண்ணீர் கொள்ளளவு கொண்ட தொட்டியில் ஒரு ஆண் மீனுக்கு ஒரு பெண் மீன் இட வேண்டும். முட்டைகளை ஒட்டி வைக்க சாய்வாக கண்ணாடி துண்டு அல்லது அகலமான இலைகளை செடிகளை அங்கே வைக்க வேண்டும். பெண் மீன்கள் சுமார் 1000 முட்டைகள் இடும். 3 நாட்களில் குஞ்சுகள் வெளியேறும். முதல் 1 வாரத்துக்கு ஆர்டிமியா என்ற உயிர் உணவு, பிறகு மென்னீர் நுண்ணுயிர்களை உணவாக கொடுத்து வந்தால் 45 நாட்களில் 4 இன்ச் அளவிற்கு வளரும். நமது வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய இடத்தில் நாம் அலங்கார மீன் வளர்ப்பு மீன்களை எவ்வாறு உற்பத்தி செய்து நல்ல வருவாய் ஈட்டலாம் என்பதை இப்பொழுது காண்போம். சிறிய அளவில் ஒரு அலங்கார மீன் வளர்ப்பு மூலம் தொழிலாக மேற்கொண்டு வருவாய் ஈட்ட நமக்கு தேவையான பொருட்கள்: சிமெண்ட் தொட்டி அல்லது FRP என்ற பிளாஸ்டிக் தொட்டி, 5 தொட்டிகள் தேவைப்படும். இந்த தொட்டிகள் பெரிய தொட்டியாக இருக்க வேண்டும். இவை 200-300 லிட்டர் அளவுக்கு கொள்ளளவு கொண்ட தொட்டியாக இருத்தல் நல்லது. அதேபோல் மீன் குஞ்சுகளை வளர்த்தெடுக்க 10 தொட்டிகள், அதைவிட கொஞ்சம் சிறிதாக இருந்தால் நல்லது. பிறகு இந்த மீன்களுக்கு தேவையான ஆக்சிஜன் நீரில் செலுத்த தேவையான ஏரேட்டர் என்ற உபகரணம் மற்றும் அதற்குண்டான அக்சசரிஸ், அதாவது டியூப்ஸ், ஏர்ஸ்டோன் போன்றவை நாம் வாங்கி கொள்ள வேண்டும். பிறகு நாம் சினை மீன்களை தேர்ந்தெடுத்து வாங்க வேண்டும். சினை மீன்கள் 5-10 சென்டிமீட்டருக்குள்ளாக இருத்தல் நல்லது. சிறிய மீன்களை வாங்குவதை தவிர்த்து சற்று பெரிய மீன்களாக வாங்க வேண்டும். முதலில் நாம் சிறிய அளவில் துவங்கும்போது குட்டியிட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய கப்பி, மாலி, பிளாட்டி, ஸ்வாட்டெல் போன்ற மீன்களை நாம் தேர்ந்தெடுத்து வாங்க வேண்டும். ஒரு வகைக்கும் 5 ஜோடி என்கின்ற அளவில் நாம் இந்த மீன்களை வாங்கலாம். 1 ஜோடி 50 ரூபாய் வீதம் வாங்கினால் நாம் 1 இனத்திற்கு 1 ஆண் மீனுக்கு 2 பெண் மீன்கள் தேவைப்படுகிறது. ஆகவே மொத்தம் 15 மீன்கள் நமக்கு தேவைப்படும். இந்த 15 மீன்களும் ஜோடி 50 ரூபாய் என்ற விதத்தில் வாங்கி கொள்ள வேண்டும். மேலும் தீவனத்திற்கு ஆக 7000 ரூபாய் அளவுக்கு செலவிட நேரும். இவ்வாறு நாம் அந்த மீன்களை வாங்கி வந்து சொன்னபடி நாம் இனவிருத்தி செய்தால் 1 மீன்களும் வருடத்திற்கு 6000 என்ற எண்ணிக்கையில் குட்டிகளை ஈனும். இவற்றை எல்லாம் சேர்த்து பார்த்தால் நமக்கு வருடத்துக்கு 24000 எண்ணிக்கையில் இந்த மீன் குட்டிகளை நாம் பெற்று அதை வளர்த்து விற்பனைக்கு கொண்டு செல்லலாம். இவ்வாறு இந்த 24000 மீன் குஞ்சுகளை உற்பத்தி செய்யும் பொழுது ஜோடியாக பார்க்கும்போது 12000 ஜோடிகள் வரும். ஒவ்வொரு ஜோடியும் 20 ரூபாய் என்று விற்றால் 2,40,000 அளவுக்கு நாம் விற்கலாம். இதில் செலவுகள் 20,000 அளவுக்கு போனால் கூட மீதமுள்ள 2,20,000 நமக்கு வருமானமாக கிடைக்கும். இந்த 2,20,000 மாத கணக்கில் பார்த்தால் 18,000-20,000 வரை நாம் எளிதாக இந்த அலங்கார மீன் வளர்ப்பு மூலமாக வருமானத்தை ஈட்டலாம். இத்தகைய வருமானத்தை ஈட்டக்கூடிய அலங்கார மீன் வளர்ப்பு பற்றிய பயிற்சி மற்றும் மேற்கொண்ட இந்த செய்திகளை பெற புதுவை அரசின் மீன்வளத்துறை சார்ந்த உள்நாட்டு பிரிவில் தொடர்பு கொண்டு இந்த பயிற்சிகளையும் மேற்கொள்ளலாம். இதுக்குண்டான மானிய உதவிகளையும் பெறலாம். மேலும் இத்தகைய அலங்கார மீன் வளர்ப்புக்கு மத்திய அரசும் பெரிய அளவில் செய்ய மானிய உதவிகளையும் பயிற்சிகளையும் வழங்குகின்றன. எனவே இந்த அலங்கார மீன் வளர்ப்பை சிறப்பாக மேற்கொண்டு நல்ல வருவாய் ஈட்டி வளமாக வாழ வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
1: அலங்கார மீன் வளர்ப்பு பத்தி திருமூலன் அவர்கள் சொன்னது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. கண்டிப்பா நானும் மீன் வளர்க்க தான் போறேன்.
2: ஓகே தமிழ், நான் அப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்.
1: கண்டிப்பா, பார்த்து போயிட்டு வா.
2: ஓகே, பை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
2: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
2: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடிதான் போ.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
6: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
7: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
6: கண்டிப்பா தேவையில்லை.
7: என்றும் அக்கறையுடன்
6: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
8: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் வன்மதி. இல்லந்தோறும் மூவர்ண கொடி இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்று வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைப்பதற்காக தங்கள் உறுதியை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இதுவரை 1.25 கோடிக்கும் அதிகமான வீடுகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 1 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டு அனுமதிக்கப்பட்டு நாடு முழுவதும் உள்ள பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட திரு மோடி, பிராந்திய மற்றும் சர்வதேச வளர்ச்சி, பரஸ்பர நல்லிணக்கம் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளார். அமெரிக்காவில் அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட 81வது ஆண்டு நிறைவு இன்று ஜப்பானின் நாகசாகி அனுசரிக்கப்பட்டது. இது தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஜப்பான் பிரதமர் திருமதி சானே தகாய்ச்சி, அணு ஆயுதங்கள் இல்லாத உலகை அடையவே தாம் விரும்புவதாக தெரிவித்தார். மேலும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திற்கு உட்பட்டு செயல்படுவதே ஜப்பானின் கொள்கை என்றும் அவர் கூறினார். இந்திராகாந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இளநிலை, முதுநிலை, டிப்ளமோ உள்ளிட்ட படிப்புகளுக்கு வரும் 16ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று பல்கலைக்கழக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட இளங்கலை வகுப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் SC/ST பிரிவை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு 50% கட்டண விலக்கு வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில்

0: நடைபெறும் ஆசிய கோப்பை ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்திய வீரர்கள் சிறி பந்தாக்கா வெள்ளி பதக்கத்தையும் சாம்வித் வெங்கடேஷ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, சைவாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினம்தோறும் காலை 8 மணிக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியை ஒளிபரப்பாக இருக்க. இந்த நிகழ்ச்சியில புதுச்சேரியின் பல பகுதிகளை பத்தி பல விஷயங்களை நம்முடைய ஆர்ஜிஎஸ் அந்த பகுதிக்கு நேரடியா போய் உங்களுக்கு விளக்குவாங்க. சோ மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க. புதுவையை பத்தி புதுசு புதுசா நீங்க எக்கச்சக்கமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கேளுங்க. தினம்தோறும் காலை 8:02 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மட்டும் நம்ம புதுவை.
1: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
2: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
0: தினந்தோறும் காலை 9:02 இணைய வழி நேருறுப்பம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. சோ இந்த நிகழ்ச்சியில நேயர்களை உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டங்க கேட்டு ரசிக்கலாம். நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் போன் இடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7508510505 என்ற இந்த நம்பருக்கு. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாடல் படம், உங்க ஊர் பெயர் எல்லாமே தெளிவா டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே கேட்டு ரசிக்கட்டும். தினந்தோறும் காலை 9:02 எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 மட்டும் இணைய வழி நேயர் விருப்பம். நேகளே, இன்னும் சில நொடிகளில் மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேனினும் இனிமையான பாடல்களோட தேன் சந்ததே வாழும் நிகழ்ச்சியில நான் உங்க ஆனந்தி. நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் பாடல் ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

பெண் சிந்ததே வானம் கேட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போல நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடல் பரத்வாஜ் இசையமைத்த ரேஷ்மி பாடியது. ஜே ஜே படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

9:26 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததை வானம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பரத்வாஜ் இசையமைத்த SP பாலசுப்ரமணியம் பாடியது. ஜெமினி படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
0: தேன் சிந்ததை வானம் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போல நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: அவகிட்ட சாரி சொல்லணும். அதுக்கப்புறம் நானே கிளம்பிடுறேன்.
1: அவ இங்க இல்ல அஜய், அவ பாட்டி வீட்டுல இருக்கா. அது எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன். சாரி அவகிட்ட நான் சொல்லிடுறேன்.
2: சாரிய அங்க சொல்லிடுறேன், அப்புறம் உங்க நம்பரை இங்க சொல்லிடுறேன்.

ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். தென் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பார்வை ஒன்றை போதுமே திரைப்படத்திலிருந்து பாட்டு வருத கேட்கலாம்.

10:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தென் சந்ததேவானம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ரமணா கோகுலா இசையமைத்த ஸ்ரீனிவாஸ் சுனிதா பாடிய பாடல் பத்ரி திரைப்படத்தில் அந்த வரத கேட்கலாம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: தென் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததா வித்யாசாகர் இசையமைத்த சுஜாதா உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் தில் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

10:35 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல தேன் சந்த தேவானம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பரத்வாஜ் இசையமைத்த உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியது. பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேவானம் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் வித்யாசாகர் இசையமைத்து கே கே ஸ்ரீனிவாஸ் ஹரிணி பாடிய பாடல் உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து வருது. கேக்கலாம்.

10:46 40 நொடிகள் ஆகுது. FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்ததேவானம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த ஸ்ரீனிவாஸ் கோபிகா பூர்ணிமா பாடிய பாடல். தெனாலி திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

10:33 ரெயின்போல தேன்சந்த தேவானம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவா ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்த சாதனா சர்கம் ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும். இதில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நத்தைகளின் பங்கு. தொடர்ச்சி வழங்குபவர் இ. நாகப்பன் அவர்கள். 7:02 புதுவை புதுமையில் விளையாட்டுக்களும். புதுச்சேரியில் நடைபெற்ற முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 7:25 நலமாய்வாழ பச்சிளம் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் குறித்து விளக்கமளிக்கிறார். புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே. திவ்யா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 மணி வரையிலும், 8:30 முதல் 8:55 மணி வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜெனா.

8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 வளமான பாரதம் நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதி, அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக், நண்பகல் 12:02 வரலாற்றில் என்று, 12:50 புதின பக்கங்கள், மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதிய தோமூசி ரகுநாதன் அவர்களின் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சமையல் நிகழ்ச்சி, பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ஹலோ டாக்டர். வாய் சுகாதாரம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி அரசு தேசிய வாய்வழி சுகாதார திட்ட மாநில நோடல் அதிகாரி மற்றும் தலைமை பல் அறுவை சிகிச்சை அதிகாரி டாக்டர் கவிப்பிரியா உத்தமன் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஷே பாரதி தேவி. 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:20 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை என்று, 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சூடு சென்னை என்று, 9:30 தேன் சந்ததே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும்.

0: handed over to beneficiaries across the country, with around 1 crore of the houses allocated to women. The government has extended the tenure of Director of Enforcement Directorate Rahul Naveen by 1 year, from 13th of this month to 13th of August next year. The extension in service will continue beyond his scheduled retirement on the 31st of July 2027. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸ் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.